நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 25ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி மாதம் 32ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இனி நீலாம்பரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை நீலாம்பரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: அன்புடைமை 8வது அதிகாரம் 5வது குறட்பா.

இவ்வுலகில் இல்வாழ்க்கையில் இன்பம் அனுபவித்தவர்கள் மறுமையில் அடையும் பேரின்பமும் அன்புடையவராக ஒழுகிய ஒழுக்கத்தின் பயன் என்று அறிஞர் கூறுவர்.

இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகும். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் டெக் பைட், சேவை செய்திகள், திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம், காய்கனி விலை நிலவரம் ஆகியவை இடம்பெறும். 8:00 இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.

9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட. திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள் பங்கேற்பில். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். வைகாசி பிறந்தாச்சு ஏப்ரல் மாதத்தில் திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு திருச்சி

0: சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க 12:10 மங்கையர் உலகத்தில் கலைநயம் கண்டேன். ஒரு மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம் வழங்குவோர் வசந்தன் கோ. 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் தென்னை வகைகள் மற்றும் தென்னங்கன்று உற்பத்தி முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜயசெல்வராஜ் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் சேலம் கே ராஜா குழுவினரின் நையாண்டி மேளம். 3:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 ஓடி விளையாடு. இளம் கிரிக்கெட் வீராங்கனை எஸ் அபர்ணாவுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலாதேவி அவர்கள். எட்டு மணிக்கு பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நிலவரம். தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இணையராகும். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9:00 அரங்கிசையில் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், கே பி அனில்குமார் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா கடம். 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் பி எஸ் நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு. மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 தென்காசி மாவட்ட செய்தி மடல். ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை குறித்த தொகுப்பு. 9:30 ஜி சம்பத்குமார் எழுதிய பூமிகா நாடகம் கேட்கலாம் நாடகமலரில். 10:00 அரங்கிசையில் பக்த குசேலா இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் எம்பார் எஸ் விஜயராகவாச்சாரியார். டி வி ராமானுஜ சார்லு அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் 6:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்ட

0: மாற்றப்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: world famous Rath Yatra of Lord Jagannath and his two siblings, elder brother Lord Balabhadra and younger sister Devi Subhadra, will begin today at Puri in Odisha. During the annual festival of Rath Yatra, Lord Jagannath and his two siblings give darshan to the public in the chariots and visit Gundicha Temple, revered as maternal aunt's abode of Lord Jagannath. The Yatra, which starts from the Puri Temple, will end at the Sri Gundicha Temple, covering a distance of nearly 3 kilometers. Multi-layer security arrangements have been put in place to ensure the smooth conduct of the festival. Delhi's iconic Red Fort complex has been closed to the public till the 80th Independence Day celebrations on 15th of August. An order in this regard has been issued by the Archaeological Survey of India in view of the ongoing preparations for the Independence Day celebrations at the complex. A senior ASI official said that such orders are issued every year ahead of Independence Day. The first international flight service from Madhya Pradesh has been launched. Chief Minister Dr. Mohan Yadav flagged off the first direct flight from Indore to Abu Dhabi, the capital of the United Arab Emirates. Speaking on the occasion, the Chief Minister said that Prime Minister Modi had always believed that even a common man should be able to fly. The state's aviation policy has been built on this very idea. External Affairs Minister Dr. S. Jaishankar has expressed confidence that the India-EU Trade and Technology Council meeting will take forward the strong momentum of the partnership enabled by the India-EU FTA, Security and Defence Partnership and the Mobility Framework. The minister made this statement to the press after the third India-EU Trade and Technology Council meeting in Brussels yesterday. He said that India and the EU have a natural affinity. Commerce and Industry Minister Piyush Goyal also described the India-EU FTA as fair, equitable and balanced, which is a win-win agreement for every sector in both nations. Highlighting the discussions during the meeting, he said that they shared a vision for an innovation-driven, trusted and future-ready growth partnership. In football, defending champions Argentina defeated England 2-1 in the second semi-final at Atlanta Stadium in US to set up the title clash of the FIFA World Cup against Spain. The first half ended goalless, but Anthony Gordon scored the opening goal for England in the 55th minute. Argentina's Enzo Fernandez equalised in the 85th minute and Lautaro Martinez struck in the 90th minute to complete a dramatic 2-1 comeback victory for Argentina. Now Argentina will play against Spain in the final on Sunday night. In men's cricket, second one-day international of three-match series between India and England will be played at Sophia Gardens in Cardiff today. The match will start at 5:30 p.m. Indian time. Earlier, India defeated hosts England by 6 wickets in first ODI at Edgbaston in Birmingham on Tuesday to lead the series 1-0. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
3: நான் என்று குறுகிய வட்டத்திற்குள் வாழும் வரை மகிழ்ச்சி நம்மை கண்டுகொள்வதில்லை. நாம் என்று வாழ்பவர்களின் காலடியில் மகிழ்ச்சி அமர்ந்து கொள்கிறது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கு மனிதனாக பிறக்க தேவையில்லை. விலங்குகள் ஏற்கனவே அப்படித்தான் நடமாடுகின்றன. மனித உறவுகள் அற்புதமானவை, ஆனந்தம் அளிப்பவை. சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் இயல்பாக பழகுபவர்கள் வெற்றிவாகை சூடும் மனிதர்களாக இருப்பார்கள். அறிமுகத்திற்கு எப்போதும் மதிப்பு உண்டு. புதிதாக வீடு வாங்கி குடியேறுகிறோம். நாம் வாங்கிய வீட்டிற்கு அருகில் ஏற்கனவே குடியிருப்பவர் நம்மை எதிரி போல் பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். பதிலுக்கு நாமும் முகத்தை திருப்பிக் கொண்டால் நல்லுறவு வராது, நன்மையும் கிடைக்காது. குடிபுகுந்த சில நாள்களில் ஒரு தோதான நாளில் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று நம்மை நாம் அறிமுகம் செய்து கொண்டால் அவர்காட்டும் அன்பால் மயங்கிப் போவோம். முன்பின் தெரியாதவரிடம் நாமே வலியச் சென்று அறிமுகம் செய்து கொள்வது சாத்தியமா எனத் தோன்றலாம். சில கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பித்தால் விரும்பியதும் நடக்காது, வேண்டியதும் கிடைக்காது. மேலும் முன்பின் தெரியாதவர்களிடம்தான் அறிமுகம் தேவை. ஏற்கனவே

0: சார்ந்தவர்களிடம் அறிமுகம் தேவையில்லை. பேரறிஞர் பெர்னார்ட் ஷா ஒரு முறை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர் செல்லும் வழியில் ஒருவர் புதிய வீடு ஒன்றில் அப்போதுதான் குடியேறியிருந்தார். அவர் தன் வீட்டு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்தார். அவரிடம், "எப்படி இருக்கீங்க?" என்றார் பெர்னார்ட் ஷா. புதிய வீட்டில் குடி வந்தவருக்கு கோபம் வந்துவிட்டது. "நீங்கள் யார்? உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை" என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டார். மறுநாள் பெர்னார்ட் ஷா செல்லும் போது புது வீட்டுக்காரர் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். "ஐயா, எப்படி இருக்கீங்க? நேற்றே நாம் அறிமுகம் ஆகிவிட்டோம், ஞாபகம் இருக்கிறதா?" என்றார். புது வீட்டிற்கு வந்தவர் வேறு வழியின்றி நட்புக்கரம் நீட்டினார். சந்தோஷமாக பழகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டால் சத்தம் போடும் மனிதர்களை கூட சாந்தப்படுத்தலாம். உறவுகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாள கூடாது என்பதற்கு இந்த கதையை கேளுங்கள். கோமாவில் பல மாதங்களாக கிடந்த கணவனை அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக அவருடைய மனைவி கவனித்துக் கொண்டார். கணவனுக்கு நினைவு திரும்பியது. மனைவியை அருகில் அழைத்தார். "என்னுடைய மோசமான நேரங்களிலெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்கிறாய். எனக்கு வேலை போன போது தைரியம் சொன்னாய். சொந்த தொழில் தொடங்கி நட்டம் வந்தபோது ஆறுதல் சொன்னாய். நம் வீட்டை கடன் கொடுத்தவர்கள் ஜப்தி செய்ய வந்தபோது வீட்டை காலி செய்து இந்த சிறிய வீட்டிற்கு அமைதியாக என்னுடன் வந்தாய். நான் இப்போது மருத்துவமனையில் இருக்கும் போது என் பக்கத்திலேயே இருக்கிறாய். உன்னை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா?" என்று மெல்லிய குரலில் கேட்டார். மனைவி சந்தோஷ கண்ணீர் பொங்க நெகிழ்ச்சியுடன் கணவனின் கைகளை பற்றி கொண்டார். கணவன் சொன்னார், "நீ என்னோடு இருப்பதால் தான் எனக்கு எந்த நல்லதும் நடப்பதில்லையோ என்று தோன்றுகிறது." இப்படி ஏறுக்கு மாறாக உறவுகளை கையாண்டால் எந்த உறவுதான் நீடிக்கும்? உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்போம். கற்றதை வாழ்வில் கடைபிடிப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

பக்தி என்பது கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல, அன்பாக பேசுவது பக்தி. உதவி தேவைப்படுபவருக்கு உதவுவது பக்தி. பெற்றோரை மதிப்பது பக்தி. உண்மையாக உழைப்பதும் பக்தி. பிறர் மனம் நோகாதபடி வாழ்வதும் இறைவனை வணங்கும் ஒரு வழிதான். இந்த புதிய நாளில் நம்பிக்கையின் ஒளியோடு இறை உணர்வை மேலும் ஆழமாக்கும் இனிய பக்தி பாடல்களோடு வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:22. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. வரும் பாடலை பாடுகிறார் ஹேமா ஜான்.

0: இதுவரை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்திமணம் வீசிச் சென்றது ஆனந்த ராகம். நேரம் 6:35.
1: உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி மாதம் 32 வியாழக்கிழமை. இப்போது
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: கால்நடை நமக்கு தோழனம்மா. வண்ண இறைச்சி கோழி வளர்ப்பு குறித்து சில தகவல்களை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி மீனலோச்சனி அவர்கள்.
5: வண்ண இறைச்சி கோழி அப்படிங்கிறது வந்து தருமபுரி மாவட்டத்தில் பிரபலமாக வளர்த்தப்பட்டு வருகிறது. இது வந்து ஒரு நாள் குஞ்சு வாங்கி 1 மட்டுமே 8-10 மூட்டை தீவனம் மட்டும் போட்டு அந்த கோழிகளை வளர்ப்பு செஞ்சு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஈவன் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ரோடு சைடில் வந்து ஒரு வலை மாதிரி போட்டு அதில் வந்து கோழிகளை வச்சு விற்றுட்டுருப்பாங்க. அது வந்து 100, 110 ஜோடி கணக்கில் கொடுப்பாங்க. ஸோ இந்த கோழிகளுடைய வளர்ப்பு வந்து வாங்கி அதை திரும்பவும் தோட்டத்தில் விட்டு நாட்டுக்கோழி மாதிரி அதை அதுக்கு மேலே விவசாயிகள் வளர்ப்பு செய்வாங்க. ஏன்னா இளம் கோழிகளுடைய இறப்பு வந்து 1 தான் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், நாட்டுக்கோழி இறைச்சியில் வந்து நுகர்வோர்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிறதுனாலையும் இந்த வண்ண இறைச்சி கோழியை பெண்ணாகரம், வி அக்ரஹாரம் அப்படின்னு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் விவசாயிகள் வந்து பராமரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த முதலீடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம், ஏன்னா ஒரு கோழிக்கு வந்து 1.5 சதுரடி இருந்தால் போதும். இதே இறைச்சி கோழி அப்படின்னா 1 சதுரடி வேணும். அது வந்து 40 வளர்த்துவோம். இது வந்து 1.5 சதுரடியில் 1 குஞ்சு 10 ரூபா, 8 ரூபா, இல்லை அதிகபட்சம் 12 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கி நிறையா. இப்போ நீங்கள் இறைச்சி கோழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி 4 கிலோ தீவனம் சாப்பிடும், 3.5-4 கிலோ. ஆனால் இந்த கோழி வந்து அப்படி கிடையாது, இதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங், அதாவது குறைந்த அளவு தீவனம். 1000 கோழிக்கு 8-10

0: மூட்டத்தையும் நான் அதை மட்டும் போட்டு அதில் என்ன உடல் எடை அது 600 to 700 கிராம். ஸோ இந்த உடல் எடையை 1 மாதம் 28 to 30 நாளைக்குள்ளே இது அத்தனை கோழிகளையுமே எடுத்துகிட்டு போய் இவங்க சைக்கிள் மூலமாக இப்போ கேரளா ஆந்திரா அங்கே வந்து ஒரு லாரிக்கு மேலே போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் விவசாயி கொடுக்குறாங்க. இந்த கோழிகளுக்கு முதல்ல ஒரு 5 நாளைக்கு எப்பயும் இறைச்சி கோழிக்கு பண்ணுற மாதிரியே தான், 5 to 7 நாளைக்கு இளம் குஞ்சுகள் பராமரிப்பு அப்படிங்கிறதுல வந்து ப்ரூடர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை எடை காப்பான். அப்படின்னா என்னன்னா, குஞ்சுகள் தாயிலிருந்து வந்தோடனே அந்த இளம் கரு கரையிறதுக்கு வயிற்றுக்குள்ள முட்டையினுடைய மஞ்சள் கரு கரையாமல் இருக்கும். ஸோ அந்த கரு கரையிறதுக்காண்டி ஒரு குஞ்சுக்கு 1 watt bulb அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ ஒரு 500 கோழி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 100 watt bulb ஒரு 5 இல்லை 60 watt bulbனா அவங்க வந்து அதை ஒரு கோழிக்கு 1 watt அப்படிங்கிற விதத்தில் பல்பு போட்டு 1 வாரத்துக்கு ஒரு 1000 குஞ்சாக இருந்துச்சுன்னா 8 அடி விட்டம், அந்த 8 அடி விட்டத்தில் 1000 குஞ்சுகளை போடலாம். போட்டுட்டு அந்த 1 வாரம் வரைக்கும் இளம் குஞ்சு தீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தீவனத்தை வாங்கி 5 to 7 நாள் இதுக்குள்ள வந்து ஒரே ஒரு தடுப்பூசி லசோட்டான் போடுவாங்க. அது வந்து என்னன்னா வெள்ளை கழிச்சல் நோய் வராமல் இருக்கிறதுக்காண்டி அந்த தடுப்பூசி கண்ணில் சொட்டு மருந்து மாதிரி இந்த பீரியட்ல விடுவாங்க. அந்த 7 நாளைக்கு அப்புறம் அந்த கோழி குஞ்சுகளை எடுத்து அந்த ஷெட்டு ஃபுல்லாக விட்டுருவாங்க. அதை முதல்ல பாதி ஷெட்டுக்கு விடணும், ஒரு கோழிக்கு 1/2 சதுரடி. இப்போ 1000 கோழி விடுறீங்க அப்படின்னா 500 சதுரடியில் ஒரு கொட்டகை கட்டணும், ஒரு 10 அடி அகலம் 50 அடி நீளம், அதில் வந்து ஒரு ஷெட்டு போட்டோம்னா 500 சதுரடி வரும். இந்த 500 சதுரடியில் 500 கோழி குஞ்சுகளை விட்டு 1000 கோழி குஞ்சுகளை விட்டு ஒரு 7 நாளைக்கு மட்டும் அந்த 8 அடி விட்டத்தில் ஒரு கோழி குஞ்சுகளுக்கு 1 watt அப்படிங்கிறதுல செயற்கை பல்பு மூலமாக வெப்பம் கொடுத்து இந்த குஞ்சுகளை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதி ஷெட்டில் ஒரு அட்டை தடுப்பு போட்டு கறிக்கோழி தீவனத்தையே இப்போ இந்த 1 வாரத்தில் வந்து அதில் ஒரு 2 மூட்டை சாப்பிட்ருக்கோம், இன்னும் ஒரு 6 to 8 மூட்டையை வந்து 28 to 30 நாள் வரைக்கும் டெய்லி தீவனம் மட்டும்தான். இந்த குஞ்சுகளுக்கு அதிகபட்சம் 50 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா இந்த குஞ்சுகள் 1 மாசத்துல 100 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்ப சரிக்கு சரி லாபம். எனது தொலைபேசி எண் 94 88 58 90 29. மீண்டும் சொல்றேன், 94 88 58 90 29. ஸோ இந்த தொலைபேசி எண்ல என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த கலர் கோழி குஞ்சுகள் எங்க வாங்கலாம், அதுக்குரிய தீவனம், அதற்குரிய பராமரிப்பு, அந்த பண்ணைகளை நேரடியாக போய் பார்க்கறது, அடுத்து விற்பனை வாய்ப்புகள் அந்த விவசாயிகிட்ட தெரிஞ்சுக்கிறது, ஏன்னா சரியா லாபம், நல்ல லாபம். இந்த மாதிரியான ஒரு எளிமையான குறைந்த முதலீட்டில் பண்ணக்கூடிய ஒரு கலர் இறைச்சி கோழி வளர்ப்பை எல்லா விவசாயிகளும் செஞ்சு ஒரு குடிசை தொழில் மாதிரி இருக்கக்கூடிய இந்த தொழிலை விவசாயிகள் மேற்கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி கண்டிப்பாக உங்களுக்கு உதவ தயாராக.
1: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை
2: குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்ட வாய்ப்புள்ள வண்ண இறைச்சி கோழி வளர்ப்பு குறித்த பல தகவல்களை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி மீனலோச்சனி அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 16 உலக பாம்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பாம்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பில் அவற்றின் முக்கிய பங்கு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தவும் இந்நாள் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. உலக பாம்பு தினமான இன்று பாம்புகள் குறித்த சில தகவல்களையும் பாம்பு கடித்தோருக்கான முதலுதவி சிகிச்சை முறைகள் குறித்த சில விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன உதவி மேலாளர் ஏ செல்வராஜ் அவர்கள்.
6: பாம்பு என்றால் பனையும் நடுங்கும் என்பார்கள், ஆனால் உண்மை என்னவென்றால் மனிதன் என்றால்தான் எல்லா உயிரினங்களும் நடுங்கி நெடுங்கெடுக்குகின்றன. பாம்புகளுக்கு விஷம் இருக்க விஷம் இல்லாத பாம்பா, பாம்பு கடித்தால் என்ன முதல் உதவி பண்ணணும், பாம்பு இருப்பதற்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற புரிதல் நம்மளுக்கு பல பேருக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பாம்பு என்ற உயிரினத்தின் மகத்துவத்தையும் இந்த சுற்றுச்சூழலில் பாம்புகளினுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம கவனிக்கணும். பரிணாம வளர்ச்சியில பாம்பு

0: உலகங்கள் இந்த பூமியில தோன்றி 10 முதல் 15 கோடி ஆண்டுகள் ஆகுது. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா 3000 பாம்பு இனங்கள் இருக்குது. பாம்பு கடிபட்டு இறப்பு ஏற்படுத்துறதுல நம்ம நாடு தான் உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்குது. இந்தியாவில் வருடத்திற்கு சராசரியாக 50,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இந்த பாம்பு கடியினால இறக்குறாங்க. அதுவும் தேயிலை தோட்டம், ரப்பர் தோட்டம், காப்பி தோட்டம், விவசாய நிலங்கள், பண்ணை நிலங்களில் வேலை பெறக்கூடிய ஏழை எளிய மக்கள் தான் இது பெரும்பாலும் ஆளாகிறார்கள். இதில் பாம்பு கடி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்தாக நடக்கக்கூடிய ஒரு இதுதான். பாம்புகளுங்கிறது இது விஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தான் செயல்படுது. அதனுடைய இரையை உட்கொண்டு அதை செரிக்கிறதுக்கு தான் இந்த விஷம் வந்து பெரிதும் பயன்படுது. சில நேரங்களில் அதனுடைய எதிரிகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த விஷத்தை வந்து அது வந்து பயன்படுத்துது. பாம்பு கடி ஏற்பட்டால் நம்ம என்ன முதல் உதவி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, பாம்பு கடிப்பட்டவரை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எந்தவித பயத்திற்கும் ஆளாகாம தன்னம்பிக்கையோடு இருக்குமாறு பார்த்துக்கணும். காரணம், பயந்தா ரத்த ஓட்டம் அதிகமாகி மிக விரைவில் வந்து உடல் முழுவதும் அந்த விஷம் பரவறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பாம்பு கடிப்பட்டவரை உடனடியாக பாம்பு கடி விஷமுறிவு மருந்து உள்ள மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து செல்லணும். பாம்பு கடிப்பட்ட இடத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து அந்த பகுதியிலிருந்து வேறு பகுதிக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். மேலும் வந்து இறுக்கமான உடையோ இல்லை வந்து கையில விலையிலோ இல்லை பேண்டோ போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து உடனடியாக கலட்டிடணும். கடிப்பட்ட இடத்துல பாம்பின் பற்கள் பதிந்தாலோ அதை வந்து கவனமாக எடுத்துடணும். மருத்துவமனைக்கு உடனடியாக தகவல் கொடுத்து முன்னேற்பாடுகள் ஏற்படுத்தணும். மூச்சு விடுதல் சிவரம் இருந்துச்சுன்னா செயற்கை சுவாசத்தை வந்து நம்ம கொடுக்கலாம். கடிப்பட்டவர் கை மேல இருந்த கையை தூக்காம கீழ் வச்ச மாதிரி பார்க்கறதுனால ரத்த ஓட்டம் பாதிக்காது. பாம்பு கடிக்கு முதலுதவி கரெக்டாக செஞ்சு அதுக்குண்டான விஷமுறிவு மருந்துகளை கொடுக்கும்போது முழுவதமாக குணப்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. மின்சாரம் எவ்வளவு ஆபத்தானது என்பது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம எப்படி அறிவியல் பூர்வமாக கையாளுகிறோமோ அதே போல இந்த பாம்புகளையும் இந்த சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியத்துவம் பெறுவதனால அந்த உயிரினத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அதனால் நம்ம ஒவ்வொருவரும் வாழு வாழ விடு என்ற புரிதலை கற்றுக்கொண்டு இந்த பாம்புகள் தினத்தில் பாம்புகளையும் பாதுகாத்து கொண்டு மனிதர்களாகிய நம்மளும் ஒரு சூழலியலோடு ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.
1: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். இது சென்னை மண்டலத்தின் 14வது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையமாகும். இதன் மூலம் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக வரம்பிற்குட்பட்ட ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு பாஸ்போர்ட் சேவை மையம் அல்லது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்படுத்தப்படும் என்ற இலக்கு நிறைவேற்றப்படுகிறது. இச்சேவையால் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளை எளிதில் பெற முடியும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே

0: ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 257 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் தங்களது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் அதை சீர் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு என்றும், இல்லையெனில் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் இவ்வழக்கில் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்தரிய மாத ஆண்டு திருவிழா தேர்பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா முன்னிட்டு தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளிமாநிலங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா, அடுத்து புனித செபஸ்தியார் சொரூபம் அடங்கிய தேரும், கடைசியாக உத்திரிய மாதா சொரூபம் அடங்கிய மின் அலங்கார தேரையும் பங்கு தந்தை அகஸ்டின் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தேரானது கடற்கரை சாலை ஆரிலாண்டு தெரு வழியாக பவனி வந்து பேராலயத்தை வந்தடைந்தது. முன்னதாக பங்கு தந்தை தலைமை சிறப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ், தந்தையர் பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மும்பை வசாய் பகுதியை சேர்ந்த மக்கள் என தில்லானோர் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா போலாந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் நேற்று உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள ஜவுளித்துறை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு முதலாவது சர்வதேச விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் பாசன வசதிக்காக இன்று முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நாற்றாம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.

0: சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெஹராவாத் 13-3 என்ற புள்ளிக் கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக் கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ எடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானின் ஊஷ்மியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கேரடிஃபில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 5:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹைகூ நகரில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் PV சிந்து சீனாவின் யூ ஹானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தித் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இந்திய விடுதலை இயக்கத்தில் தன்னார்வத்தோடு இணைந்து எழுச்சியோடு செயலாற்றிய ஆசிரியை அருணா ஆசப் அலியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1909 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மும்பையில் குவாலியர் குள மைதானத்தில் பலத்த தடைகளையும் மீறி இந்திய கொடியினை ஏற்றினார். இறுதி வரை நாட்டுக்கென அயராது பணியாற்றிய இவர் பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரி. கலையின் வழி இதயத்தை தொட முடியும். இசைக்கலையின் வழி ஆண்டவனையே அடையலாம். ஆனால் இசையால் தேசபக்தியும் பரப்ப முடியும் என்று நிரூபித்த சிலரில் DK பட்டம்மாள் அவர்களும் ஒருவர். தாமல் கிருஷ்ணசாமி பட்டம்மாள் என்ற DK பட்டம்மாள் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். 4வது வயதிலேயே இசைப்பாடத் தொடங்கினார். 10 வயதில் வானொலியில் முதல் முறையாக பாடியதற்கு பிறகு DK பட்டம்மாள் என்ற பெயர் பிரபலமானது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களை மேடை கச்சேரிகளிலும் திரைப்படங்களிலும் பாடுவது அவரது வாடிக்கை. பாபநாசம் சிவன், கோபாலகிருஷ்ண பாரதி, முத்துத்தாண்டவர் பாடல்களையும் பதங்களையும் அதிகம் பாடி தமிழிசையின் மகத்துவத்தை அரங்கேற்றினார்.

இன்று தமிழிசை அரசி டி கே பட்டம்மாளின் நினைவு நாள். ஆண்டு 2009. சங்கீத நாடக அகாடமி, பத்ம விபூஷன் போன்ற பல விருதுகளுக்கு பெருமை சேர்த்தவர் டி கே பட்டம்மாள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்தியாவின் தேசிய விளையாட்டை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்த ஹாக்கி வீரர் தன்ராஜ் பிள்ளை பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1968. தந்தை ஹாக்கி ஸ்டேடியத்தை பராமரித்தவர். அப்படி பற்றிக் கொண்ட சிறு தீ உலகையே திரும்பி பார்க்க வைத்த தீஜ்வாலையாக மாறியது. ஒலிம்பிக், உலகக்கோப்பை, ஆசிய கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி ஆகிய முக்கிய ஹாக்கி போட்டிகளில் 4 முறை விளையாடியுள்ள ஒரே வீரர் தன்ராஜ் பிள்ளை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்காக 16 ஆண்டுகள் ஹாக்கி விளையாட்டில் 339 போட்டிகளில் விளையாடி 170 கோல்களை அடித்துள்ளார். 1994

சிட்னி உலகக்கோப்பை போட்டிகளின் போது உலகின் தலைசிறந்த வீரர்கள் பட்டியலில் இடம் பிடித்த ஒரே இந்திய வீரர். 2000வது ஆண்டு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, பத்மஸ்ரீ விருது போன்ற விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் தன்ராஜ் பிள்ளை. திரைப்பட இயக்குநர் தயாரிப்பாளர் திருச்செங்கோடு ராமலிங்கம் சுந்தரம் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1907. தென்னிந்திய சினிமாவில் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்திய முன்னோடி. இயற்கை எழில் சூழ்ந்த சேலம் ஏற்காடு மலையடிவாரத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற சினிமா சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர். பல்வேறு மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை குறுகிய காலத்தில் தயாரித்தவர் டி ஆர் சுந்தரம். மலையாள சினிமாவின் முதல் பேசும் படமான பாலன், முதல் வண்ணப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற ஜேம்ஸ் பாண்ட் படங்களை அறிமுகப்படுத்தியது என அசாத்திய தன்னம்பிக்கைக்காரராக விளங்கியவர் டி ஆர் சுந்தரம். மந்திரிகுமாரி போன்ற சரித்திர புகழ்பெற்ற திரைப்படங்களையும் தயாரித்தவர். இன்று நினைவு சின்னமாக மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவின் நுழைவாயில் மட்டுமே எஞ்சியுள்ளது.

0: வாழ்க்கையில நாம வெற்றி அடையணும்னு நினைச்சா முதல்ல அதுக்கேத்த மாதிரி நாம மாறணும், நம்ம உடல் மொழி மாறணும். அதாவது வெற்றியாளர் மாதிரி நம்ம தோற்றம் இருக்கணுமாம், வெற்றியாளர் மாதிரி பேசணுமாம், வெற்றியாளர் மாதிரி நடந்துக்கணுமாம், வெற்றியாளர் மாதிரி சிந்திக்கணுமாம். நாம ஒரு வெற்றியாளர்னு நாம தீவிரமா நம்பும் போது கண்டிப்பா வெற்றியடைவோம். முயற்சி செய்து பாருங்க. இப்ப அழகான பாடல்களோடும் தகவல்களோடும் வருது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர். கேட்டுக்கிட்டே உங்க மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க, உங்க கனவுகளை தொடர்ந்து துரத்துங்க.
1: மேகங்கறுக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிலமும் கடலும் கை குலுக்கும் ஒரு விசித்திரமான உலகத்தை பத்தி தாங்க பேச போறோம். அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ள மட்டும் இல்லங்க, மனிதர்களோட வாழ்க்கையிலுமே வேர் விட்டுருக்கும். இன்றைய நிகழ்ச்சி அலையாத்தி காடுகள். அலைய ஆத்துறதுனாலதான் இதுக்கு அலையாத்தி காடுகள்னு பேர் வந்திருக்காங்க. கடலோட ஆக்ரோஷமான அலைய அடிச்சு அதோட வேகத்தை குறைச்சு கரையை காக்குற காவல் தெய்வங்கள் தான் இந்த அலையாத்தி காடுகள். இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் PhD முடிச்சுட்டு சயின்டிஸ்ட் மாதிரி வேலை செய்யுதுங்க. சாதாரண மரங்கள் வாழவே முடியாத உப்பு தண்ணி இல்ல, ஆக்சிஜனே இல்லாத சேத்துல இந்த மரங்கள் எப்படி வளருதுன்னா, சாதாரண மண்ணுல நுண்துளைகள் இருக்கும், அது வழியா வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஆனா இந்த சதுப்பு நிலத்துல இருக்கிற களிமண்ணுல தண்ணி தேங்கி நிக்கிறதுனால அங்க ஆக்சிஜனே இருக்காது. இதுதான் அறிவியல் ரீதியா அனாக்சிக் சாயில், ஆக்சிஜன் அற்ற மண் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் மரங்கள் தங்களோட இன்ஜினியரிங் மூலைய பயன்படுத்துது. மண்ணுக்குள்ள போற வேர்ல இருந்து மேல் நோக்கி குச்சி குச்சியா ஆயிரக்கணக்கான வேர்களை பூமிக்கு மேல அனுப்புது. இதுக்கு பேரு தான் சுவாச வேர்கள், நியூமட்டோஃபோர்ஸ். இந்த வேர்களுக்கு மேல சின்ன சின்ன கண் போன்ற துளைகள் இருக்குது, அதுக்கு பேரு லென்டிசெல்ஸ். வத்தல் வத்தலா நீட்டிக்கிட்டு இருக்கிற இந்த வேர்கள் கடல் உள்வாங்கும் போது காத்துல இருக்கிற ஆக்சிஜனை ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சு அடியில இருக்கிற வேர்களுக்கு கடத்துது. மண்ணுக்குள்ள மூச்சு முட்டுதேன்னு காத்துல மூச்சு விடுற விசித்திர தாவரங்கள் இதுங்க. கடல் தண்ணியில உப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். சாதாரண தாவரங்கள் மேல உப்பு தண்ணி பட்டா ஆஸ்மாசிஸ் முறையில மரத்துக்குள்ள இருக்கிற நல்ல தண்ணி வெளியேறி

காஞ்சு செத்து போயிரும். ஆனா அலையாத்தி மரங்கள் இந்த உப்பை எப்படி சமாளிக்குதுன்னா, ரைசோஃபோரா இந்த மாதிரி மரங்களோட வேர்கள்ல ஒரு சூப்பர் ஃபில்டர் இருக்குது. அதுதான் சவ்வூடு பரவல் அழுத்தத்தை கடல் தண்ணியை விட அதிகமா வச்சிருக்குமா. இதனால வேர் வழியா தண்ணி உள்ள போகும்போது 90% அதிகமான உப்பை அப்படியே ஃபில்டர் பண்ணி வெளியே நிறுத்திட்டு வெறும் நல்ல தண்ணியை மட்டும் உள்ள எடுத்துக்குமா. நம்ம வீட்டு வாட்டர் பியூரிஃபயர் டெக்னாலஜிங்க. அவிசீனியா மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில மரங்கள் என்னதான் எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா வாங்கன்னு சொல்றதுதான் எங்க வழக்கம்னு உப்ப உள்ள இழுத்துக்குமா. ஆனா அந்த மாதிரி வேர்ல வச்சேன்னு நினைச்சியா, நான் இலையில வச்சேன்னு இலையில இருக்கக்கூடிய பிரத்யேக உப்பு சுரப்புகள் மூலமா அந்த உப்பை இலைக்கு மேல தள்ளி படிமங்களா மாத்திருமா. இன்னும் சில மரங்கள்லாம் என்ன பண்ணும்னா, உப்பு எல்லாத்தையும் வயசான இலைகளுக்கு அனுப்பி அந்த இலைய கீழே கொட்டி தன்னை பாதுகாத்துக்குமா. இது மட்டும்தான் இதோட ஆச்சரியம்னு பார்த்தா, பொதுவா ஒரு விதை மண்ணுல விழுந்து அதுக்கப்புறம் முளைக்கும். ஆனா அலையாத்தி காடுகள்ல இருக்கிற விதை அப்படியே கீழே போட்டா அது உப்பு தண்ணில அழுகிரும், இல்லனா அலையில அடிச்சுட்டு போயிரும். அதனால இந்த மரங்கள் விவிப்பாரி அப்படிங்கிற இனப்பெருக்க அறிவியல் முறைய பயன்படுத்துது. அதாவது விதை மரத்துல தாய் கிளையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போதே பழத்துக்குள்ளேயும் முளைக்க ஆரம்பிச்சிருமா. முளைத்த விதை ஒரு நல்ல நீண்ட ஈட்டி வடிவ குச்சி மாதிரி வளருமா. நல்லா வளர்ந்த உடனே மரத்துல இருந்து நேரா டபார்னு கீழே விழும். அப்படி விழும்போது சேத்துல நேரா ஈட்டி மாதிரி குத்திட்டு நிக்குமா. சில மணி நேரத்திலேயே அதுல இருந்து வேர்கள் வர ஆரம்பிச்சு அலையில அடிச்சுட்டு போகாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் மட்டும் போட்டுருமா. நம்ம ஊரு கடலோர மீன்கள் நண்டுகள் இறால்களுக்கெல்லாம் இதுதான் மகப்பேறு மருத்துவமனையாங்க. முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் குட்டி மீன்களுக்கு பாதுகாப்பான புகலிடம் இந்த வேர்களோட இடுக்குகள் தாங்க. பெரிய மீன்கள் இங்க வர முடியாது, அதனால குட்டிகளுக்கு அம்புட்டு பாதுகாப்பு. 2004 சுனாமி வந்தப்ப நம்ம தமிழ்நாட்டுல பிச்சாவர மலையாத்தி காடுகள் இருந்த பகுதிக்குள்ள பெரிய பாதிப்பே இல்லையா. காரணம், கடல் அலையோட வேகத்தை இந்த மரங்களோட அடர்த்தியான வேர்கள் அப்படியே உறிஞ்சி உள்வாங்கிக்கிச்சாங்க. புயலோ சுனாமியோ முதல்ல தடுத்து நிறுத்துற நேச்சுரல் ஸ்பீட் பிரேக்கர் இந்த அலையாத்தி காடுகள்ங்க. அலைய தடுத்து கரையை காக்கும் காடுகள், விலை மதிப்பில்லா உயிரினங்களின் வீடுகள்ங்க இந்த அலையாத்தி காடுகள். நம்ம நிலத்துல இருக்கிற காடுகளை விட அலையாத்தி காடுகள் கார்பனை உறிஞ்சிருதுல ரொம்பவே அதிக வேகத்தோட இருக்குமா. இலைகளை உதிர்ந்து அது ஆக்சிஜன் இல்லாத சேத்துல புதையறதுனால அது மக்கி காத்துல கலக்க 100 ஆகும். இப்படி நிலப்பரப்பு கடல்சார் சூழலில் சேமிக்கப்படும் கார்பனை தான் அறிவியல் உலகம் ப்ளூ கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா சொன்னா, இந்த பூமியோட வெப்பத்தை குறைக்கிற நேச்சுரல் ஏர் கண்டிஷனர் இந்த அலையாத்தி காடுகள். அலையை ஆத்தி கரையை காக்கும் அலையாத்தி காடுகள் நிலத்தை காத்து நிமிர செய்யும் அறிவியல் வீடுகள். சுவாச வேர்கள் சுகமாய் சுவாசிக்க வழிவகுப்போம். பூமியின் சுவாசத்தை புது பொழிப்போடு நாம் காப்போம். சுனாமி தடுப்போம். பசுமை சுவரை போற்றுவோம். மனிதனின் எதிர்காலத்தை மாண்போடு மாற்றுவோம். கார்பன் உறிஞ்சும் காப்பகத்தை நாம் வளர்ப்போம். வெப்பம் தணிந்த ஒரு விடியலை நாம் படைப்போம். இயற்கையின் இந்த பேராலயத்தை போற்றிடுவோம். நாளை நமக்கான நல்வாழ்வை நாம் பெற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் அலையாத்தி காடுகள்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேர்களை, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதய ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் சேர்த்து 9385461 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: இப்போ தமிழ்ல செய்திகளை கேட்டுட்டு மறுபடியும் நாம காலை மலரோட இணையலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்தை 1,27,500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமிகான் இரண்டாம் கட்ட திட்டம் முதலீடுகளை அதிகளவில் ஈர்க்கும் என்றும் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முக்கிய துறைகளில் தொழில்நுட்ப தற்சார்பை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் நமது மின்னணு பொருட்கள் உற்பத்தி சூழலுக்கு பெரிய ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படவுள்ள இத்திட்டம் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யூரியா உற்பத்தியில் சுயசார்பை அடைவதற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் யூரியா உற்பத்தி ஆலைகளில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். இதனால் ஒவ்வொரு யூரியா உற்பத்தி ஆலைக்கும் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது.

0: தில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோஸ்கி தலைமையிலான உயர்நிலை குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலாளர் திரு பரத் கேரா தலைமையிலான குழு இடம்பெற்றது. அப்போது பேசிய திரு பரத் கேரா, இந்தியாவில் 86 மில்லியன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 30% பங்களிப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துறை 3 கோடியே 30 லட்சம் பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய போலந்து இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத் கேரா தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகழ்பெற்ற புரி ஜெகந்நாத் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த ரத யாத்திரை வரும் 24ஆம் தேதி வரை 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத் ரத யாத்திரை பெரும் நம்பிக்கை, உறுதி மற்றும் பக்தியின் சின்னமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த புனித ரத யாத்திரை கடவுள் மீதான உறுதிமிக்க பக்தியை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவரது மகிழ்ச்சி, செழுமை மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து முதலாவது சர்வதேச விமான சேவை இன்று தொடங்கியது. இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகர் அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச வழித்தடங்களில் விமானங்களை இயக்குவதற்காக ஒரு விமானத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய பிரதேச அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பயண கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார். இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் விமானம் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தில்லி அல்லது மும்பை வழியாக அபுதாபி செல்ல வேண்டியிருந்தபோது பயண நேரம் 7 முதல் 8 மணி நேரமாக இருந்தது என்று குறிப்பிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர், தற்போது இந்தூரிலிருந்து நேரடியாக விமானம் இயக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இந்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நேற்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் மக்கள்

0: திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஆஷ்மிசானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தியில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 7:25.
3: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: வந்தாச்சு தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீதைலா சில்க்ஸிலே, ஸ்ரீதைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியம் குறித்த சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறது பல பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவி செய்யும். வசந்த அழைப்பு சிறப்பு நிகழ்ச்சியில பயனுள்ள பல தகவல்களை வழங்க நம்மோட இணைய வராங்க திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். எலும்புகள் மூட்டுகள் மற்றும் பொதுவான எலும்பு ரிலேட்டட் பிரச்சனைகளை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேச இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது எலும்பில் இல்லை போனில் ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை ஃப்ராக்சர்கள் இருந்துச்சுன்னா, சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம். ஃபோன் நம்பர் 0431-240-1021. இன்னொரு நம்பர் 0431-246-1021. நன்றி.
0: எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட வசந்த அழைப்பு இன்று காலை 9 மணிக்கு திருச்சி FM ரெயின்போ 102.1.
2: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. திருச்சி மாவட்டத்தில் மீளுருவாக்க விவசாயம் மூலம் மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, சாகுபடி செலவை குறைப்பது, நீர்வளத்தை பாதுகாப்பது, விவசாய வருமானத்தை உயர்த்துவது

0: குறித்த இலவச இணையவழி கருத்தரங்கு இன்னைக்கு காலையில 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. இந்த இணையவழி கருத்தரங்குல பங்கேற்க விவசாயிகள் மாணவர்கள் trichyagribusiness@gmail.com என்ற மின்னஞ்சல்ல நீங்க பதிவு செய்துக்கலாம். இதை பத்தின மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 6380715052 மற்றும் 7603995461 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊராட்சி ஒன்றிய தலைமை இடங்களிலும் மாவட்ட தொழில் மையம் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் மானியத்துடன் கூடிய சுய தொழில் கடனுதவி திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முற்பகல் தொட்டியத்திலையும் பிற்பகல் தாத்தியங்கார்பேட்டையிலையும் இந்த கூட்டம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரிய வாய்ப்பை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பெண்கள் சுய தொழில் தொடங்க விருப்பம் இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் கலந்துகிட்டு இதுல பயன்பெறலாம். இதை பத்தின மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா 0431246031 இந்த எண்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 10 மணிக்கு நடக்க இருக்கு. இந்த முகாமில் 10ஆம் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரைக்கும் படித்தவங்க ஐடிஐ பொறியியல் கல்வி தகுதி பெற்ற 18 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க இதில் பங்கேற்கலாம். மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம்ங்கிற விழிப்புணர்வை வலியுறுத்தும் வகையில் 14 லிருந்து 17 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு தொடங்க இருக்கு. போட்டிகளில் கலந்துக்க காலை 8 மணிக்குள்ள பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு 0433249929826 இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததா அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் இன்னைக்கு காலையில 9 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்துகிட்டு பயன்பெறலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர்.
3: குழந்தைகளோட கவனத்தை கவர்ற எல்லா பொருளுமே அவங்களுக்கு விளையாட்டு பொருள் தாங்க. இந்த விளையாட்டு பொருள்களை தேர்ந்தெடுக்கிறதுல பெற்றோர்கள் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. நம்ம வாங்கி கொடுத்தாலோ இல்ல சில விளையாட்டு பொருள் நமக்கு கிஃப்டா வந்திருந்தாலோ நல்லா செக் பண்ணிட்டு தாங்க குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கணும். குழந்தைங்க வச்சு விளையாடுற பொருட்கள் அவங்களோட திறமைய மேம்படுத்துறதா இருக்கணுங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தைங்களுக்கு கொடுக்கற விளையாட்டு பொருட்கள் எப்படி இருக்கணும் டாக்டர்?
4: குழந்தைங்க நிறைய விளையாட்டு பொருட்கள் எல்லாம் மார்க்கெட்ல கிடைக்குது, நிறைய கடைகள் கிடைக்குது, எல்லாம் வாங்கி கொடுக்கறோம். அதில் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற முதல் தவறு என்னென்னா ஏஜ் அப்ராப்ரியேட் டாய்ஸ் வாங்கி தரதில்லை. இப்போ என்னென்னா சில குழந்தைங்களுக்கு வந்து பேட்டரிஸ் வந்து இருக்கிறது டேஞ்சர். இப்போ நான் நிறைய குழந்தைங்கள் பார்த்துருக்கேன், 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இந்த விளையாட்டு பொருளில் இருக்க பேட்டரியை முழுங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை விளையாட விட்டோம் அப்படின்னா அவங்க விளையாண்டுருப்பாங்க, குழந்தை அந்த விளையாட்டு பொருளை ஓப்பன் பண்ணி அந்த பேட்டரியை கலட்டி வித்தியாசமாக இருக்கும், நல்லா வெள்ளை கலர் ஜிலிஜிலுன்னு இருக்கும், மிளுங்க கூட்டத்துக்கு ஆசைப்படணும், அதை எடுத்து முழுங்கி வந்துடுறாங்க. இப்போ இதை வந்து ஆபத்தில் போய் முடிச்சிடும். ஒரு பேட்டரினா பிரச்சனை, ரெண்டு பேட்டரி மூணு பேட்டரி சேர்ந்து முழுங்கும் பொழுதோ இல்லை சின்ன பேட்டரிலாம் பெரிய பேட்டரி முழுங்கும் போதோ குடலில் ஓட்ட உள்ளவர்களுக்கு சீரியஸாகலாம் குழந்தை வந்திருக்காங்க. அதனால விளையாட்டு பொருட்கள் வந்து நீங்கள் கரெக்டாக ஏஜ் அப்ராப்ரியேட் விளையாட்டு பொருட்களாக அதை பார்த்து வாங்கணும். சில டைமில் நிறைய விளையாட்டு பொருளை வந்து இந்த பெயிண்ட்ஸ் நிறைய அடிச்சிருப்பாங்க, செயற்கையாக சில பொருட்கள் செஞ்சுருப்பாங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம கிராமத்தில் நம்ம அந்த காலத்தில் பார்த்தா மர செப்பு பொம்மைகள், மரத்தாலான விளையாட்டு பொருட்கள் நிறைய. இப்போ நான் ஹைவேல போகும்போது நிறைய நீங்கள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மரத்தாலான விளையாட்டு பொம்மைகள் இருக்கும். அதில் வந்து கம்மியாக கலர் யூஸ் பண்ண விளையாட்டு பொம்மைகளை யூஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து சின்ன சின்ன பொருட்கள் இருக்க அவங்க உள்ளங்கையை விட சின்னதாக இருக்க மாதிரி பொருட்கள் எதுவும் அந்த விளையாட்டு பொம்மையில் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த

0: குழந்தைங்க என்னன்னா 2 வயசு 3 வயசு குழந்தைங்க பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் வாயில போட்டு பழக்கப்பட்ட குழந்தைங்க, அவங்க எதை எடுத்து வாயில போடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த விளையாட்டு பொருள் இருக்க நிறைய எடுத்து முழுங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து சில குழந்தைங்களுக்கு அந்த பெயிண்ட் ரொம்ப இருந்தால் அதில் பாய்சன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க விளையாடும் பொழுது அவங்க கூட சேர்ந்து விளையாடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா விளையாட்டு பொருட்கள், மரத்தாலான பொருட்கள், கம்மியான பெயிண்ட் அடித்த பொருட்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி விளையாடும் டைமையும் நீங்கள் பார்த்து கொடுத்துடணும். ரொம்ப நேரம் ஒரே விளையாட்டு பொருளே இல்லாமல் மாற்றி மாற்றி கொடுக்கறது நல்லது. பேட்டரி உள்ள விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பேட்டரியில் நல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பண்ணலாம். சிலது ஈஸியாக திறக்கிற மாதிரி இருக்கும், குழந்தைங்க கை வச்சே திறக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்கள் கண்காணிப்பில் குழந்தை விளையாடுறாங்களான்னு பாருங்கள். இல்லைனா அவங்க கண்டிப்பாக அந்த இது திறந்து கீழே விழுவும், அந்த பேட்டரியை முழுங்கிடுவாங்க. இது சில டைம் ஆபத்தில் போய் கூட முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் விளையாட்டு பொருள் அவசியம், அத்தியாவசியம். ஏன்னா அவங்க பிரெயினுக்கு ஸ்டிமுலேஷன் வேரியஸ் கலர்ஸ் வேணும், அவசியம் அத்தியாவசியம். ஆனால் அதே சமயத்தில் அதை சரியான மேற்பார்வையில் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஏஜ் அப்ராப்ரியபிள் டாய்ஸ் தான் கொடுக்கணும், மற்ற டாய்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க.
1: குழந்தைங்க செல்போன் பயன்படுத்துறத எப்படி கட்டுப்படுத்தலாம்னு நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா.
2: வெள்ளரையில் வீற்றிருக்கும் வித்தகன்,
0: திருப்பங்கள் தரும் திருவள்ளரே நாயகன்,
2: நினைத்தாலே முக்தி தரும் நித்திய கல்யாண மூர்த்தி,
0: செந்தாமரை கண்ணன் ஆலயத்தின் தட்சிணாயன வாசல் திறக்கும் பெருவிழாவின் நேரலை.
3: அந்த கோவில் தன் அழகை கண்டு உள்ளம் குளிர விரைந்து செல்வோம்.
0: நாளை காலை 10 மணிக்கு
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
4: நேரம் 7:46 ஆகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் காலை மலர். இப்போ திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கத்தரிக்காய் 70, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 1 கிலோ 36 ரூபாய், கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய், மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 26, சௌசௌ 36, புடலங்காய் பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு 56, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 54, காலிஃபிளவர் பூ 1 40 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 4 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 120 ரூபாய், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய். அடுத்ததா திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,181 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 240.10 ரூபாய்க்கும் இருக்கு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 75.32 அடியாக இருக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி.

0: அக்ரிகல்ச்சர் காலேஜ் அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
7: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்,
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின். பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் July 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ, அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் July 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
12: காலை மலர் கேட்டுக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 திருவரங்கம் கோட்டத்திற்குட்பட்ட சமயபுரம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதால இன்னைக்கு காலையில 9:45 மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. காலை மலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 km வேகத்திலையும் இடையிடையே 65 km வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. நேர்களை, அடுத்ததா இதய ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர், ஊர் பெயரோட 938 546 102 என்னுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: நேயர்களே, அடுத்ததாக இதே ரேகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 938-546-102-1. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1-ஓடு. நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நாட்டின் ஜனநாயகத்தின் நாடி துடிப்பாக அனைத்து மாநில சட்டமன்றங்களும் திகழ்கிறது என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ராஜஸ்தானில் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நேர்மை, கண்ணியம், அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் மூலம் மக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்த முடியும் என்றார். நாட்டில் உதான் திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்த பயிற்சி பட்டறையை மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது குறித்தும் இதற்கான தேதி குறித்தும் ஆலோசிக்கப்படும். தமிழ்நாட்டில் மின்வெட்டு கண்டறியப்படும் பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்.
2: 25-30 நாட்களுக்கு முன்னாடி ஒரே நாள்ல திருவள்ளூர் முழுவதும் ஓவர் ஹை வோல்டேஜ்னால மின்சாரம் தடைபட்டுச்சு. அதை உடனடியாக சரி செஞ்சு மின்வெட்டு எங்கெங்க இருக்கோ ரிப்பீட்டட் எங்க இருக்கோ, பட் இங்கே வந்து நம்ம அடிஷனலா டீம் வந்து ஒப்பந்த தொழிலாளர் நிறைய பேரை வச்சு வந்து நம்ம தேவையான அளவு மின்சார சாதனங்கள் பழுதடைதோ இல்ல வயர்ல கேபிள் இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் சரிபட்ட வேலையை பண்ணிருக்கோம்.
1: தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் பொருட்களை வாங்கும் நுகர்வோர் ஒவ்வொரு முறையும் கட்டாயமாக ரசீது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். பொது விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை என்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மட்டத்தில் நடைபெற்ற ஆய்வின்போது புறவழிச்சாலை விபத்துகளை தவிர்க்கும் வகையில் பணிகளை மேற்கொள்ள ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். திருச்சி பெரிய மிளகு பாறை புனித சந்தியாகப்பர் திருத்தலத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா இன்று மாலை 6:30 கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி வரும் 25ஆம் தேதி நடைபெறும். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதி ஆட்டத்திற்கு அர்ஜென்டினா முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. நியூ ஜெர்சியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

வணக்கம் நேயர்களே. சவால்ங்கிற வார்த்தைக்குள்ளதான் வாசல்ங்கிற வார்த்தை மறைஞ்சிருக்கு. நாம எதிர்கொள்ளும் சவால்கள்ல தான் நம்மளோட எதிர்காலத்தின் வாசல் திறக்கப்படுது. நம்பிக்கையோடு சவால்களை எதிர்கொள்வோம். சவால்களை வென்றவர்களே சாதனையாளர்கள் ஆகின்றனர். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க மொபைல் எடுங்க 9385464612 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உடனே அனுப்புங்க. மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணுங்க. சொன்ன உடனே நேயர்கள்லாம் வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் நேயர் திருச்சி கே கே நகர்ல இருந்து முத்து, அவங்க விரும்பி கேட்டிருக்க பாடல் நெஞ்சில் துணிவிருந்தால்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: உற்சாகத்தின் ஆரம்பம். FM ரெயின்போ 102.1 இதய ரகம். 8:11 ஆயிடுச்சு. நேயர்கள்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்காங்க. திரும்பவும் எண் சொல்லிடலாம், 938-546-102-1. அடுத்ததா யார் எங்க இருந்தா, பாலா பெரம்பலூர்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. கடாரம் கொண்டான் திரைப்படத்தில இருந்து பாடல் வேணும் சொல்லிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் இதோ பாடல்.

0: Like the Times of India writes about discarded x-ray sheets transformed into stylish dresses, orange peels creating fabric and for use for shoes refurbished for school children in Ladakh, showing India's journey towards sustainability. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet clears two elevated road projects worth over 25,000 crore rupees for Varanasi in Uttar Pradesh. Railway Ministry launches new beta version of IRCTC website to make train ticket booking simpler and more user-friendly. World-famous Rath Yatra of Lord Jagannath and his two siblings begins today at Puri in Odisha. US says it launched new wave of strikes on Iran aimed at protecting vessels in Strait of Hormuz. In football, defending champions Argentina beat England 2-1 in second semi-final of FIFA World Cup to set up title clash with Spain. And in men's cricket, second ODI of three-match series between India and England to be played in Cardiff this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30.
3: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினை கேட்க விருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
7: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
11: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியம் குறித்த சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறது பல பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவி செய்யும். வசந்த அழைப்பு சிறப்பு நிகழ்ச்சியில பயனுள்ள பல தகவல்களை வழங்க நம்மோட இணைய வராங்க திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். எலும்புகள் மூட்டுகள் மற்றும் பொதுவான எலும்பு ரிலேட்டட் பிரச்சனைகளை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேச இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது எலும்பில் இல்லை போனில் ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை ஃப்ராக்சர்கள் இருந்துச்சுன்னா, சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம். ஃபோன் நம்பர் 0431-240-1021, இன்னொரு நம்பர் 0431-246-1021. நன்றி.
0: எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட வசந்த அழைப்பு இன்று காலை 9 மணிக்கு திருச்சி FM ரெயின்போ 102.1.
2: எட்டு மணி 33 இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இதயத்தின் இலக்கணம் இசை இசையை கேட்டு இருக்கோம். இதே ரகத்துல நேயர்கள்னா உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புது பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப என்ன ஒரு தடவை சொல்லிடலாம், 938-546-102-1. அடுத்ததா யார் எங்கிருந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்கன்னா, வாரியங்காவல், குலஞ்சிநாதன், கதிரவன், வசந்தி, வெற்றிச்செல்வி, மணிசேகர், இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வருது கோட் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும்.

0: வருகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: ஆடி புதுசு சேவிங்ஸ் பவர்ஸு திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
3: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: July 1 to 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
10: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உற்சாகத்தின் ஊற்றம் ரெயின்போ 102.1 நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா மகிழ்ச்சியா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. 8:41 ஆயிடுச்சு. அடுத்ததா யார் எங்க இருந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் மயலூர் அங்க இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. சரவணன் அழகுமணி மேடம், ஏதாவது ஒரு புது பாடல் கொடுங்க, கேட்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக வீர தீர சூரன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 8:45 எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா.
2: வெள்ளரையில் வீற்றிருக்கும் வித்தகன்,
0: திருப்பங்கள் தரும் திருவள்ளரே நாயகன்,
2: நினைத்தாலே முக்தி தரும் நித்திய கல்யாண மூர்த்தி,
0: செந்தாமரை கண்ணன் ஆலயத்தின் தட்சிணாயன வாசல் திறக்கும் பெருவிழாவின் நேரலை.
3: அந்த கோவில் தன் அழகை கண்டு உள்ளம் குளிர விரைந்து செல்வோம்.
0: நாளை காலை 10 மணிக்கு
2: FM ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
4: நேயர்களே. FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணி வசந்த் அழைப்பில் எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள் நேரலையில். நேயர்களே, உங்களது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தொட்டு வாருங்கள். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் என்னும் காத்திருக்கிறது 938-546-102-1 9385461021. இதயத்தின் நிலக்கணம் இசை இசையை கேட்டுட்டு இருக்கோம். இதே ராகத்துல நேர்கள்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா துறையூர் கரட்டாம்பட்டியிலிருந்து மணிகண்டன், அவங்க மட்டும் இல்ல பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி அவங்களும் நிறைய நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சிகள் எல்லாமே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு உடன்பிறப்பு திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர், யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சுருந்த பணம் முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார், தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருட்டில் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார், தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இது எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுதே அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார், கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது, இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு, அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பார்ப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும்

0: இப்போ கொடையாளி ஆயிட்டான், இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார், அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் இதை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் இப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறானான்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: எட்டு மணி 56 நிமிஷம் ஆகுது. இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1 இது இதய ராகம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்ததா யார் எங்க இருந்ததுன்னா, திருச்சி கலிங்கம்பட்டியில இருந்து ராமேஸ்வரி, அவங்களுக்காக கூலி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, நாமளும் சேர்ந்து கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இதயராகம். திருச்சி, சேலம், மாங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களே, அடுத்ததா வசந்த அழைப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள் நேரலையில வர இருக்காங்க. நேயர்களே, உங்களது சந்தேகங்களுக்கு தொட்டு வரலாம். 4431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1. நேரம் 9 மணி, இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். சென்னை பூங்கா, சின்ன சேலம் ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கான யூரியா 2026 தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நாட்டில் எரிவாயு அடிப்படையில் உர உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான புதிய முதலீடுகளை ஊக்குவிக்க இது வழிகோலும். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளில் பட்டப்படிப்பு முடிக்கும் மாணாக்கருக்கு அந்த கல்வி ஆண்டிலேயே பட்டங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறைத்துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு உள்ளிட்டவை குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அஇஅதிமுக கட்சி நிர்வாகிகளின் கூட்டம் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. புதுக்கோட்டை, கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் இதில் பங்கேற்கின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி ஊராட்சியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் நேரில் ஆய்வு செய்தார். மகிழம்பாடி ஊராட்சி அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்த அவர் உத்தமனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்வையிட்டார். கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி அணை நீர்த்தேக்கத்தில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் மதகுகளை திறந்துவிட உள்ளார். வலது மற்றும் இடதுபுற கால்வாயின் வழியாக வினாடிக்கு தலா 150 கனஅடி வீதம், இரண்டு கால்வாயின் வழியாக 16 ஊராட்சிகளைச் சேர்ந்த சுமார் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் 130 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
3: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் பி.வி. சிந்து சீனாவின் ஹான் யூவை 21-16, 21-14 எனும் நேர் செட்களில் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 10 மணிக்கு.

0: நீங்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்டது.

0: வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இன்னைக்கு வசந்த அழைப்புல எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நீங்களும் பேசலாம். 4 1 241 2 1 240 102 1 240 102 1 இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்க கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.
2: காலை வணக்கம் நேயர்களே. இப்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே வந்து இந்த எலும்பு மூட்டு பிரச்சனை வந்து அதிகமாகவே இருக்குது. அது சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட நம்முடைய திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா சந்திச்சிடலாம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம். நன்றி விழாவிற்கு
2: ஐயா. இப்போ இந்த எலும்பு மூட்டு பிரச்சனையில் பொதுவாக பார்த்தோம்னா வந்து இந்த விபத்து தான் வந்து தலையாயதாக இருக்குது. அதில் வந்து இப்போ சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரை வந்து விழுகிறது வந்து சாதகம் தான். அதாவது வேறிய காரணங்கள் இருக்கலாம். அந்த விழும்போது என்ன மாதிரியான ப்ரொட்டெக்ஷனோடு விழுகிறது நல்லது?
3: நல்ல கேள்வி. அதாவது விழுகிறதே நம்ம எதிர்பாராமல் தான் விழுகிறோம். அப்போ நமக்கு தெரியாது விழப்போகிறோன்னே. பட் ஸ்டில் சின்ன வயசில் விழுந்தால் எலும்பு ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும், ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகாது. ரொம்ப ஃபோர்ஸில் விழுந்தால் மட்டும்தான் ஃப்ராக்சர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வயசு ஒரு 60 அந்த ரீஜனில் விழுகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலும்பு வந்து சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்து ஈஸியாக ஃப்ராக்சர் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ எப்படி விழலான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக கையை வெளியில் நீட்டி தான் சடனாக கையை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்குவோம். அப்போ வந்து அந்த வயசில் விழுறப்ப கையை நல்லா நமக்கு உடம்பு ஒட்டி வச்சுக்கணும். ரெண்டு முழங்கை முட்டி தோள்பட்டை ஒட்டி சொல்லப்போனால் ரெண்டு கையும் முகத்தை நோக்கி வச்சுக்கணும். தலைக்கீழே குனிஞ்சிக்கணும். அப்போ பாடியோடு சேர்த்து விழுகணும். தோள்பட்டை சைடில் இல்லை பாடியோட ட்ரங்க் சைடில் இல்லை பட்டக்ஸ் சைடில் அப்படி விழுந்தோம்னா ஃப்ராக்சர் ஆகிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. நமக்கு அங்கே தசைகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம சீக்கிரம் ரிக்கவர் ஆகி வெளியில் வரலாம். கையை நம்ம எதிர்பாராமல் கையை வெளியில் நீட்டுறதுனால தான் ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகுது. அது இல்லாமல் மோஸ்ட்டாக வயசானவங்க ஹிப் ஃப்ராக்சர்லாம் பாதிக்கிறாங்க அதிகமாக. ஸோ அப்போ அவங்க வந்து எலும்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். பேலன்ஸ் பண்ணி ஒரு சில எக்ஸசைஸ்லாம் கற்றுக்கிட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா விழுறதே தடுத்துக்கலாம். மசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணி அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் விழாமல்.
2: சில பேர் 1 or 2 steps இருக்கும், அதை இதுலேருந்து விழுவாங்க. போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம்னா டாக்டர் சொல்லுவார் கையில் ஃப்ராக்சர் இருக்குதுங்க, காலில் ஃப்ராக்சர் இருக்குதுங்க, இடுப்பில் ஃப்ராக்சர் இருக்குதுன்னு பலவித ஃப்ராக்சர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த எலும்புடைய மஜ்ஜையில் வந்து சரியான வந்து கால்சியம் இருக்காது, அந்த மாதிரி பிரிட்டிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க?
3: அதாவது சார், இது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கீழே ஸ்லிப்பாகி விழுகிறப்ப நார்மலாக ஃப்ராக்சர் ஆகக்கூடாது. அப்படி சாதாரண சிம்பிள் ஃபோர்ஸில் ஃப்ராக்சர் ஆகுதுன்னா அது எலும்பு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அது நமக்கு தெரியாது, இட்ஸ் வெரி சைலண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சுகரோட அறிகுறிகள் நிறைய பேத்துக்கு சைலண்ட்டாக தான் இருக்கும், தெரியவே தெரியாது. அது போலவே எலும்பு வீக்காக இருக்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அது போனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். இப்போ வந்து தேன்கூடில் எப்படி சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது, அதில் எப்படி தேன் ஃபில் ஆயிருக்கு, அது போலவே நார்மல் நம்ம போனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள எல்லாமே அந்த மஜ்ஜையில் கால்சியம் மற்ற மினரல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது நார்மல். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் ஒரு டீனேஜ் பருவம் தான் ரொம்ப லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான பீரியட். அந்த வயசில் எந்த அளவுக்கு நம்ம ஜம்பிங் பண்ணுறோம், ஜாகிங் பண்ணுறோம், ஸ்கிப்பிங் பண்ணுறோம், நம்ம பாடி வெயிட்டை நம்ம எந்த அளவுக்கு லோட் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்லாம் அந்த காலகட்டத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா 60-70 எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இரும்பு மாதிரி வச்சிருக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் முக்கியமாக பேஸ்மெண்ட் பீரியட் ஆஃப் ஹியூமன் லைஃப்னு சொல்லுவோம். ஒரு பில்டிங் வந்து எப்படி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கோ அந்த ஹியூமன் லைஃப்பில் அந்த வயசில் டீனேஜ் பருவத்துலேருந்து ஒரு 35 வரைக்கும் நம்ம போனை நல்லா அடர்த்தி அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் எவ்ரி 1 பார்த்தீங்கன்னா 0.5% கொஞ்சம் கொஞ்சமாக எலும்போட அடர்த்தி குறையும். அப்போ அந்த தேன்கூடில் அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் பெரிய ஓட்டையாக மாறி பெருசு பெருசாக போனில் நல்லா டெபாசிட் அந்த மினரல்ஸ் இல்லாமல் அடர்த்தி குறையிறது தான் ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த நோயை நம்ம சிம்பிளாக நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து அந்த வயசில் நம்ம நல்லா பாதுகாத்துக்கணும்னா முக்கியமாக கீழே விழுறதை தடுத்துக்கணும். அவங்க கால்சியம் உள்ள உணவுகள் நல்லா எடுத்துக்கணும். வெயில் நல்லா எக்ஸ்போஸ் ஆகி வைட்டமின் டி அவங்களுக்கு கிடைக்கணும். வைட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் கால்சியம் அப்சர்வ் ஆகி எலும்பில் போய் டெபாசிட் ஆகும். நிறைய பேர் கால்சியம் மாத்திரையே எடுக்கிறாங்க, பட் அதில் வைட்டமின் டி இருக்கா இருந்தால் அதுதான் இம்பார்ட்டன்ட். வைட்டமின் டி நமக்கு ரெண்டு சோர்ஸில் தான் கிடைக்குது.

0: ஒன்று சூரிய வெளிச்சம், ரெண்டாவது ஃபிஷ்.
1: ஓகே,
0: ஸோ இது ரெண்டுமே ஆப்சன்ஸாக இருந்துச்சுன்னா என்ன, நம்ம கால்சியம் மாத்திரை எடுத்தால் கூட போனில் போய் ஒட்டாது. ஸோ அதனால் வைட்டமின் டி இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து சின்ன வயசில் நல்லா எலும்பு ஆரோக்கியமாக உடற்பயிற்சிகள் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த வயசில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். என்ன சொல்ல போனால், ஒரு சில ஸ்டீராய்டு மருந்துகள், நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எலும்பு அஃபெக்ட் ஆகலாம். அதையும் நம்ம பார்த்து கரெக்டாக மெடிசன்ஸை எடுத்துக்கணும்.
1: சரி, நம்ம மருத்துவரை பார்க்காமலே எனக்கு வந்து டி லெவல், விட்டமின் டி லெவல் இல்லாட்டி விட்டமின் டி த்ரீ லெவல் வந்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அது பேஸ் பண்ணிவிட்டு மருத்துவரை போய் சந்திக்கலாமா?
0: அதாவது இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் அதிகமாக சூரிய வெளிச்சம் நமக்கு கிடைக்குது. ஏன்னா அப்ராடில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வெளிச்சமே கிடைக்கிறதே இல்லை. நம்மளாம் லக்கி பீப்புள். இருந்தாலும் நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தில் எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்கணும். வெயில்னால பல நன்மைகள் இருக்குது. ஸோ விட்டமின் டி ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கிது. எல்லாரும் அரை மணி நேரம் தோட்டத்தில் விவசாயம் பார்க்குறவங்க எப்படி வேலை செய்கிறாரோ அது மாதிரி நம்ம அரை மணி நேரம் ஒரு 70-80% ஸ்கின் சர்ஃபேஸ் ஏரியா எக்ஸ்போஸ் ஆனாவே நமக்கு தேவையான விட்டமின் டி நம்ம பாடியில் ஃப்ரீயாக உற்பத்தி பண்ணிக்கிறோம். பட் ஆனால் இதை நம்ம எல்லாரும் சாதாரணமாக நினைச்சி விட்டுறோம். இந்த விட்டமின் டி குறைபாடுனால நிறைய பாதிப்புகள் வருது.
1: ஓகே,
0: நான் அதை பற்றி சொல்கிறேன். பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த விட்டமின் டி செக் பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்கலாமா இல்லை டாக்டரை பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம்ங்கிற கேள்வியை வந்து யூஸ்வலாக நம்மளாம் பிளட் டெஸ்ட் பண்ணுறதை விட ஒரு மருத்துவரை சந்தித்து உண்மையிலே இது நோய் அறிகுறிகள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு செக் பண்ணுறது நல்லது. தேவையில்லாமல் 2000-3000 செலவு பண்ணுறோம்,
1: செலவு பண்ண தேவையில்லை.
0: அதுக்கு பெட்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். சிம்பிள்,
1: சரி
0: 500 ரூபீஸில் முடிஞ்சிடும்
1: வேலை. சரி, இப்போ கால்சியம் லெவலுக்கு வந்து இப்போது கால்சியமும் அயன் கண்டென்ட்டும் ப்ளஸ் ஜிங்க்கு இதெல்லாமே வந்து சேமாக சாப்பிடக்கூடாது. அந்த சத்துக்கள் இரண்டும் வந்து சேரக்கூடாது. ஏன்னா வந்து ரெண்டும் வந்து முட்டி மோதிக்கிறோம், எது வந்து அப்சார்ப் ஆகுதுங்கிற பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்களே.
0: அதாவது கால்சியம் அப்சர்ப்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீன்லாம் சாப்பிட்றோம், ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்றோம், நான்வெஜ்லாம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, லெமன் சேர்த்து சாப்பிடுவோம். அது காரணம் என்னென்னா, லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அது வந்து அயனை அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லுவோம். இதுதான் நேச்சுரல், இப்படி தான் நம்ம அந்த காலத்துலேருந்து எடுத்துக்கிறோம். அப்போ நல்லா அயன் நம்ம ஒரு லெமன் சேர்க்காமல் சாப்பிட்றப்போ, லெமன் சேர்த்து சாப்பிட்றப்ப அயன் அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்குது.
1: ஓகே,
0: அது போலவே ஒரு ஃபிஷ் சாப்பிட்றோம், இல்லை அயன் ரிச் டயட் கீரை சாப்பிட்றோம், வேறு ஏதாவது ஒரு நான்வெஜ் ஈரல்லாம் சாப்பிட்றப்ப அந்த அயன் அப்சர்ப்ஷன் வந்து நல்லா ஆகணும்னா எலும்புச்சம்பெல்லாம் சேர்த்துக்க சொல்லுவோம். அதே சமயத்தில் தயிர் சாப்பாடு எடுத்துக்கிறோம், இல்லை டீ குடிக்கிறோம், இல்லை நிறையா உப்பு போட்டு எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாப்பிட்றோம், சோடாலாம் குடிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, நேச்சுரலாக இருக்கக்கூடிய அயனோ கால்சியம் அப்சர்ப்ஷன் அது இன்டர்ஃபியர் ஆகும். இது ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த கால்சியம் வந்து இப்போ தயிர் சாப்பாடோட காம்பவுண்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி அது வந்து அப்சர்ப்ஷன்ஸ் குறைச்சிரும். இதே டீ குடிக்கிறதுல டீயில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டேட்ஸ் ஆக்சிலேட்ஸ்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ கால்சியம் ஃபைட்டேட் கால்சியம் ஆக்சிலேட் காம்பவுண்ட் மிக்ஸ் ஆனால் நம்ம பாடியில் உரியாது கால்சியம்.
1: ஓகே,
0: இதே சோடாலாம் அதிகமாக சாப்பிட்றோம், அப்போ என்னாகும், அதில் பாஸ்போரிக் ஆசிட்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, அதோட கால்சியம் பயந்தாருனாலும் நம்ம பாடியில் உரிய முடியாது.
1: இன்னும்
0: சொல்ல போனால், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்றோம். உப்பு அதிகமாக சாப்பிட்றப்ப உப்பு எல்லாமே பாடியில் உறிஞ்சிரும்.
1: ஓகே,
0: எதுவுமே மிச்சம் ஆகாது. உப்பு எவ்வளோ உப்பு போடுறோமோ அவ்வளோ உப்பு ரத்தத்தில் உறிஞ்சிரும். அப்போ என்னாகும், உப்பு அதிகமாக சாப்பிட்றப்ப உப்பு வந்து உப்பு மட்டும் போகாது, வாட்டரும் உரியும். ஸோ பாடியில் உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பிபி அதிகமாக நேச்சுரலாக வரும். ஸோ உப்பு அதிகமாக சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா, அது யூரியனில் நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறப்ப நேச்சுரலாக சால்ட் எக்ஸ்க்ரீட் ஆகும், கால்சியமும் எக்ஸ்க்ரீட் ஆகும். உப்பு அதிகமாக இருக்கிறப்ப கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்க்ரீட் ஆகும், அதனால் கால்சியம் லாஸ் வரும்.
1: ஓகே,
0: அதனால் ஜென்ரலாக இந்த மாதிரி அயன் ரிச் கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறப்ப டீ குடிக்கிறதோ இல்லை பால் தயிர் இதெல்லாம் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து சாப்பிட நல்லது. ஒரே டைமில் சாப்பிட்றப்ப அப்சர்ப்ஷன் குறையும்.
1: ஓகே, எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட நிறைய தகவலில் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசும் இணைந்திரங்கள் திருச்சி பண்பலையோடு.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு,
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப்பு கேட்டிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள் தான் இருக்காங்க. ஐயாட்ட நீங்களும் பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-101 மற்றொரு 240-101. திருச்சிக்கான முன்னெடுப்பு எண் 3431. வாட்ஸ்அப் நம்பருக்கும் உடைய கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணலாம். 938-546-101. எலும்பு மூட்டு ஆரோக்கியம் குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோங்கய்யா. அடுத்தா வந்து ஒரு நேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ரங்கன் சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து. நமது மனித உடம்பில் வந்து எலும்பு மிக முக்கியம், எந்தெந்த வயதிலிருந்து எலும்புகள் வந்து தேய்மான அடையும், அதே மாதிரி எலும்பு மூட்டு வலிக்கும் எலும்பு முறிவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
8: அதாவது நம்ம ஹியூமனில் நிறைய மூட்டுகள் இருக்குது, நிறைய எலும்புகள் இருக்குது. யூஸ்வலாக தேய்மானங்கிறது நார்மல் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் மோட்டரை ஓட்டிக்கிட்டே இருக்கோம்னா அது வியர் அண்ட் டியர் ஆயிடுது. ஸோ அதுபோல் நம்ம ஹியூமன் பாடியில் ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் மூட்டை நம்ம ஓவராக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், முழங்கால் முட்டியை நம்ம படிக்கேட்டு ஏறி ஏறி இறங்குறோம், மூட்டை தூக்குறோம், ரொம்ப லோடு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கடவுள் படைப்பில் அந்த மூட்டுக்கு ஒரு 70 கிலோ வெயிட்டு ஆவரேஜான, அந்த ஹியூமனுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டு தான் தாங்குற மாதிரி இந்த ரெண்டு மூட்டில் பாதி பாதி ஈக்குவல் லோடு போய் படைச்சி இருக்கார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஓவராக வெயிட்டாக இருக்கோம், அதில் ஓவராக படிக்கட்டு ஏறி மூட்டை தூக்கிட்டு வேலை பார்க்குறப்ப மூட்டில் ரொம்ப லோடு அதிகமாகுதுன்னா ஈஸியாக தேய்மானங்கள் வரலாம். ஸோ அது எந்த ஏஜில் வேணால் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு எலும்புக்கு நடுவில் ஜவ்வுகள் குஷன் மாதிரி இருக்கும். இப்போ யங்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாரு, அப்போ அந்த ஜவ்வுகள் டேமேஜ் ஆகிடுச்சு, அப்போ ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அந்த ஜவ்வு கிழிஞ்ச மாதிரியே போய் ரெண்டு எலும்பு உரச ஆரம்பிக்கும். அப்போ ஈஸியாக தேய்மானங்கள் வரலாம். அந்த ஜவ்வு தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ நம்ம அப்போவே அதை கேர் பண்ணி பார்த்துருந்தோம்னா ஈஸியாக மூட்டு தேய்மானம் வராமல் தடுத்துக்கலாம்.
7: சரிங்கய்யா. அடுத்து பார்த்தோம்னா வந்து அனந்தபுரத்துலேருந்து நாகராஜ் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து எள்ளு சாப்பிட்டா எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் சரியா அப்படின்னு
8: கேட்டிருக்காங்க. கரெக்டான, சூப்பரான கேள்வி. அதாவது எலும்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எலும்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னா என்னென்ன சாப்பாடு? ஸோ நம்ம மூணு முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 வந்து பிடிச்ச உணவுகள் நல்லா விரும்பி ருசித்து சாப்பிடணும். அதாவது பார்த்திங்கன்னா கால்சியம் உள்ள உணவுகள், சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம நாட்டு தேசிய கொடி, ஆரஞ்சு கலர், வெள்ளை கலர், பச்சை கலர், இந்த மூணு நிறங்கள் உள்ள பழங்கள் காய்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஆரஞ்சு பழம், பப்பாளி, கேரட்டு, இது நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ வெள்ளை கலரில் பால் வகைகள், தயிர் வகைகள், சொல்லப்போனால் காளான், பன்னீர், டோஃபு, இதில் நிறைய சீதாப்பழம், இதிலலாம் நிறைய கால்சியம் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் உள்ள காய்கள், கீரை வகைகள், புரோக்கோலி, காலிஃப்ளவர், இதில் நிறையவே கால்சியம் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் அதிகமாக நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்களாக இருந்துச்சுன்னா ஃபிஷ் நல்லா சாப்பிட்லாம். ஃபிஷ்ஷில் அந்த ஃபிஷ் போனை கடிச்சு மென்று சாப்பிட்டோம்னா அவ்வளோ கால்சியம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் விட அதிகமாக கால்சியம்

0: வேலை கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எள்ளு ஒரு டம்ளர் பாலுக்கும் ஒரு டம்ளர் எள்ளுக்கும் ஈக்குவல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கால்சியமோட எள்ளில் ஒரு மோர் தென் 5 times நமக்கு கால்சியம் கிடைக்குது. கால்சியம் மட்டும் கிடைக்கல, எள்ளில் அயனமே அதிகமாக கிடைக்குது. ஸோ அதனால் எள்ளு உருண்டை எள்ளுலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட அவங்க உடற்பயிற்சிகள் நல்லா பிடிவாதமாக பண்ணணும். பிடிச்சு சாப்பிட்ற மாதிரி பிடிவாதமாக அன்றைக்கி டெய்லி ஏதாவது ஒரு 1/2 hour ஒதுக்கி அவங்க பாடி வெயிட்டை அவங்க எலும்பு லோட் ஆகிற மாதிரி பயிற்சிகள் பண்ணணும். கூட சன்லைட் எக்ஸ்போஷர் வேண்டும். இதை மூணு ஃபாலோ பண்ணாங்கன்னா எலும்பு நல்லா ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம்.
1: சிறப்புங்கய்யா. அடுத்து பார்த்தோம்னா வந்து பெயர் சொல்லலை, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து சின்ன ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஒரு மருத்துவர் வந்து ஜெம் ஃப்ராக்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, அதை தான் போட்டிருக்கோம், இப்போது அவங்களுக்கு தலை சுற்றில் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மருந்துடைய சைடு எஃபெக்டான்னு கேட்டிருக்காங்க. அம்மாவுடைய வயது வந்து 82 அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் சஜஸ்ட் பண்ணுறோன்னா அது வந்து பெனிஃபிட் வெர்சஸ் ரிஸ்க்கை பார்த்து தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து 80 மேலே எலும்பு கீழே விழுகிறப்ப ஃப்ராக்சர் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், எலும்பு பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ சீக்கிரம் நேச்சுரலாக ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும், 3 கூட ஆகலாம் ஃப்ராக்சர் சரியாகிறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் சீக்கிரம் சரியானதான் அவங்க நல்லா உட்காருவாங்க, நிற்பாங்க, நடப்பாங்க, இயர்லியராக ரொட்டீன் ஒர்க்குக்கும் பேக் வருவாங்க. ஸோ அதனால தான் இன்ஜெக்ஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ வந்து இன்ஜெக்ஷனோட சைட் எஃபெக்ட் இருக்குது. எந்த ஒரு மருந்துக்குமே சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்தே கிடையாது. மைல்டான ஒரு வாமிட் வரலாம், ஒரு கிட்டினஸ் வரலாம், தலை சுத்துற மாதிரி இருக்கும். பட் ஆரம்பத்தில் ஒரு 2-3 டோஸில் வரலாம். ஃபியூ டோஸஸ் இனிஷியலாக இன்ஜெக்ஷன் போடுறப்ப இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்றப்ப ஒரு டோஸ் 2 வரலாம். அப்புறம் திருப்பி போக போக நம்ம அடுத்த நாள் மாறப்போம், அது டோஸ் சைட் எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்கும், நம்ம அடாப்ட் ஆயிடுவோம். பட் ஆரம்பத்திலே ஒரு டோஸுக்கு அலர்ஜி அப்படிங்கிற பட்சத்தில் அரிப்பு வரும், தடிப்பு வரும், சொல்லப்போனால் அது வந்து ஒத்துக்காது, தலை சுத்துறம் ரொம்ப அதிகமாக சிவியராக இருக்கும். ஒரு டோஸ் 2 மைல்டா ஒரு கிட்டினஸ் வருதுன்னா அதை பெனிஃபிட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். பேஷண்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு நம்ம கண்டினியூ தான் பண்ண சொல்லுவோம். அது திருப்பி தலை சுற மாதிரி இருக்குது இன்ஜெக்ஷன் எடுக்கிறப்ப, நம்ம யூஸ்வலாக ஒரு திருப்பி பிபி பார்க்க சொல்லுவோம், ஒரு பிளட் டெஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு ஏதாவது கன்சிடரேஷன் இருந்துச்சுன்னா நம்ம அட்ரஸ் பண்ணலாம், இல்லாட்டி ரொட்டீனாக எடுத்துக்கலாம்.
1: சரிங்க, மற்றொரு காலர் இருக்காமல் பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? என்ன ஸ்பெஷல் மியூசிக் எஃபெக்டோட வர்றாங்க? வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஐயா வணக்கம் ஐயா, நான் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புஞ்சசிங்கம்
1: பேசுறேன். பேசுறதே வந்து
2: நமக்கு வந்து ஒரு 55-56 வயது ஆகுதுயா.
1: சரிங்க,
2: அது இன்னும் மிதி வண்டி தாங்க ஐயா ஓட்டிட்டு இருக்கேன், அது ஓட்டுனா அதனால ஏதாவது முழங்கால் இடையூறு ஏற்படுங்களா?
1: சரிங்க,
2: ஒரு சில பேர் அது இல்லைங்கய்யா, அதை ஒரு சில பேர் தவிர்க்குதுங்க, மிதி வண்டி ஓட்ட வேண்டாம் சொல்றாங்க, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணாங்க பேசுறேங்க ஐயா.
1: சரிங்க,
0: நன்றி நன்றி ஐயா, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது இன்னமும் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கீங்க, 56 நல்லது, இன்னும் நல்லா கண்டிப்பாக இன்னும் ரொம்ப காலத்துக்கு ஓட்டுங்க. ஓட்டலாம், ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, மிதி வண்டி ஓட்டுறப்ப நம்ம முட்டி நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறோம், நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுக்குறோம், காலை நல்லா மடக்கி நீட்டி அசைவு கொடுக்குறப்ப தசைகளுமே ஸ்ட்ராங்காக இருக்குது, எலும்புகளுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது மிதி வண்டி ஓட்ட சொல்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் எலும்பு மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கே சைக்கிளை மிதிக்க சொல்கிறோம். சைக்கிளிங் இப்போ ஜிம்மில் சைக்கிளிங்லாம் இருக்குன்னா அதை சைக்கிளை மிதிக்க மிதிக்க என்ன ஆகும்னா மூட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதனால் மிதி வண்டி ஓட்டுறத விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள், அதனால் மூட்டில் எந்த பாதிப்பும் வராது, நல்லது தான் நமக்கு கிடைக்கும்.
1: சரி, இதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறவங்களும் சரி, பைக் ஓட்டுறவங்களும் சரி, இல்லாட்டி கார் ஓட்டுறவங்களும் சரி, உட்காந்துருக்கிற ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா ஒரு மாதிரி கோணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு கோணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்படி கோணிக்கிட்டு உட்காரதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குதா?
0: கண்டிப்பாக இருக்குது சார். அதாவது ஒரு ஒரு விவசாயம் பார்க்குறவரு என்னை ஓபியில் வந்து பார்க்க வர்றாரு, ஒரு ஆஃபீஸ் ஒரு டெஸ்க்டாப் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக பார்க்க வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் பெயின், கழுத்து வலி யாருக்கு வருதுன்னா கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் ஒர்க் பண்ணுறவங்க தான் கழுத்து வலி பேக் பெயின்லாம் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தோட்டத்தில் நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறப்ப எல்லா மூட்டுகளும் அசைவு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறோம், கழுத்தை குனிகிறோம், இடுப்பு குனிகிறோம், மசில் நல்லா திடமாக வச்சுக்கிறோம், அவங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப குறைவு. கம்பேர் பண்ணுறப்ப இந்த நம்ம இப்போ டெஸ்க்டாப் இப்போ இருக்க எல்லாமே உட்காந்து தான் 8 மேலே வேலை பார்க்குற மாதிரி சுச்சுவேஷனை மாறிடுச்சு உலகம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம போஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒர்க் எர்கானாமிக்ஸ்ன்னு இருக்குது சார். அதாவது ஒர்க் எர்கானாமிக்ஸ்னால் ஒரு எம்ப்ளாயி அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறப்ப அவங்க வந்து ப்ராப்பர் செட்டப்போடு அவங்க எல்லாமே கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒர்க் எஃபிஷியன்சி அதிகப்படுத்த முடியும், எம்ப்ளாயிக்குமே எந்த ஒரு டேமேஜும் வராது. ஸோ அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா அதாவது அவங்க பொசிஷன் டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணுறப்ப அவங்க கழுத்துக்கு சைட் சப்போர்ட்டு பேக் ரெஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். அந்த கம்ப்யூட்டருக்கும் அந்த ஸ்க்ரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அட்லீஸ்ட் 25 தூரமாக இருக்கணும், ஒரே லெவலில் இருக்கணும். ரொம்ப குனிஞ்சிக்கிட்டு ஒரு சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை இப்படி குனிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஃபோனை கீழே வயிற்றுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்கணும், அது அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கண்ணுக்கு

நேராக வச்சு பார்க்குறோம். இப்போ புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் வரோம், புக்ஸை பக்கத்தில் இழுத்து பக்கத்தில் கரெக்டான வாஷனில் பார்க்குறோம். ஆனால் இப்போ மொபைல் ஃபோனை மட்டும் என்ன பண்ணுறோம், பக்கத்தில் கண்ணு பக்கத்தில் இடுப்பு பக்கத்தில் வயிறு பக்கத்தில் வச்சு பார்க்குறோம். ஸோ அந்த பொசிஷன் கழுத்தை ஃப்ரண்ட்டில் அதிகமாக குனிஞ்சிட்டு இருக்கிறதுனால கழுத்தில் எலும்புக்கு எலும்புக்கு நடுவில் ஜவ்வுகள் இருக்கும். அது நார்மலாக ரப்பர் மாதிரி எலாஸ்டிக்காக வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அது நம்ம ரொம்ப குனிஞ்சிக்கிட்டே ஒரு சில பேர் நாலு தலைவனை வச்சுட்டு தூங்குவாங்க. அப்போ என்னாகும், கழுத்து ஃப்ரண்ட்டில் சின்ன வந்து நெஞ்சை இடிக்கும். அப்போ இருக்க பட்சத்தில் என்னாகும்னா, அந்த எலும்புக்கு எலும்புக்குள்ளே ஜவ்வுகள் நல்லா அழுத்த ஏற்படும். இது ரிப்பீட்டடாக போக போக அந்த எலாஸ்டிக் நேச்சர் குறையும், அந்த ஜவ்வு ஜெல்லி மாதிரி இருக்க பிதிங்கி வந்து பக்கத்தில் இருக்க ஸ்பைனல் கார்டு நரம்பெல்லாம் அழுத்தும், சிவியர் பெயின் வரும். ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது, விட்டுருவோம், காலம் போக போக மரத்து போகும், நம்மனஸ் வரும், அப்போ தான் வருவாங்க. இதே பேக் பெயினும் இதே மாதிரி காரணம் தான். இப்போ வண்டி ஓட்டுறோம், டூ வீலர் ஓட்டுற பெயின் ஆகும், ஸ்பீட் பிரேக்கர் நல்லா தூக்கி அடிச்சுட்டு போவோம், அப்படி போகக்கூடாது. அப்போ என்னாகும்னா, ரிப்பீட்டடாக ஸ்பீட் பிரேக்கரில் அந்த கரடு மூடான

0: இருக்கும், அப்படி போகக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, ரிப்பீட்டடாக ஸ்பீட் பிரேக்கரில் அந்த கரடமுடான பாதைகளில் போகிறப்ப என்ன ஆகும்னா, பேக்லேயும் லோட் அதிகமாகும். ஸோ ஒரு நாளைக்கு ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மூட்டில் அதிகமாக மூவ்மெண்ட் நடக்குதுன்னா, பேக்கில் L4 L5 அந்த லம்பா ஸ்பைனில் தான் ஒரு நாளைக்கு இருக்கிறதுலே ஹியூமன் ரிசர்ச்சில் அதிகமாக மூவ்மெண்ட் நடக்குது. வீட்டில் குனிகிறோம், பொருள் எடுக்கிறோம், வேலை பார்க்குறோம், உட்காரோம், எல்லா இடத்துலையுமே அங்கே தான் அதிக ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் பேக் பெயின் மோர் காமன். ஸோ அது வராமல் இருக்கும்னா போஸ்டர் ப்ராப்பராக உட்காரோம், ட்ரைவ் பண்ணுறப்பையும் சரி, ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணால் இடையில ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கணும். ஸோ போஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேசும் இணைந்தீர்கள் திருச்சி பண்பலையோடு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நீர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: ஆடி புதுசு சேவிங்ஸ் பவசு திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
3: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப்பு கேட்டிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சி நான் மூட இருக்காங்க. திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள் தான். எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இந்த முடக்குவாதம், ரொமட்டாய்டு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கய்யா.
7: ஓகே, அதாவது ரொமட்டாய்டு முடக்குவாதம், அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதை பற்றி நிறைய பேர் பயந்துடுறாங்க. அதாவது இதுவும் சாதாரண ஒரு நோய் மாதிரி தான், மருந்து மாத்திரைகள் எடுத்தால் நல்லாயிரும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப லேட் ஸ்டேஜில் வந்து தான் பார்க்குறாங்க. இப்போ ஆரம்பத்தில் யாரும் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்க்குறதில்ல. இந்த நோயோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சோம்னா கை ரெண்டு விரல்கள், ரெண்டு கையில் இருக்க 5 விரல்களையும் மடக்கி நீட்டவே முடியாது. பயங்கரமான வலி இருக்கும். சின்ன சின்ன முட்டிகள்லாம் ஒரே மாதிரியே, இந்த கையில் இருக்க மாதிரியே இந்த கையில் வலிக்கும், இந்த கால் பாதத்தில் இருக்க மாதிரியே இந்த கால் பாதத்துலேயும் வலிக்கும். சிமெட்ரிக்கல் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஒரு முட்டி மட்டும் அஃபெக்ட் ஆகாது, 2-3 முட்டிக்கு மேலே அஃபெக்ட் ஆகும். 2 முழங்கை முட்டி, 2 தோள்பட்டை, 2 முழங்கால், ஸோ இந்த மாதிரி 2 சைடு ஆஃப் த பாடியிலையும் அஃபெக்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 மணி நேரம் ஆகும் அந்த ஸ்டிஃப்னஸ் குறையிறதுக்கு. இப்போ காலையில் நம்ம ஏந்திச்சு போய் பல் விளக்குறோன்னா ப்ரெஷ்ஷை பிடிச்சி அவங்க ஏந்திச்சு பெட்டை விட்டு வர்றதுக்கே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரம் ஆகும் அந்த ஸ்டிஃப்னஸ் போகிறதுக்கு. இது மாதிரி அறிகுறிகள் மோர் தென் 1.5 மாசத்துக்கு மேலே இருக்கணும். ஃபேமிலியில் யாராவது அப்பா அம்மாவுக்கு இல்லை யாருக்காவது ரொமட்டாய்டு இருந்துச்சுன்னா அவங்க பசங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இது ஜெனட்டிக் ப்ராப்ளம், வரலாம். முக்கியமாக சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பாடி பை மிஸ்டேக்கன்லி நம்ம டிஷ்யூவை அஃபெக்ட் பண்ணுது. ஒரு பாக்டீரியா நம்ம சாப்பிட்றதுல பாக்டீரியா உள்ளே போயிடுச்சுன்னா பாடி என்ன பண்ணும், ஒரு பாக்டீரியா அப்படின்னு சாகடிக்க வரும். இதுதான் நார்மல் மெக்கானிசம். ஆனால் நம்ம எந்த ஒரு பாக்டீரியாவும் பாடியில் இருக்காது. நம்ம நார்மல் டிஷ்யூவை நம்ம பாடி வந்து இது மிஸ்டேக்கனாக எடுத்துக்கிட்டு நம்ம மூட்டில் இருக்க டிஷ்யூவில் போய் அட்டாக் பண்ணும். அப்போ என்னாகும், நார்மலான டிஷ்யூ அட்டாக் ஆக அட்டாக டேமேஜ் அதிகமாக அதிகமாக ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் விட்டுட்டோம்னா என்னாகும், மூட்டை ரொம்ப அரிச்சிரும்.
6: ஓகே,
7: மூட்டு எலும்பு எலும்பு எரோடாகி உரச ஆரம்பிச்சிடும், தசைகள்லாம் ரொம்ப வீக்காக ஏற்படும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போ
6: என்ன, நம்ம இம்யூனிட்டிக்கு எதிராக தான் நீங்கள் மெடிசன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி இல்லையா?
7: இம்யூனிட்டி இம்யூனோ மாடுலேட்டர்னு சொல்லுவோம். நம்ம இம்யூன் சிஸ்டமை இது நார்மல் டிஷ்யூன்னு புரிய வைக்கிறோம். ரெண்டாவது இது அட்டாக் பண்ணுறதை தடுக்கிறோம். இம்யூனிட்டியை குறைக்கிறது டைரெக்டாக குறைக்காது. நம்ம அது கூட ஒரு சில பயிற்சிகள் நிறைய மெடிசன்லாம் எடுத்துக்கிறனால இம்யூன் ப்ராப்ளம் குறையாது. பட் ஸ்டில் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வர்றப்ப, கொஞ்சம் அட்வான்ஸ்டான கொஞ்சம் ஹை பவர் டோஸ்லாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் இம்யூனிட்டி குறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்தோம்னா சிம்பிள் மெடிசனில் இதை சரி பண்ணிக்கலாம். லைஃப் லாங்காக நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, சில காலங்கட்டங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை எடுத்துட்டோம்னா நல்லபடியாக நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம். ஸோ இது ஆரம்பத்துலேயே நிறைய பேர் வந்து ஒரு சில அறிகுறிகள் இல்லாமல் அவங்களே ஓனாக டெஸ்ட் எடுத்து மன உளைச்சல் ஆராயோ பயந்து ஐயோ லைஃபே போயிருமா அப்படிலாம் ரொம்ப சிக்காகி அந்த கிராமத்தில் அங்கே இங்கே எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபைனலாக வருவாங்க. டாக்டர் வந்தால் மருந்து மாத்திரையே கொடுத்துட்ருப்பாரு, பல வருஷங்கள் எடுக்கணுமே அதை விட்டுறோம் அப்படி நினச்சிக்கிட்டு தப்பான ஒரு கான்செப்டில் போயிடுறாங்க. அப்படி இல்லை சார், கரெக்டாக எடுத்தோம்னா லைஃப்பில் எல்லா நாளுமே மொபைலாக இருக்கலாம். கடைசி காலகட்டத்தில் 60 வயசு 70 வயசில் இந்த மருந்து மாத்திரை கரெக்டாக எடுக்காமல் விட்டுட்டோம்னா அந்த வயசில் நம்ம கேர் பண்ண கூட யாரும் வரமாட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே பார்க்குறதுக்கு

0: சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ லைஃப்பில் நம்ம வந்து மிகப்பெரிய கிஃப்ட் என்னென்னா மொபிலிட்டி. நம்ம கடைசி காலகட்டம் வரைக்கும் நம்ம பாடியை நம்ம கால்களை நடந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்குது ஒரு பெரிய கிஃப்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில். ஸோ அதில் ரொம்ப டயர்டில் முடங்கி எல்லாரும் அவங்க நடக்கிறதே கஷ்டம். ஹாஸ்பிட்டல் வரணும்னா 2-3 பேர் தேவை. அவங்க பசங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால பக்கத்தில் ஆட்டோ டிரைவரில் கூட்டிகிட்டுலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ அதனால் ஆரம்பத்திலே கரெக்டாக இந்த நோய் அறிகுறிகள் எடுத்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் நம்ம லைஃப்பில் கடைசி நாள் வரைக்கும் மொபைலாக இருக்கலாம், யாரோட உதவியும் இல்லாமல்.
1: சரிங்கய்யா, இப்போது கூண்முதுகுங்கிறது பெரியவங்களுக்கெல்லாம் பார்க்குறோம். பொதுவாக அந்த கூண்முதுகுங்கிறது எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கும்?
0: அதாவது கைஃபோசிஸ் சொல்லப்போனால் வந்து முதுகு வந்து கொஞ்சம் கூணாக வளைவு இருக்கிறது. ஸோ அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிக்கலாகவும் இருக்கும். அதாவது வயசான காலத்தில் எலும்பு ரொம்ப சாஃப்டாகி கூணிக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு பாட்டி நல்லா குனிஞ்சிட்டு தான் நடப்போம், கண்ணை ஃப்ரண்ட்லேயே பார்க்காது, தலை கீழே தான் இடுப்புலாம் தலை இருக்கும்
1: கண்டிப்பாக.
0: ஸோ அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் நோயால் எலும்பு அப்படி வளைஞ்சி சாஃப்டாகி வளைஞ்சிடுறது. ஸோ இது இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எலும்பு பஞ்சு மாதிரி இருக்கும். நாமளும் எலும்பு அழுத்தினா சாக் பீஸ் மாதிரி இருக்கணும். இவங்களுக்கு வந்து பஞ்சு மாதிரி அமைங்கிறனால தான்
1: அவங்கள தான் வந்து எப்படி இருந்தாலும் வெயிலில் நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க இல்லையா, அப்படியே ஆஸ்டியோபோரோசிஸ் வருது.
0: அதாவது இது வந்து ஃபிசியாலஜி, நேச்சுரலாக ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் எல்லாத்துக்கும் வரும். அதை வந்து வராமல் தடுத்துக்கிறது தான் நம்ம லைஃப். வயசாக தடுக்க முடியுமா? அது போலவே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் நம்ம ப்ரிவென்ட் தான் பண்ணலாம் ஒழிஞ்சு ஸ்டாப் பண்ணணும். நம்ம ஒரு சில அறிகுறிகள் ஆரம்பத்துலேருந்தே நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி உடற்பயிற்சிகள், கால்சியம், எக்ஸசைஸ்லாம் பண்ணால் அதை கொஞ்சம் தடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து அது நேச்சுரலாக நடக்கிறது தான் நம்ம தடுத்துக்கணும். வர அது கொஞ்சம் கூணாகிறப்பே நம்ம பார்த்து இதை கேர் பண்ணி மருந்து மாத்திரைகள், கால்சியம், விட்டமின் டி, இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தடுத்துக்கலாம், ரொம்ப கூணாமல் தடுத்துக்கலாம். ஒரு சில நோய்கள்லையுமே கூணிக்க வரும். அதாவது கைஃபோஸ் ஸ்கோலியோசிஸ்னு ஒரு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கலாக நார்மலாக வளர்ச்சி அந்த டீனேஜ் பருவத்தில் எலும்பு கொஞ்சம் கோணலாக ஒரு சில சமயம் வளரும், எலும்பு ஒட்டிக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம அம்மாக்களுக்கு வந்து தெரியணும், குழந்தை குளிப்பாடுறப்ப பெண்கள் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் எலும்பு வந்து முதுகு வளைவாக இருக்குது, இது நேச்சுரல், இது நார்மல் கிடையாது, டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஒரு சைடு தோள்பட்டம் மேலே இருக்கும், ஒரு சைடு கழுத்து திருமணம் மாதிரி இருக்கும், சாட்சி சாட்சி நடப்பாங்க. அப்போவே ஆரம்பத்திலே குளிப்பாட்டுறப்பே அந்த சின்ன வயசுலேயே 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அந்த ஸ்டேஜிலே வந்து பார்த்துருந்தோம்னா இது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது கைஃபோஸ் ஸ்கோலியோசிஸ்.
1: அதாவது ஒருத்தவங்க நிற்கிறாங்க, நிற்கும்போது அது நேராக இருக்கணும்,
0: ஆமாம்,
1: ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், எந்த வளைவு நெளிவும் இருக்கக்கூடாது.
0: கரெக்ட். அதாவது நம்ம ஸ்பைன் தான் நம்ம சென்டர் ஆக்சிஸ் ஆஃப் த பாடி, அதுதான் எல்லாமே தாங்க, பேக் போன் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஸ்பைனில் வளைவு இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் வரும். அதனால் குளிக்கிறப்பையும் சரி, நாமளாக நாங்கள் டெஸ்ட் பண்ணுறப்பே குனிஞ்சு பார்ப்போம், ஃப்ரண்ட்டில் கால் ரெண்டு காலம் சேர்த்து வச்சு இடுப்பு லெவலில் குனிய சொல்லுவோம். அப்போ நாங்கள் மேலே அந்த தோள்பட்ட லெவல் பார்ப்போம், அது ஒரு ஒரு சைடு ஹம்ப்பு மாதிரி தூக்கிட்டு இருக்கோம். குனிக்கிட்டு தூக்கிட்டு இருந்தாவே அது வந்து நார்மல் கிடையாது, நீங்களே வீட்டில் பார்க்கலாம். கீழே தலையை குனிஞ்சிக்கிட்டு அவங்க முதுகில் அவங்க மேலே யாராவது பார்க்க சொல்லுங்கள், மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஒரு வளைவாக இருக்கணும். அது அப்னார்மலிட்டி இருந்துச்சுன்னா அது கைஃபோஸ் ஸ்கோலியோசிஸ். அதுக்கு நம்ம ஒரு சில டெஸ்ட்லாம் பார்த்து இது நார்மலாக ஃபிசியாலஜிக்கலாக ஆங்கிள்லாம் கால்குலேட் பண்ணுவோம். லெஸ் தென் 20 டிகிரி இருக்குன்னா அது ஒன்றுமே பண்ண மாட்டோம், அப்சர்வேஷன் எவ்ரி 6 மந்த்ஸ் பார்த்துட்டு இருப்போம். ரொம்ப 40 டிகிரிக்கு மேலே இருக்குது, அதனால் பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது, எம்ஆர்ஐயில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குன்னா அது சர்ஜரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். அது ஆரம்பத்திலே பார்த்துக்கணும். அம்மாக்கள் நிறைய பேர் என்ன வந்து பார்க்குறது லேட் ஸ்டேஜில் தான் வராங்க.
1: ஓகே
0: சார், எனக்கு தெரிய மாட்டேது, சின்ன வயசில் எனக்கு இது நார்மல் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு இந்த வளைவு வந்து சரியாக வளர வளர அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஒரு நார்மல் வளர்ச்சிக்கும் அப்னார்மல் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அவங்க.
1: சரி, மற்றொரு கால் இருக்கான், பேசலாம். வணக்கம், யாருங்கிறது?
2: ஐயா வணக்கம், நிக்கம் நிகழ்ச்சி, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஐயா
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
2: ஐயா, என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வயது 65 ஆகுது, அவங்க கீழே விழுந்து அவங்களுடைய அந்த பந்து கிண்ண மூட்டை அப்படிங்கறத விலகி இருக்கு. சோ இவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது 65 வயதுக்கு மேல இருக்க
1: பந்து கிண்ண மூட்டுங்கிறது நிறைய இடத்துல இருக்குமா? நீங்க ஒரு இடத்துல சொல்லுங்க.
2: கையில ஐயா, கை மூட்டுல கை ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அது சொல்லப்பட்ட.
1: சரி சரி.
2: சோ இதுல என்ன அப்படின்னா, அவங்களால அந்த பழைய மாதிரி அந்த ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படிங்கறது வயதாக்கிறதுனால கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. அவங்களால பழைய மாதிரி கைய தூக்கி ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ண முடியல. ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு பிசியோதெரபி அதெல்லாம் கொடுத்தாங்க. பட் இது வந்து ஒரு 70-75% தான் ரிட்டன்ஷன் ரேஷியோ வரும், காரணம் வந்து அவங்க வயதுங்கிறாங்க. சோ இது ட்ரீட்மெண்ட்ல ப்ராப்ளமா, ஏன் இது மாதிரி முன் பழைய மாதிரி செயல்பட முடியல, அவங்களுக்கு வலி அதுலாம் கூட இருக்கு உள்ளுக்குள்ளேயே, சில கம்பி மாதிரி எல்லாம் வச்சு கட்டிய உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சோ இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, படுக்கும்பொழுது வலி அப்படிங்கறது, கை விறுவிறு இழுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
0: சரிங்க, வணக்கம் மேடம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ ஆக்சுவலாக எலும்பில் ஃப்ராக்சர் ஆகி மூட்டு விலகி சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, கரெக்டுங்களா மேடம்? ஹலோ, ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா சார், 65 வயசில் ஒரு தோள்பட்டை விலகி ஃப்ராக்சர் ஆகுதுன்னா இது வந்து ஒரு சீரியஸான இன்ஜுரி. அதை நம்ம ப்ராப்பராக நிறைய பேர் டைமில் என்ன ஆகும்னா

0: மூட்டை கரெக்டான பொசிஷனில் வைக்கணும், இயர்லியராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.
1: ஓகே,
0: அந்த டைமில் அந்த எலும்பை ஃபிக்ஸ் பண்ணி சீக்கிரம் அவங்கள கையை அசைய ஆரம்பிக்கணும். நிறைய பேர் டிலே பண்ணுறாங்க, அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி மூட்டு விலகி ரொம்ப தூரம் கழித்து ரொம்ப நாட்கள் கழித்து வர்றப்ப, நம்ம என்ன தான் சர்ஜரி ஆரம்பத்தில் அடிபட்டப்போ பண்ணுறப்பையும் சில மாவுக்கட்டு ஒரு சில சமயம் எண்ணெய் கட்டு நாட்டுக்கட்டுலாம் போட்டு லேட் ஸ்டேஜில் வரப்போ ஆப்ரேட் பண்ணுறப்பையும் ரெக்கவரிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ் மாதிரி இருக்காது. எப்போதுமே ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு 60 வயசில் அப்படின்னா நம்ம சீக்கிரம் அட்ரஸ் பண்ணணும். இது பந்து கிண்ண மூட்டுனா நம்ம கண்டிப்பாக அதை சீக்கிரம் நம்ம சர்ஜரி போகணுமா, நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எலும்பை சீக்கிரம் அசைய ஆரம்பிக்கணும். சில வருஷங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி பார்த்தீங்கன்னா எலும்பு ஒட்டினதுக்கப்புறம் எலும்பு நல்லா யூனியன் ஆனதுக்கப்புறம் தான் ஃபிசியோதெரப்பியை ஆரம்பிக்கிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே 1.5 மாதம் 2 மாதம்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சில் எலும்பு ஒட்டிகிட்டு இருக்க டைம்லேயே மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும், அசைவு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு சில எலும்புகள் ஃப்ராக்சர் பண்ணுறப்ப ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அதை எலும்பு ஒட்டுற சமயத்திலே நாங்கள் ஃபிசியோதெரப்பி வச்சு கிராஜுவலாக கை அசைவு கொடுப்போம். அப்படி அசைவு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அந்த தோல்பட்டில் இருக்க ஸ்டிஃப்னஸ் வராது. ஸோ ஸ்டிஃப்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மொபிலிட்டி கையை அசைக்க சொல்லுவோம். ஸோ இதை ப்ராப்பராக அந்த டைமில் அட்ரஸ் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா வராது. ஒரு சில சமயம் அவங்க சைட்லேருந்து பேஷண்ட் எதுவுமே இன்புட் கொடுக்கல, அசைவு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு சில சமயம் ஸ்டிஃப்னஸ் வரலாம். இதுக்கு ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் அசைவுகள் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது.
1: அடுத்து வந்து ராஜி ரமேஷ் நங்கவரத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, மூட்டு வலிங்கிறது எந்த வயதில் ஆரம்பிக்கும்? 40 வயதுக்கு மேலே வந்து ஆண்மணி இருவருக்கும் வந்து மூட்டி தேய்மானம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அதை வந்து மூட்டு தேய்மானம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து மறுபடியும் செயல்பவிக்க என்ன செய்யணும்? ஆங்கில மருத்துவம் சிறந்ததா, சித்த மருத்துவமுக்கு போகிறது நல்லதா அப்படின்னு சொல்கிறாங்க.
0: ஓகே, நன்றி, எனக்கு புரியுது. அதாவது இது கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு, மூட்டு வலி மூட்டு தேய்மானம் எப்போ வரலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மூட்டுனா முழங்கால் மூட்டு தான் எல்லோரும் நினைப்போம், முட்டி நீ பெயின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சத்து குறைபாடுனாலே மூட்டு வலி வரும். இப்போ வந்து சின்ன வயசில் மோஸ்ட்லி மூட்டு வலி வராது, அப்படி வந்துச்சுன்னா அது வந்து காரணம் வந்து ஓவராக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர் திருப்பி திருப்பி ரன்னிங்காக டெய்லி போலீஸ் ட்ரைனிங்லாம் போகிறாங்கன்னா ஓடி ஓடி ஓடிட்டே இருக்கிறப்ப அடிக்கடி ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் இல்லாதனால தசைகள் மூட்டில் அதிகமாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஓவர் யூஸ் பெயின் சின்ட்ரோம்னு சொல்லுவோம், ரன்னர்ஸ் நீன்னு சொல்லுவோம். அது வந்து ரெஸ்ட் கொடுத்தாவே சரியாயிரும். இது ஒரு டைப் ஆஃப் மூட்டு வலி யங்ஸ்டர்ஸில். இதே மிடில் ஏஜில் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் முக்கியமானது வைட்டமின் டி சத்து குறைபாடு. வைட்டமின் டி இருந்தால் தான் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். எலும்பு வீக்கானால எலும்பு சாஃப்டர்னால வலி வரும். அது வந்து மிடில் ஏஜில். எல்டர்லி ஏஜில் ஆஃப்டர் அட் ஏஜ் ஆஃப் 55 அரௌண்ட் 45 மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறப்ப மூட்டில் லோடு அதிகமாகறோம், படிக்கட்டு ஏறி வேலை செஞ்சு அதிகமாக மடக்கி நீட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், 4வது மாடியில் இருப்பாங்க, படிக்கட்டே யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும், மூட்டில் அதிகமாக லோட் ஆகும். நேச்சுரலான பாடி நார்மல் வெயிட்டாக இருந்தால் ஒன்றும் ஆகாது, ஓவர் வெயிட்டாக இருக்க பட்சத்தில் அதை படிக்கட்டு ஏறுறப்ப 5 மடங்கு லோட் ஆகும். அப்போது ஈஸியாக மூட்டு தேய்மானம் வரலாம். அது ஆரம்ப சிம்டமே மூட்டு வலி தான் வரும்.
1: ஓகே,
0: ஸோ மூட்டு தேய்மானம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க அட்வான்ஸ்டில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் எஃபெக்டே இல்லாத ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா PRP இன்ஜெக்ஷன் சொல்கிறோம், ஸ்டெம் செல் தெரப்பி. அது உண்மையிலே அது மூட்டு தேய்மானம் ஆரம்ப ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா ஸ்டெம் செல் மூலமாக அது ரிவர்சிபிளாக கொண்டு வரலாம். அதாவது ஸ்டெம் செல் சிகிச்சைங்கிறது ஒரு சேஃபான சர்ஜரி இல்லாத ஒரு சிகிச்சை.
1: ஓகே,
0: நம்ம பாடியில் இருக்க பிளட்டை நம்மளே அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி அந்த பிளேட்லெட் ரிச்சில் உள்ளுக்குள்ளே இருக்க குரோத் ஃபேக்டர்ஸு ஒரு சில சத்து உள்ள திரவங்கள் அதெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம மூட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப அது நேச்சுரலாக பாடியை தேய்மானத்தை ஹீல் பண்ணும். இது ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் மட்டும்தான் சரியாகும். நம்ம ஸ்டேஜ் 3 தாண்டி அந்த ஆரம்ப ஒரு 0, 1, 2 அந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்தால் PRP சிகிச்சைக்கு நல்லாவே பலன் இருக்கு. லேட் ஸ்டேஜ் போக போக என்ன ஆகும்னா ப்ராப்ளங்கள் வரலாம், சப்போஸ் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போகலாம்.
1: இப்போ அவங்களே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இப்போ வந்து விபத்து ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யும்போது மாற்று கை கால் உறுப்புகள்லாம் வைக்கிறாங்கல்ல, அப்போது அது இயற்கையாகவே செயல்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, பழைய மாதிரி செயல்படுமா?
0: இப்போ வந்து இப்போ என்னோடய ஆக்குபேஷன் ஆப்ரேஷன் பண்ணணும், இப்போ ஒருத்தரோட ஆப்ரேஷன் அதாவது ஆக்குபேஷன் டைப் பண்ணணும், ட்ரைவ் பண்ணணும், கை விரல்கள் இம்பார்ட்டண்ட். அவர் லைஃபே கை விரலை வச்சு தான் மியூசிக் ப்ளே பண்ணுறோம். அப்போ விரல்கள் எதிர்பாராமல் கை கட்ட விரல் கட் ஆயிடுச்சுன்னா காலில் இருக்க கட்ட விரலை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ நேச்சுரலாக ஃபங்க்ஷன் இருக்கும், கை கட்ட விரல் பதில் கால் கட்ட விரலாம் மாறும். இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணால் நேச்சுரல் ஃபங்க்ஷன் நடக்கும், ரொட்டீன் பேக் டு லைஃப் வரலாம். அப்படி ஒரு சில சமயம் கால் கட்டவரல் மேட்ச் ஆகாத பட்சத்தில் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரே மாற்றி அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம கட்டவரலாம் யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் இருக்குது, பண்ணுறோம்.
1: சிறப்பு. மற்றொரு கேள்வி என்னென்னா வந்து எலும்பு மூட்டுகளில் பார்த்தோம்னா வந்து சொடக் சவுண்டெல்லாம் கேட்கும் இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் அது வந்து அது பிரச்சனையா இல்லாட்டி இது வந்து நார்மலாக?
0: கரெக்டு. அதாவது எலும்பில் மூட்டில் சவுண்டு வருது, நிறைய பேர் ஸ்டங் யங்ஸ்டர்ஸ் வந்து சார் சவுண்டு வருது சார், சவுண்டு நைட்டு தூங்குறப்பெல்லாம் கால் மடக்கிறப்ப டக்

0: டக்குன்னு சவுண்ட் வருது சார், அது பக்கத்தில் இருக்கவங்க ஏஞ்சின்னு எழுப்புறாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு பயன்படுத்துகிறாங்கம்பாங்க. அது நார்மலாக மூட்டில் சவுண்ட் வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மல் இருக்குது, அப்நார்மல் இருக்குது. இப்போ நேச்சுரலாக யங்ஸ்டர்ஸ் வந்து காலை மடக்கி நீட்டுறப்ப, அதாவது மூட்டு பக்கத்தில் தசைகள்லாம் இருக்கும், அந்த தசைகள் வந்து கால் மடக்கிறப்ப மூட்டிலேருந்து ஸ்லைடாக ஸ்லிப் ஆகி முட்டியை விட்டு வெளியில் வரும், திருப்பி கால் நீட்டுறப்ப அதே பழைய பொசிஷனுக்கு வரும். இப்படி மடக்கி நீட்டுறப்ப அந்த மூட்டில் இருக்க சைடில் இருக்க தசைகள் கீழே போயிட்டும் மேலே வர்றனால சவுண்டுகள் நேச்சுரலாக வரும். இது வந்து எப்படி நார்மல்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த வலியுமே இருக்காது, வீக்கம் இருக்காது, வெறும் சவுண்டு மட்டும்தான் வரும். இது நார்மல். இது கூட வலி வருது, கால் வீக்கமாக இருக்குன்னா அப்நார்மல். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபிசியாலஜியை பார்த்தீங்கன்னா, மூட்டுக்குள்ளே வாட்டர் இருக்கும், தேங்கனமா நாளியமா ஆயில் இருக்கும். நம்ம மடக்கி நீட்டுறப்ப அந்த வாட்டர் கொலாப்ஸ் ஆகும், கொலாப்ஸ் ஆகிறனால ஒரு சில கேஸ் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும், அதனாலையும் வலி அந்த சவுண்டு ஃபீல் பண்ணுவோம். அதாவது சவுண்டு மட்டும் வருதுன்னா நார்மல் சார், சவுண்டோட வலி வருது, வீக்கம் வருது, சொல்லப்போனால் மடக்கிக்கிட்டவே ரொம்ப சிரமப்படுறோம். ஒரு சில சமயம் எலும்பு தேய்மானத்துலேயும் கறக்கு முறக்கு முறுக்கு உடைக்கிற மாதிரி, மூட்டுக்குள்ளே உடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாவே அது அப்நார்மல். ஸோ இது மாதிரி அறிகுறிகள் வலியோட வீக்கத்தோட கறக்கு முறக்குன்னு சவுண்டு கேட்குதுன்னா, கண்டிப்பாக எலும்பு டாக்டர் கன்சல்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்குறது நல்லது.
1: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேச முடிந்தீர்கள் திருச்சி பண்பளையோடு.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த லைவ் கேட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள். எலும்பு மூட்டு ஆராய்ச்சியும் மேம்பட நிறைய தகவலை சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து குடியாத்தத்துலேருந்து விஸ்வநாதன் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கை மணிக்கட்டில் வலி, விரல் வந்து மடக்க முடியவில்லை, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா.
3: ஓகே, அதாவது மணிக்கட்டில் வலி, கை விரல்கள் மடக்கி நீட்ட முடியல, ஸ்டிஃபாக இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இது வந்து முக்கியமான காரணம் ரொமட்டாய்டு முடக்குவாதமாக இருக்கலாம். கை மடக்கி நீட்ட முடியல, ஸ்டிஃப்னஸ், மூட்டில் வலி இருக்குது, ரெண்டு கையும் இருந்துச்சுன்னா அது ரொமட்டாய்டாக மோஸ்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு சில சமயம் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸில், அதாவது இந்த மாதிரி வீக்கத்தோட வலியில் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்கின்ல லீஷன் இருக்கும், ஸ்கின்ல வந்து சொரியாசிஸ் லீஷன் இருக்கும். இப்போ தலையில் கழுத்து பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொடுகு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஸ்கேல்ஸ் இருக்கும். அது மாதிரி லீஷன் இருந்தாலும் இந்த மாதிரி மூட்டு வலி கையில் வரலாம், ஸ்டிஃப்னஸ் வரலாம். அப்போ அவங்க கண்டிப்பாக இதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து மூட்டில் வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம் சார். இந்த

0: சின்ன சின்ன மூட்டிகள்லாம் அஃபெக்ட் ஆகும்.
1: ஓகே
0: இன்னொன்று சொல்லப்போனால், யூரிக் ஆசிட், உடம்புல பாடியில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தாலும் கை வலி வரும், மடக்கி நீட்ட முடியாது. ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும்,
1: செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க வேறு உள்ள காரணங்களுக்காண்டி. அப்படி ரிமூவ் பண்ண பெண்களுக்கு வந்து இந்த எலும்பு மூட்டு பிரச்சனைகள்லாம் எப்படி வராமல் தடுத்துக்கலாம்?
0: கரெக்ட். அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு அந்த யூட்ரஸ், கர்ப்பப்பையோட கருமுட்டை ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் மட்டும்தான் அதாவது எலும்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சொல்லப்போனால் அந்த ஃபீமெயின் நேச்சரே அந்த ஹார்மோனால தான், எஸ்ட்ரோஜன்னால தான். அந்த எஸ்ட்ரோஜன் அங்கேருந்து தான் நமக்கு கிடைக்குது.
1: ஓகே.
0: அப்போ வந்து இப்போ கர்ப்பப்பை ஒரு சில காரணங்கள்லாம் ரிமூவ் பண்ணுறோன்னா, அது வந்து கர்ப்பப்பை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்களா, கூட கருமுட்டையும் சேர்த்து எடுக்கிறாங்களா?
1: ஓகே.
0: கருமுட்டை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்ப்பப்பை மட்டும் எடுத்து கருமுட்டையை விட்டுட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எலும்பு நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அது போலவே இருக்கும். அந்த கருமுட்டையை சேர்த்து எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, எஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் இருக்காது, ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். அதனால எஸ்ட்ரோஜன் இருந்தால் தான் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும், அந்த ஃபீமெயின் நேச்சரே இருக்கும். அப்போ என்ன பண்ண சொல்லுவோம், அவங்கள ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம், வைட்டமின் டி, ஒரு சில மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உடற்பயிற்சிகள்லாம் பண்ணி, சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகி, கொஞ்சம் அவங்க பாடி வெயிட்டை அவங்க லோட் பண்ணுற மாதிரி பயிற்சிகள், வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் எலும்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இன்னும் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸே இருக்கு.
1: ஓகே.
0: டாப்பிக்கலாக எடுத்துக்கலாம், மருந்தாக எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நேச்சுரலாக அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிரும். அப்போ அவங்க ப்ரோட்டீன் பேக் டு எப்படி கர்ப்பமுட்டை இருக்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க.
1: அடுத்து பார்த்தோம்னா வந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் திருவானைக்கோவில்லேருந்து பேசியிருக்காங்க. சைவ உணவு சாப்பிடுவர்களுக்கு எந்த பொருள்களில் விட்டமின் டி இருக்குது? தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாலுக்கு பதிலாக விட்டமின் டி கிடைக்க எந்த வித உணவுகள்லாம் எடுத்தால் நல்லது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, திருப்பி நான் பரவாயில்ல. அதாவது வெஜிடேரியனாக இருக்கிற பட்சத்தில் வைட்டமின் டி வந்து வெரி லெஸ்ஸாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நார்மல் கான்செப்ட் என்னென்னா, வைட்டமின் டி ரெண்டு சோர்ஸ் தான் சார் முக்கியமான மேஜர் சோர்ஸ். நம்பர் ஒன், சன்லைட்லேயே எக்ஸ்போஸ் ஆகணும். அது அரை மணி நேரம் எந்த ஒரு சன்ஸ்க்ரீனும் போடாமல் காலையில் 11-3 மணி அந்த டைமில் ஒரு 70-60% ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா நம்ம நேச்சுரலாக பாடியில் உற்பத்தி பண்ணிக்கலாம். அது அப்ராடில் பார்த்தீங்கன்னா சன் பாத் எடுக்கிறாங்க, பீச் ஓரத்தில் சின்ன ட்ரௌசர் போட்டு, சின்ன ஷார்ட்ஸ் போட்டு ஸ்கின் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி நம்ம இங்கே யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படி பண்ணாவே விட்டமின் டி நமக்கு கிடைச்சிரும், நம்ம எந்த ஒரு பிரச்சனை வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இன்னொன்று, வெஜிடேரியன் இருக்க பட்சத்தில் அட்லீஸ்ட் இப்படி எடுக்க முடியலன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க சொல்லுவோம். ஏன்னா இன்னும் வெஜிடேரியனில் விட்டமின் டி கிடையாது, ஒன்லி அவைலபிள் ஃப்ரம் ஃபிஷ். மீனில் மட்டும்தான் வைட்டமின் டி இருக்குது, அதுவும் பெரிய ஃபிஷ்ஷில். அட்லீஸ்ட் ரெண்டு பெரிய 100 கிராம் ஆகுது எடுத்துக்கணும், 200 கிராம் எடுத்தால் தான் ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் டி 500-6600 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ அவங்க ரெண்டுமே சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகலை, ஃபிஷ் சாப்பிடாத பட்சத்தில் அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் சார்.
1: ஓகே, சரிங்கய்யா. இப்போது நிகழ்ச்சி முடியும் தருவாய்க்கு வந்தாச்சு. ஒரு ஷார்ட்டாக வந்து எலும்பு ஆரோக்கியம் மேம்பட சொன்னீங்க, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒரு சம்மப் பண்ணி.
0: ஓகே, அதாவது ஜென்ரலாக இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு முக்கியமான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாவே பெரிய பெரிய விளைவுகள் தடுத்துக்கலாம். நம்ம டெய்லி ஒரு காலையில் அரை மணி நேரம் உடற்பயிற்சிகள் பண்ணணும், சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகணும், கால்சியம் உள்ள உணவுகள் நல்லா எடுத்துக்கணும். இது மட்டும் பத்தாது. நம்ம வந்து ஏஜ் ஆக ஆக நம்ம ஒரு சில காரணங்கள், போஸ்டர் இம்பார்ட்டண்ட்டு, கரெக்டான பொசிஷனில் உட்காரணும், முட்டியை மடக்கி நீட்டி அசை கொடுக்குற பயிற்சிகள்லாம் பண்ணணும். என்ன சொல்லப்போனால், ஏஜ் ஆக ஆக எல்டர்லி கேர்னு பண்ணிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா கீழே விழுவுறது தடுத்துக்கணும், ப்ரிவென்ஷன். அதாவது நான் எலும்பு டாக்டராக என்னை வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மல் போஸ்டரில் உட்காடுறது, கீழே விழுறனால தான் வராங்க. ஸோ கீழே விழாமல் தடுத்துக்கிறனால நீங்கள் டாக்டர் விசிட்டே குறைச்சிக்கலாம், உங்கள் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம். ஸோ வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கீழே விழாத மாதிரி சுச்சுவேஷன்ஸை அவங்க ஏற்படுத்திக்கணும். சொல்லப்போனால் ஃபார் எக்ஸாம்பிள், அவசர அவசரமாக நடந்து போய் வேலை பார்க்குறத குறைச்சிக்கணும். ரெண்டாவது, ஃப்ரிட்ஜில் தெரியாமல் அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வாட்டர் மாதிரி லீக் ஆகும், தெரியாமல் அவங்க நடந்து போகிறப்ப ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. ஸோ அப்படி விழாமல் தடுத்துக்கணும். பாத்ரூம்லையும் சரி, வலு வலுன்னு தர இல்லாமல் மாற்றிக்கணும். வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சில மெடிசன்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணி கரெக்டான மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். இதை பார்த்தாவே நம்ம நல்லா
1: அவங்களுடைய தொடர்புகள்னா தொலைபேசி எண்கள் தான் சொல்லுங்க.
0: என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா
1: 81-220-73520-73520. 81-22-73-52-0.
0: கரெக்ட்.
1: நன்றி. கடந்த ஒரு மணி நேரமாக நிறைய தகவல், அதாவது சிறிய குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை எல்லா தகவலும் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேரிகளின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கோங்க.
0: நன்றி சார், தேங்க்யூ.
2: இது அனைவருக்கும் வசந்த அழைப்பில் எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட. திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள் எலும்புகளை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும், சிகிச்சை முறைகள் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க.

0: நிகழ்ச்சியுடன் உரையாடியவர் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சியா வர இருக்கு போடு ஆட்டம் போடு. அதற்கு முன்பாய்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை முன்னிட்டு அவைக்கு வரும் உறுப்பினர்கள் ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட நவீன பொருட்களை அணியக்கூடாது என்று மக்களவை செயலகம் அறிவுறுத்தியுள்ளது. உறுப்பினர்களின் தனிநபர் பாதுகாப்பிற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்நடவடிக்கை என்று செயலகம் கூறியுள்ளது. பூரி ஜெகநாதர் திருக்கோவில் ரத யாத்திரை இன்று நடைபெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம் மகிழ்ச்சி வளத்தை இவ்விழா கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகையில் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஏடிஎம் மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 7 ஆண்டுகளாக இவர்கள் தலைமறைவாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் பரவநந்தல் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் செங்கம் குப்பநத்தம் சாலையில் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சியில் உணவகங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவை நேரடி சுகாதார சான்றிதழ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆணையர் திரு அமித் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: திருப்பூர் மாநகராட்சியில் உணவகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சுகாதார சான்றிதழ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இசேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இணையதளத்தில் பதிவேற்றப்படும் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே சுகாதார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் இந்த புதிய நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் மாநகராட்சி ஆணையாளர் அமித் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அட்டக்குறுக்கி பகுதியில் இன்று லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 10 மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து காரணமாக இப்பகுதியில் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகம் நாளை நடைபெறுகிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் முதல் போட்டியில் வென்றுள்ள இந்தியா தொடரை கைப்பற்றும் முயற்சியில் இதில் களமிறங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வணக்கம் அன்பு உள்ளங்களே, திருச்சி வானொலி அலை வரிசைகள் FM ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸ், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் உற்சாகத்தை உங்கள் வசமாக்க வருகிறது. போடு ஆட்டம் போடு.

போல கட்டல எங்க கதை போலது நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா.

திருச்சி வானொலி அலை வரிசைகள் நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். போடு ஆட்டம் போடு நேயர்களே, அடுத்ததா எஃப்எம் ரெயின்போ 102.1 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்களின் உங்களோடு நாங்க உங்களுக்காக தாங்க. உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொட்டு வாங்க சொல்லி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240 102 1 இந்த எண்ணில் அறிமுக நேயர்களும், 246 102 1 இந்த எண்ணில் அறிமுகமான நேயர்களும். அப்படிய நண்பர்கள், 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு கலை நயம் கண்டேன் இந்த கருப்பொருள்ல தான் தோழிகளை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. அதற்கும் இதே நேரலை எண்கள் தான். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலை வரிசைகளில். இது போடு ஆட்டம் போடு.

நேயர்களே, நம்ம வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தென்னை வகைகள் மற்றும் தென்னங்கன்று உற்பத்தி முறைகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் KS விஜய செல்வராஜ் அவர்கள். தொடர்ந்து பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் சேலம் கே ராஜா குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் நாம கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் S. விமலாதேவி அவர்கள்.

0: நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இதுவரைக்கும் நாம கேட்டு ரசிச்சோம் போடு ஆட்டம் போடு. இதுவரைக்கும் நம்மளோட சேர்ந்து பயணித்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். நேரம் காலை 10:30.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்கள

0: நேரம் காலை 10:30.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம இனி கேட்டு ரசிக்கலாம் இருபட பாடல்கள். முதல்ல வைகாசி பிறந்தாச்சு படத்திலிருந்து பாடல்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம இனி கேட்டு ரசிக்கலாம் இருபட பாடல்கள். முதல்ல வைகாசி பிறந்தாச்சு படத்திலிருந்து பாடல்கள்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். நேர்களே, உங்களின் நினைவிற்கு அடுத்த 11 மணிக்கு உங்களோடு நாங்க உங்களுக்காக தாங்க. உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்களை நேரலையில நீங்க கேட்டு ரசிக்கலாம். 12:10 தோழிகளே, உங்களுக்காக காத்திருக்குது கலைநயம் கண்டேன் அப்படின்ற கருப்பொருள்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க நிகழ்ச்சி. இருபட பாடல்கள் வரிசையில அடுத்ததா ஏப்ரல் மாதத்தில் படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இனிமையான நினைவுகளை தரும் காலத்தை வென்ற பாடல்கள்.
1: பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி
0: மனதை தாளாட்டும் அற்புத கீதங்கள்.
2: காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன்.
0: சுவையான தருணங்களை இன்றும் தரும் இதமான கானங்கள்.
3: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை தான் கண்ணே.
0: இப்படி நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமா அனுப்பலாம். காற்றலையில நம்ம பெயரோட நமக்கு பிடிச்ச பாடலும் விளம்பர கேட்டு ரசிக்கலாம். திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
4: நேயர்களே, அடுத்ததா எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி உங்களுக்காக தாங்க. நண்பர்கள், 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் இன்று கலைநயம் கண்டேன். தோழிகளே, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 எண்களில். இன்று இரவு 7 ஓடி விளையாடு, இளம் கிரிக்கெட் வீராங்கனை எஸ் அபர்ணாவுடன் ஒரு சந்திப்பு. நேயர்களை, நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. அஞ்சல் முகவரி இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சி 1. உங்கள் எண்ணங்கள் பிரதிபலிக்க தொடங்கும் இந்நேரம் காலை 11 கேட்கலாம். இனி
5: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது குறித்தும் புதிய திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அரசு விளையாட்டு விடுதிகளில் மாணாக்கருக்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை சென்னையில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி சென்னையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கடந்த 60 12 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டுத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து தனியார் நிறுவனமான ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் சார்பில் மிஷன் ஆகமன் என்னும் பெயரிடப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் செயற்கைக்கோளுடன் விண்ணில் நாளை மறுநாள் ஏவப்படுகிறது. எனவே பாதுகாப்பு கருதி பழவேற்காடு மீனவர்கள் நாளை மறுநாள் கடலுக்குள் செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளதாக எமது திருவள்ளூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் மூலம் மிஷன் ஆகமன் என பெயரிடப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வருகிற 18 விண்ணில் செலுத்த சோதனை ஏவுதலுக்கான கால அட்டவணையை அறிவித்துள்ளது. இந்த ராக்கெட் 350 எடை வரை சுமக்கும் திறன் உடையது. முதல் பயணத்தில் 450 உயரத்தில் 60 சாய்வு கொண்ட சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளனர். விக்ரம் 1 விண்ணில் ஏவப்படுவதால் பழவேற்காடு மீனவர்கள் வருகிற 18 கடலில் மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏகே தனசேகரன்.
5: திருவாரூர் மாவட்டத்தில் ஊர்காவல்படை துணை வட்டார தளபதி பணிக்கு 58 தகுதியுடையவர்கள் வரும் 30 விண்ணப்பிக்கலாம் என காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. முடாபெஸ்டில் நடைபெறும் ஆடவர் மல்யுத்தம் 57 ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெராவத் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆடவர் 61 எடைப்பிரிவில் தீபக், 65 எடைப்பிரிவில் விஷால் கலி ரமணாவும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். முதல் நாளான நேற்று இந்தியா 3 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.

0: 102.1. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள். இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால செய்ய முடியும் அப்படின்னு நம்பும் போது மட்டும்தான் நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட அழகாகும். இந்த வரிகளோடு நேர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிக்கு. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்கும் நேரம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க மொபைல் எடுங்க, இல்லைனா உங்க அலைபேசியை கூட எடுக்கலாம், தொலைபேசியையும் எடுக்கலாம். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1, மற்றொரு எண் 246 102 1. இரு எண்களில் தொட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். FM Rainbow 102.1 இல் இது உங்களோடு நாங்கள்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1-5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி புதுசு, சேவிங்ஸ் பவுசு, திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
6: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் பிளவுஸ், ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
7: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
12: ஸ்ரீ தாலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தாலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
13: பதினோரு மணி 12 நிமிடம் இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. திருச்சிராப்பள்ளி தமிழிசை சங்கம் நடத்தும் இன்னிசை பட்டிமன்றம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:15

0: தலைநகர் கியாபே விஸ்வநாத மேல்நிலைப் பள்ளியில நடக்க இருக்கு. இதுல தலைப்பு என்ன அப்படின்னா, கண்ணதாசன் பாடல்களில் விஞ்சி நிற்பது இல்லற நெறியா இறை நெறியா. இந்த பட்டிமன்றம் இன்று, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:15. நேர்கள்ட்ட சொல்லியாச்சு, உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்க வரலாம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே நேர்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நாம் சந்திக்கும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து?
1: அம்மா புதுக்கோட்டை மாவட்டம் கீழக்குறிச்சி முத்துக்குமார் பேசுறேம்மா.
0: முத்துக்குமார் ஐயா, நீங்க தான் முதல் நேயர், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு அடுத்த வாரிசு வந்து பாட்டு உங்க சேனலுக்கு உங்க விருப்பப்படி.
0: ஆனா படம் அடுத்த வாரிசு.
1: ஆமா.
0: சரிங்கய்யா சரிங்கய்யா, பாடல் கேட்கலாமா?
1: 31 நாள் நான் பேசுவேன்.
0: அப்படியா, இப்ப எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கா? அது முதல் நேரம் வந்துட்டீங்க, 31 நாள் கழிச்சு எப்படி இருக்கு? முத்துக்குமாரையா பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாமா?
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கேட்கணுமா?

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோடு நாங்க.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
0: பதினோரு மணி 21 நிமிஷம் ஆக போது கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. நேயர்கள் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. இனிப்புல அடுத்த நேயர் வந்தாச்சு, வருக. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
8: நான் நவலூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: விஜயலட்சுமி, இதுக்கு முன்னாடி எப்பமா பேசிருக்கீங்க?
8: இல்ல மேடம், நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: புதுசா பேசுறீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எஃப்எம்க்கு.
8: ஆமா.
0: நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா விஜயலட்சுமி?
8: ஆ, கேக்குறேங்க.
0: என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு? தொடர்ந்து சரிங்களா, இன்னொரு நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்து மங்கையர் உலகத்திலயும் பேசணும். சரி, என்ன இப்ப என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க?
8: நாங்க உச்சிப்பூ எடுக்கிறோம் மேடம்.
0: உச்சிப்பூவா, பிச்சிப்பூவா? என்ன பூ?
8: பிச்சிப்பூ.
0: பிச்சிப்பூ, பிச்சிப்பூ. ஓகே, அது எவ்வளவுமா கிலோ, எவ்வளவுக்கு விக்குது இப்போ?
8: அது
0: தெரியல. ஆனா உங்களுக்கு பறிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை, அப்படிதானே?
8: சரிங்க.
0: மன வெயிலா இருக்கா?
8: செம்ம
0: வெயிலா இருக்கு, அதே சமயம் காத்தும் அடிக்குது. சரி, எஃப்எம் கேட்டே கொஞ்சம் அப்படியே அலுப்பு தெரியாம பூ பறிச்சிட்டு இருக்கீங்க. சரி, விஜயலட்சுமிக்கு என்ன பாடல் வேணும்?
8: செம்பகணேசன்
0: பாடல் கேக்குறீங்க. ஓகே, பாடல் வந்துட்டு இருக்கு விஜயலட்சுமி, கேக்கலாம். நன்றி.
8: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
3: வேலை தேடும் இளைஞர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு அதாவது நாளைக்கு நடக்க இருக்குங்க. எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? திருச்சி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்துல ஒரு சிறிய அளவிலான தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம். இந்த வாய்ப்பை வேலை நாடுனர்கள் பயன்படுத்திக்கலாம். நாகப்பட்டினம் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல ITI நேரடி சேர்க்கைக்கு ஸ்பாட் அட்மிஷனுக்கு 10-12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த மாதம் 31 வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த விவரங்கள் பெறணும் அப்படின்னா 94-99-05-5-7-3-7 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்ட அதாவது எண் அதாவது 04-36-5 இந்த இணைப்பு எண்ணோடு 250-126 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சி மற்றும் சேலம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின்

0: அவரது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: ஆடி புதுசு சேவிங்ஸ் பவர்ஸு, திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
9: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் பவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
10: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
11: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸ்
13: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
0: இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1. இது உங்களோடு நாங்க. நேர்கள்னா நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்த நேயர் வந்துட்டாங்க, கூப்பிடலாம். வருக, வணக்கம்.
14: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
14: நாங்க மணப்பாறை விட்டோம், கண்ணுடையன்பட்டி கிராமத்துல இருந்து. சங்கீதா மேம்.
0: சங்கீதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
14: பருத்தி எடுத்துட்டு இருக்கோம் மேம்.
0: ஓ, முன்ன வந்து அவங்க வந்து பிச்சிப்பூ பறிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப நீங்க பருத்தி எடுத்துட்டு இருக்கீங்க.
14: ஆமாங்க மேம்.
0: சரி, நீங்க சொல்லுங்க, பருத்தி எவ்வளவு போகுது ஒரு கிலோ? 65 ரூபாய்.
14: பிச்சைக்காரன்
0: திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்கீங்க. இந்த பாடல் பர்டிகுலரா கேக்குறதுக்கு என்ன காரணம்? அதாவது இந்த பாடல் வந்து அம்மாவுக்காக வரும், ஆனா நீங்க அம்மாச்சிக்காக கேக்குறீங்களே, என்ன விஷயம்?
14: அம்மாச்சிதான் வளர்த்தாங்க, அவங்களோட ஞாபகமா இத கேட்டு
0: பாருங்கயா. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, பாடல் கேக்கலாமா?
14: கேக்கலாமா.
0: நன்றிமா, நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

0: 11:39 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. நேயர்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டு கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. இணைப்புல நாம் சந்திக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து?
1: மேடம் காரியப்பட்டம் ஜோதிக்குமார்.
0: ஜோதிக்குமார் ஐயா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வானொலி
0: கேட்டுட்டே அலுப்பு தெரியாம அப்படியே பட்டு புடவை நெஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஜோதிக்குமார் ஐயா வந்து எந்த நெய்யர்? நூல் புடவையா இல்ல ஒரிஜினல் அப்படியே சில்க் சாரின்னு சொல்றாங்கல்ல பட்டு, அந்த மாதிரி கேக்குறேன். எதுல வந்து ஐயா வந்து அப்படியே தனி திறமை வாய்ந்தவர்?
1: கிடையாது,
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படியே உங்க கைவண்ணத்துல வரக்கூடியதெல்லாம் வந்து நம்ம சொல்றீங்க. ரொம்ப அந்த தொழில ரொம்ப ஈடுபாடோட தானே செய்ய முடியும். எந்த ஒரு
1: சரிங்க
0: சரிங்க. என்ன பாடல் வேணும்?
1: அன்னை விடாலயம் பாடல் வந்து நதியோரம்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றிங்கய்யா.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

11:45 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இது உங்களோடு நாங்க. தமிழ்நாடு அரசு தஞ்சாவூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் பல்நோக்கு உதவியாளர் பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பூதியத்தில், அதுவும் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. தஞ்சாவூர் மாவட்ட இணையதளம் www.thanjavoor.nic.in இந்த இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதை பூர்த்தி செய்து இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. உங்களோட நாங்க நேர்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடல்.

0: கேட்டுட்டு இருக்காங்க எஃப்எம் ரெயின்போல. இப்ப நாம சந்திக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்னு ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா யாரோ அப்படி சிரிச்சுக்கிட்டே வரீங்க, யாரு உங்க பேர் என்ன?
1: திருச்சி மாவட்டத்துல இருந்து, நவலூர் கிராமத்துல இருந்து கவிதா பேசுறேங்க மேம்.
0: திருச்சி மாவட்டத்துல இருந்து? திருச்சி மாவட்டத்துல தானங்க நம்ம இருக்கோம். திருச்சி மாவட்டம் எங்க தான், இங்க இருந்து பேசுறேங்க அப்படி சொல்லணும். மேடம் எல்லாம் வேணாம், சாதாரணமா பேசுங்க. கவிதா சொல்லுங்க. கவிதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க வந்து களைவெட்டிட்டு இருக்கோம் மேம்.
0: இன்னும் எல்லாருமே இன்னைக்கு வந்து எல்லாருமே அழகா வெளியில வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: ஆமாங்க மேம்.
0: சூப்பர் கவிதா, சூப்பர். காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. மத்தியான சாப்பாடு எப்போ?
1: மதியம் 2 மணிக்குங்க மேம்.
0: 2 மணிக்கு சாப்பிட்டு திரும்ப வேலை?
1: ஆமாங்க மேம், 3 மணிக்கு வருவோம்.
0: அட்டேங்கப்பா. சரிமா, என்ன பாடல் வேணும்
1: இன்னைக்கு? எங்க நாத்தனாருக்கு வந்து வெட்டிங் டே மேம். நதியா பேரு. அண்ணன் பணக்காரன் படத்துல இருந்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் அந்த பாட்டு வேணும்.
0: அட்டேங்கப்பா, வாழ்த்த இப்படி எல்லாம் யாராலையும் சொல்லவே முடியாது. கவிதா பாடல் கேட்கலாமா?
1: கேக்கலாம்.
0: ஜாலிதான். ஓகே ஓகே, நன்றிமா இனிப்பு கொண்டதுக்கு. பாடல் கேட்கலாம்.
1: தேங்க்யூ மேம்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
6: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
7: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
8: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: பதினோரு மணி 55 நிமிஷம் ஆக போது கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாம் சந்திக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து?
5: லால்குடி. லால்குடி திண்ணியம் மைதிலி பேசுறேன் மேம்.
4: லால்குடி திண்ணியம் மைதிலி, என்ன பண்றீங்க?
5: வயல களை பறிச்சிட்டு இருக்கோம் மேம். நல்லா இருக்கீங்களா?
4: எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. சொல்லுங்க, வேலை முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் பண்ணணுமா?
5: இன்னும் செஞ்சிட்டு இருக்கோம் மேம்.
4: இன்னும் செஞ்சிட்டு
5: இருக்கோம்.
4: ஓ, அவ்வளவு நேரம் இருக்கும். சரிங்கம்மா. அப்படியே இடைப்பட்ட நேரத்துல அப்படியே ஒரு போனை தட்டி விட்டு பிடிச்ச பாடலை கேட்டுட்டு ரசிச்சுட்டு அலுப்பு தெரியாம. சரிம்மா, என்ன பாடல் வேணும்? மண் வாசனையில இருந்து பாடல் வேணும் சொல்லி கேட்டிருக்கீங்க. நன்றி, பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாமா மைத்திலி?
5: கேக்கலாம் மேம்.
4: ஓகேமா, ஓகேமா.

0: நேரம் நண்பர்கள் 12 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் மகிழ்ச்சியும் தழை தோங்கட்டும் என வாழ்த்தியுள்ளனர். கட்டமைப்பு என்பது வளர்ச்சியின் அங்கமாக மட்டுமல்லாமல் வளர்ச்சியின் அர்த்தமாகவே மாறிவிட்டது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லி

டெல்லியில் எல்லை பகுதி சாலை அமைப்பு கட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இன்றைய கட்டமைப்பு அடுத்த நூற்றாண்டுகளில் நமது நாகரீக வளர்ச்சியை பறைசாற்றும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர், பள்ளிகளுக்கு சென்று அமைச்சர்கள் ரீல்ஸ் போடும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தினார். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமது தலைமையிலான அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர், எவ்வித பாரபட்சமும் இன்றி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார். பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகளை மக்கள் இந்த மையத்தில் பெற்றுக்கொள்ளலாம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 22ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி இவ்விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு மாநகராட்சி மேயர், ஆணையர், பொதுமக்கள், பெற்றோர் என ஏராளமானோர் இன்று மலர்தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாயமாதா திருத்தல பேராலயத்தின் 146ஆவது ஆண்டு பங்கு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்வான திருப்பலி தேர்பவனி வரும் 26ஆம் தேதி நடைபெறும். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் PV சிந்து சீனாவின் ஹான் யூவை 21-16, 21-14 என்றும் நேர் செட்களில் இன்று வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குறளமுதம்
2: காலமறிதல் 49 அதிகாரம் 9 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஏகோ ஏகா,
3: என்னம்மா
2: எவ்வளவு நேரமா நானும் நின்னுகிட்டே இருப்பேன், அடுத்து எடுக்கிறாப்போ எனக்கு தான் அம்மா சொல்லிவிட்டேன்.
3: சரி சரி, செத்த நேரம் நில்லு.
2: அப்படியெல்லாம் நிக்க முடியாது, பசிக்குது எனக்கு.
3: அவ்வளவு அவசரமா இருந்தா இந்த நாலு பிளாஸ்டிக் பை இருக்குல்ல, அத சாப்பிடுறது.
2: கா, நான் நக்கல
3: இல்ல கிண்டலு. பின்ன என்னம்மா, உனக்கு முன்னாடி வந்தவங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க கொஞ்சம் பாரு.
2: அதுக்குன்னு என்ன பிளாஸ்டிக் பை திங்க சொல்லுவீங்களா?
3: யாருக்கு தெரியும், ஓ ரத்தத்துல கூட பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கலாம்.
2: கோ, எனக்கு மட்டும் இல்ல, என் பரம்பரைக்கே பிளாஸ்டிக் சாப்பிடற பழக்கம் கிடையாதுக்கா.
3: ஆட விவரம் புரியாத புள்ளையா இருக்கியே.
2: எனக்கு தான் தெரியல, நீ தான் கொஞ்சம் விவரமா சொல்றது.
3: சொல்றேன் கேளு. அன்னாடும் அளவுக்கு அதிகமா பிளாஸ்டிக்க நாம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். பொது இடத்துல கொட்டப்படுற பிளாஸ்டிக் கழிவு, மைக்ரோ பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய காரணத்தை அடுக்கிக்கிட்டே போலாமே.
2: அதுக்குன்னு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமலேவா இருக்க முடியும்?

0: என்னமோ நீ முனவுற, இப்ப சொல்றேன், அத முக்கியமா கேளு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நெதர்லாந்து நாட்டுல ஆம்ஸ்டர்டாம் நகர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க.
1: அது என்னக்கா ஆய்வு?
0: சொல்றேன், நடுவுல நடுவுல பேசிக்கிட்டு. இந்த ஆய்வுக்கு 22 பேரோட ரத்த மாதிரியே டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல 17 பேரோட ரத்தத்துல இந்த மாதிரியான பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: என்னக்கா நீ சொல்றதெல்லாம் கேக்கும் போது பக்கணல இருக்கு.
0: பின்ன இருக்காதா? படபடன்னு வருமே, நடுங்குமே.
1: இது நாள் வரைக்கும் மண்ணுக்கு பாதிப்பு, விலங்குகளுக்கு பாதிப்புன்னு தான் இருந்துச்சு. இப்போ மனுஷனுக்கும் பாதிப்பாயிருச்சா?
0: மனுஷனுக்கு பாதிப்பு வந்து ரொம்ப வருஷமாச்சு. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாத்தான் தெரியுங்கிறது இதுதான். ஆட உன்ட்ட பேசிக்கிட்டே இந்த ஆபத்தை தீய விட்டுட்டேன் பாரு.
1: சரிக்கா, கருகின ஆபத்தை எடுத்து ஓரமா வச்சுட்டு நல்ல ஆபத்தை என கட்டு.
0: காட்டுறேன் காட்டுறேன்.
1: ஏகோ, நீ பேசிக்கிட்டே ஆப்பத்தை பிளாஸ்டிக் பேப்பர்ல கட்டுற பாரு. வாழை இலையில வச்சு கட்டுக்கோ.

0: நேயர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தடுத்து வர இருக்கிற நிகழ்ச்சிகளோட நினைவூட்டல் இது. 12:10 மங்கையர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் கலைநயம் கண்டேன். 1 காவிய கானங்களின் சங்கமமாய் வர இருக்கின்றது மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை வகைகள் மற்றும் தென்னங்கன்று உற்பத்தி முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய செல்வராஜ் அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இன்று சேலம் கே ராஜா குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 3 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 4 படை வீரர்களுக்கு வாழ்த்துச் செய்தி சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். 5 இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது பொன் மாலை. 6 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் சித்த மருத்துவர் வி ரத்தினம் அவர்கள். மாலை 6:30 மாநில செய்திகள். 7:00 ஓடி விளையாடு. இளம் கிரிக்கெட் வீராங்கனை எஸ் அபர்ணாவுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனில் மதிப்பு கூட்டல். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலாதேவி அவர்கள். இரவு 8 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளை எங்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஆடைக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

உச்சிப்பொழுதின் உற்சாகம் கூட்ட திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் மங்கையர் உலகம். தோழிகளே, எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். உங்களை நேரலையில வரவேற்கிறோம். சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண் வழியா அறிமுக தோழிகளே நீங்க வாங்க. 246-102-1 இந்த எண் வழியா அறிமுகமான தோழிகளே நீங்க வாங்க. எங்க ஊர் ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? அந்த ஊருக்கு இதுதான் ஸ்பெஷல். இங்க ஒரு சிலை இருக்கு பாரு. அன்னைக்கு ஒரு புடவை பார்த்தேன் பாரு. மண்ணிலேயே எவ்வளவு கலைப்பொருட்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த அமைப்பு இயற்கை படைத்த கலைநயம் தான் சொல்லணும். இப்படி நீங்க கலைநயம் கண்ட அந்த விஷயம் எது, அந்த தருணம் எது, இதை இன்னைக்கு பகிர்ந்துக்க போறீங்க. வர இருக்கும் உங்களை வாழ்த்துக்களோடு வரவேற்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களோடு அதிபதி

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
2: பனிரெண்டு மணி 18 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில கலைநயம் கண்டேன் அப்படிங்கிற கருப்பொருளோட தோழிகளோட கருத்துக்களை வரவேற்க காத்திருக்கிறோம். முதல் தோழி யாரு, எங்க இருந்து பேச வராங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: கைலாஸ் நகர்ல இருந்து பேசுறேங்க சார்.
2: உங்க பேர் என்னம்மா?
3: கல்பனா.
2: கல்பனா அம்மாவை வரவேற்கிறோம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சிக்கு. இன்னைக்கு கலைநயம் கண்டேன் அப்படிங்கிற கருத்தை கேட்கறோம். உங்களுடைய அந்த மேலான தகவல்களுக்காக காத்திருக்கிறோம். நீங்க எங்கெல்லாம் பாத்திரம் வச்சிருக்கீங்க?
3: நான் எங்கேயும் பெரும்பாலும் போனது இல்லைங்க சார். நான் திருச்சி மலைக்கோட்டை தான் எனக்கு தெரியும்.
2: பாத்தீங்களா, எங்கேயுமே போனது இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில மலைக்கோட்டை போயிருக்கீங்க.
3: ஆமாங்க சார்.
2: சரி, அங்க என்னெல்லாம் பாத்து ரசிச்சீங்க?
3: அந்த அழகான படிகள், இப்ப இருக்கிற சிற்பங்கள், அதெல்லாம் அழகா இருக்கும் சார். தஞ்சாவூரும் நல்லா இருக்கும். தஞ்சாவூர் போயிருக்கேன்.
2: இப்பதான் அடுத்தடுத்து வர்றீங்க, எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டு இப்ப திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போயிருக்கீங்க.
3: தஞ்சாவூர் போயிருக்கேங்க சார். தஞ்சாவூர் போயிருக்கேங்க சார்.
2: சரி, அங்க என்ன?
3: அந்த சிற்பக்கலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சிற்பங்கள்லாம் அழகா இருக்கும் எல்லாமே.
2: இன்னும் வந்து அந்த சிற்பங்கள்லாம் உங்க கண்ணுக்குள்ளே இருக்கா?
3: இருக்கு சார்.
2: சரிங்க சரிங்க,
3: ரொம்ப அழகா இருக்கும்.
2: வேற என்ன விஷயம்லாம்?
3: என்னங்க சார்?
2: அப்புறம் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பாத்து ரசிச்சிருக்கீங்க?
3: வேற நம்ம ஊர் காவேரி ஆறு,
2: அடடா,
3: அதெல்லாம் ரசிச்சிருக்கேன் சார். இயற்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: இயற்கை படைத்த, இயற்கை படைத்த கலைநயம் கூட சொல்லலாம்.
3: எல்லாமே நல்லா இருக்கும்.
2: சிறப்பு சிறப்புமா, பரவாயில்ல. இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் தோழியா பங்கெடுத்துக்கிட்டு உங்களுடைய அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்திருக்கிறீங்க. கலைநயம் கண்டேன் அப்படிங்கிற கருப்பொருளோட அடுத்ததா தன்னோட கருத்தை சொல்றதுக்காக யார் இனிப்புல அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
4: அன்பு தோழர் அதிபதி அவர்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க. யாருங்க?
4: தஞ்சாவூர் அப்ரகாம் பண்டிதர் நகர்ல இருந்து பத்மாவதி பேசுறேன்.
2: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கலைநயம் கண்டேன்
4: தலைப்பு கொடுத்த உடனே இன்னைக்கு எப்படியாவது பேசி வந்து 55 நான் போன் பண்ணி என்ன குடிச்சிருக்கேன்.
2: ஆட பாருங்களேன்.
4: நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கோ 10-12 ஆரம்பிக்கிறீங்க. லேட்டா
2: கிடைச்சாலும் கூட உங்களுடைய இணைப்புல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: கேக்குது.
2: சரி சொல்லுங்க, நீங்க கண்ட கலைநயம் இது எங்க?
4: வந்து தாராசு எங்க ஊருக்கு பக்கத்துக்கு போயிருக்கேன்.
2: சரிங்க.
4: அங்க வந்து ஒரே கிளல ஒரு பக்கம் பார்த்தா யாரும் அப்படி பார்த்தா காலை பாக்கிறதுக்கே ரொம்ப

0: உங்களையே அசர வச்சிருச்சா அந்த சிற்பம்?
1: என்னது புரியல?
0: உங்களையே அசர வச்சிருச்சது?
1: கண்டிப்பா கண்டிப்பா, அது எனக்கு பெரும்பாலும் சிற்பம் அந்த கோயிலுக்கு. அதே மாதிரி எங்க ஊர் பெரிய கோயில், இப்ப முதல்ல பேசின சொன்ன மாதிரி பெரிய கோயிலுக்கு போனா எல்லாரும் பக்தியோட போவாங்க. ஆனா நான் வந்து அங்க இருக்கிற அந்த சிற்பம் அந்த இதெல்லாம் பாத்துக்கினே நேத்து கூட அப்படிதான் போயிட்டு வந்தோம். எல்லாம் அந்த கோயில வர விசேஷம் நடக்கிறது எல்லாம் போய் சாமி கூப்பிடுவாங்க. நான் மட்டும் அந்த கோவில சுத்தி சுத்தி பாத்துட்டேன். நேற்று மட்டும் அஞ்சு வார்த்தையும் சுத்தி சுத்தி வந்து பாத்துட்டு இருந்தேன்.
0: சிறப்புங்க, உங்களுடைய அந்த மேலான கருத்துக்களை ரொம்ப அழகா கலைநயம் கண்டேன் அப்படின்னு கருப்பொருளோட அழகா பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தோழிகளே, உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? கலைநயம் இதெல்லாம் பார்த்து ரசிச்சீங்க. இந்த ஒரு விஷயத்துல நான் பார்த்து ரசிச்ச விஷயம் என்னால மறக்கவே முடியலங்க, இன்னும் என் கண்ணுக்குள்ள நிக்கிறீங்க. இப்படி எல்லாம் உங்களுக்கும் சொல்ல இருக்கா? தொட்டு வாங்க சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பினோட 240-102-1 மற்றும் 240-106-102-1 இந்த எண்கள் வழியா.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கலைநயம் கண்டேன் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கை உலகம் கேட்டுக்கிட்டு தோழிகளை, இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்திருக்கிறோம் நாங்க. அடுத்ததா யார் பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருடா?
2: திருச்சி கேசிய நகர்ல இருந்து விவேகா.
1: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். கலைநயம் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களுடைய அந்த அனுபவங்கள்.
2: ஆனா மதுரையில இருக்க திருமநாயக்கர் மகால பார்த்து வேண்டேனா?
1: அப்படியா?
2: ஆமா, அதுல இருக்க தூண்களும் சரி, அங்க இருக்க அந்த கலை நயமும் சரி ரொம்ப வியக்க வச்சது. அப்புறம் வந்து அங்கேயே இருக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அங்க இருக்க கோலங்கள், ஓவியங்கள், மேலும் எப்படி அந்த சீலிங் எப்படி போட்டாங்கன்னு ரொம்ப வியந்தோம்.
1: அதெல்லாம் அப்படியே நிமிர்ந்து பார்த்து வியக்க வேண்டிய விஷயமாச்சு.
2: காரைக்குடி சேர்ந்தவங்க, அங்க இருக்க வீரசேகர் உமையாம்பிகை கோவில்ல இருக்க கோலங்கள், அது ரொம்ப எனக்கு அட்ராக்டிவா இருந்துச்சு.
1: கோலங்கள் எல்லாருமே சாதாரணமா போடுறது தானே, அதுல எப்படி என்ன கலைநயம்?
2: இல்லண்ணா, அதுல 1000 புள்ளி வைப்பாங்க. 1001 புள்ளி வச்சு போடுவாங்க.
1: ஓ, அதுவே பெரிய விஷயம். இப்ப நீங்க சொல்லி கேக்குறப்போ மிரள வைக்குது.
2: அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோவில்
1: சிறப்பு. ஓ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலைநயத்தை நீங்க பாத்துருக்கீங்க.
2: கண்டிப்பாங்க.
1: சிறப்பு சிறப்பு விவேகா, இனிப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை அழகா பகிர்ந்துகிட்டீங்க. அடுத்ததா நான் பார்த்து ரசிச்ச கலைநயம் சொல்றதுக்காக வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வந்து வாலாடியில இருந்து மரிய புஷ்பம் பேசுறேன் சார்.
1: ஆமா, அப்படியே கொஞ்சம் வானொலிப்பட்டியில இருந்து கொஞ்சம் விலகி வாங்களே.
3: வர சார்.
1: நம்ம பேசுறத நம்ம கேட்டு ரசிக்கிறது ஒரு கலைநயம்.
3: ஆமா சார்,
1: சொல்லுங்க.
3: வருதா சார்? இல்ல, நான் வாலாடியில இருந்து மரிய புஷ்பம் பேசுறேன் சார். எனக்கு 72 வயசு ஆகுது. இப்ப வந்து நான் வந்து காஷ்மீர் போனது, அந்த பிளவர் எல்லாம் அந்த கலைநயம் மிகுந்தது மாதிரி, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. காஷ்மீர் அந்த இது பிளவர் அந்த இது சார். அப்புறம் மறுபடி வந்து இந்த போட்டு லேக் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இந்த போட்ல கலைநயம் மாதிரி நல்லா டெக்கரேஷன் பண்ணிருப்பாரு. அதே சமயம் வந்து நம்ம போனோம்னாலும் அங்க நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸ போட்டு, அவங்க அந்த பாரம்பரிய அந்த ட்ரெஸ்ஸ நம்மளுக்கு போட்டு போட்டோவும் எடுத்து தராங்க சார். அந்த அவங்க ட்ரெஸ்ஸ ஒரு கலைநயம் வந்து. அப்ப இங்கிட்டு இப்படி ஒரு போட்டு போவோம், அங்க ஒரு போட்டு போவோம், அப்படியே நம்ம போற போட்ல இருந்து அப்படியே வந்து பரிமாற்றம் பண்ணிக்கலாம். அந்த பிளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அது மாதிரி எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். அது அது சார், அது ரொம்ப நான் ரசிச்சு இது பண்ணது. அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த நம்ம தமிழ்நாட்டுல இங்கதான் வாழா லால்குடி அந்த தாண்டி சார், அது வந்து அது ஊரு எனக்கு சரியான மாதா கோயில், 53 அடி உயரம் இது. அதுல வந்து இந்த மாதாவோட உருவம் வரிச்சு ரொம்ப சூப்பரான இது சார். அது அவ்வளவு வந்து 53 அடிக்கு அந்த கோயில வந்து செஞ்சிருக்காங்க நம்ம இதுலதான்.
1: அதாவது
3: திருமானூர் இடத்துல அது வந்து ரொம்ப கலைநயமா அந்த வீடு, அதை சுத்திலும் கோயில சுத்திலும் அந்த மாதா கலவு பண்ணி அதை பார்க்க பார்க்க 53 அடி வெண்கலத்துல.
1: சிறப்பு சிறப்பு.
3: அதுதான் சார்,
1: இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கிறப்போ நம்மள அறியாமலே நம்ம நிறைய யோசி

யோசிப்போம், எப்படிடா அதெல்லாம் முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்மளை சுற்றியும் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும், சின்ன சின்ன விஷயத்துலையும் நம்ம பார்த்து ரசித்தோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இந்த கலைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கைகூடலாம், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் இந்த கலை நுணுக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும், ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்ம பார்த்து ரசிக்க முடியும். அதைத்தான் இன்னைக்கு தோழிகள் அழகாக பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கலைநயம் கண்டேன் அப்படின்னு FM Rainbow 102.1

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
3: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: வந்தாச்சு, வந்தாச்சு.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4 ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
10: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
11: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் கலைநயம் கண்டேன் அப்படிங்கிற கருப்பொருளில் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட தோழிகளே உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த தோழிகளே உங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இனி நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால்வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கை 1,36,939 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுகாதாரத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த

0: செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் எல்லைச்சாலை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு வசதி திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் எல்லைச்சாலை நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது அரசுக்கான பணி மட்டும் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். தொழில்துறையினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இந்த நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிய 7 பேருக்கு விருதுகளையும் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 98 ஆண்டுகளாக இந்த குழுமம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் ஆராய்ச்சி, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன வேளாண் எந்திரங்களை உருவாக்குவதில் இதன் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த வடசென்னை பகுதியில இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதா ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் முத்ரா லோன் மட்டுப்பட்ட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வ மகள் திட்டத்தினர் உட்பட அதுல ஒரு இது பாஸ்போர்ட்டுக்கும் அது இல்லை, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: அரசு திட்டங்களின் பலன்கள் தற்போது மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
1: ஒரு காலத்துல பேங்க்குக்கே நம்மளாம் போக முடியாத சூழ்நிலை. சாதாரண மனிதர்களுக்கு பேங்கே போக தெரியாது. பேங்க்னாலே ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க. பேங்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்க்கிறது. இந்தியாவில கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்னைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட் வந்தோடனே இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழே வங்கி கணக்கிலேயே வருது.
0: பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 15.50 ரூபாயும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14.50 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 2.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கான ஆயத்தப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரத யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். காசநோய் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ட்ரோன் மூலம் கொண்டு செல்வது நோயாளிகளின் செலவினங்களை குறைக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. தெலங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சோதனை

0: ஐசிஎம்ஆர் மேற்கொண்டதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 800க்கும் மேற்பட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊரகப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். எதிர்கால சவால்களையும் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறையின் செயலர் திரு அவினாஷ் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உணவுத்துறை தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உணவு உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதில் தூய்மையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் திரு அவினாஷ் ஜோஷி கேட்டுக் கொண்டார். IRCTCயின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கோரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்கொரிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹான் யூவை வென்றார். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி அபாரமாக ஆடி இரட்டை சதம் அடித்தார். காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 484 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப் கார்னர்.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 1 மணி. இனி கேட்கலாம் வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மை காலின்ஸ். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதோடு தொடர் இணைப்பிலும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எல்லை சாலை அமைப்பு தொழில்நுட்ப கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பே வளர்ச்சியடைந்த நாகரிக சமூகத்தின் முத்திரையாக திகழ்கிறது என்றார். இன்றைய கட்டமைப்பு வரும் ஆண்டுகளில் நாட்டின் நாகரிக வளர்ச்சியை பறைசாற்றும் என்றும் கூறினார். உணவு பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உணவுத்துறை செயலர் திரு அவினாஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 17வது உணவு வர்த்தக தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான உணவு வகைகளை முன்னெடுத்துச் சென்று பொறுப்புத்தன்மையுடன் கூடிய பதப்படுத்தும் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் தாவைக்கா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். தனது தலைமையிலான அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய முதலமைச்சர், எவ்வித பாரபட்சமுமின்றி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கிருஷ்ணகிரி

மாவட்டம் கேஆர்பி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று திறந்து வைத்தார். 120 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் மூலம் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். தமிழக அரசு ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன் தொழிலாளர்கள் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் முதல் போட்டியில் வென்றுள்ள இந்தியா தொடரை கைப்பற்றும் முயற்சியில் இதில் களமிறங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வசந்தன்கோ வழங்கும் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

காலத்தை வென்று வாழும் காவிய கானங்களின் சங்கமமாய் எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்டு ரசிக்கலாம் மதுர கீதம். மதுரகீதம் தரும் முதல் பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சோமங்கலம் சடகோபன் அப்துல்கனி, புதுகேசவரம் வஜ்ரவேலு கேசவன், பன்ருட்டி ஓரையூர் சுந்தரமூர்த்தி மரகதம் இவர்களின் விருப்பமாய் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல், கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு இசை வேதா.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஒரு மணி 11 நிமிடம் கேட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். மதுரை கீதத்துல அடுத்த விருப்ப பாடல் யார் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா

கிருஷ்ணசமுத்திரம் தெற்கு தெருலேருந்து மோனிஷ், புகழ், கவியரசன், கலையரசன், மகேஸ்வரன் இவர்களின் விருப்பமாய் படகோட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் வாலி. பாடலை பாடியோட்டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

0: புள்ளி ஒன்றில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அன்கோ வழங்கிக் கொண்டிருக்கும் மதுர கீதம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் மதுரை கீதமாய எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரை கீதத்துல அடுத்ததா பணக்கார குடும்பம். இந்த திரைப்படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வண்டியூர் செம்மன் சாலையிலிருந்து சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி அஸ்ரித் பவஷ்யா இவர்களின் விருப்பமா எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

1:23 ஆகுது. கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் அடுத்ததா ஜிக்கி பாடிய பாடல் கேட்டிருக்காங்க. நாடோடி மன்னன் திரைப்படத்துல இருந்து யார் அப்படின்னு கேக்குறீங்களா? மணப்பாறை காமராஜ் நகர்ல இருந்து வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருண்யா, யாகவி, வர்ஷா, ஹரி, ஹரிணி, ஹேமா, சபரி, லக்ஷா, லக்ஷி, லிஷாந்த், இவங்க எல்லாரும் சேர்ந்து, அவங்க மட்டும் இல்லைங்க, மணவையிலிருந்து சந்திரசேகர், பார்த்திபன், இவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நாமளும் கேட்கலாம்.

0: 1:30 எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோ வழங்கிய மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 5% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடி வந்தாலே

0: ஒன்று 4555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: கழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
10: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
11: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே.
12: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
13: ஒரு 1:35 நேர்களின் நெஞ்சம் தொட்ட பழைய திரையிசை பாடல்கள். இது மதுரை கீதம், FM ரெயின்போ 102.1. அடுத்ததா கே வி மகாதேவன் இசையில் வியட்நாம் வீடு. இந்த திரைப்படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர் தாந்தோன்சி மலை, ஜீவா நகர்ல இருந்து செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோசிகாமணி, கிரீஷ், ஜெயதேவ், ரமேஷ், கார்த்தி, அவங்க மட்டும் இல்ல, திருச்சி திருவானைக்காவல், வெங்கடேஷ், சாந்தி, மருது, பிரசாந்த். இந்த படத்துடைய பாடல் பாலக்காடு பக்கத்திலே. இந்த பாடல் வந்து 2008 யாரடி நீ மோகினி திரைப்படத்துல ரீமிக்ஸா கூட வந்திருக்கு. பாடலை பாடியிருக்காங்க TM சௌந்தரராஜன், பி சுசிலா. பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஆடி புதுசு சேவிங்ஸ் பவுசு, திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
6: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
7: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
8: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
9: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
8: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
10: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
11: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
10: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
11: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இது மதுரை கீதம். இனி பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லட்சிய பிரியன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, சுந்தர் இவர்களின் விருப்பமா விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள். பாடல பாடியிருக்காங்க பி. சுசீலா.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரை கீதம். நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் ஒலிக்க எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி, மதுரை கீதம், பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். தனது தலைமையிலான அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய முதலமைச்சர், எவ்வித பாரபட்சமும் இன்றி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி வி நாகரத்னா, ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு, எனவே 3வது மொழியை 9ஆவது வகுப்பில் அறிமுகம் செய்ய வேண்டாம் என வாய்மொழியாக மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது. 5 அல்லது 6ஆம் வகுப்புகளில் 3வது மொழி கொண்டுவரப்பட்டால் மாணாக்கரால் அதனை சமாளிக்க முடியும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று நடைபெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளத்தை இவ்விழா

0: கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதோடு தொடர் இணைப்பிலும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எல்லை சாலை அமைப்பு தொழில்நுட்ப கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பே வளர்ச்சியடைந்த நாகரீக சமூகத்தின் முத்திரையாக திகழ்கிறது என்றார். இன்றைய கட்டமைப்பு வரும் ஆண்டுகளில் நாட்டின் நாகரீக வளர்ச்சியை பறைசாற்றும் என்று கூறினார். கடைக்கோடி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நாட்டின் வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைந்திருப்பதை உறுதி செய்வதே மத்திய அரசின் இலக்கு என்று குறிப்பிட்டார். தொழிற்சாலைகள், கல்வித்துறை, பொறியாளர்கள், நிர்வாகத்தினர் ஆகியோர் இணைந்து அறிவுசார் திறனுடன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்ல அவர் அழைப்பு விடுத்தார். ரோக்டாங் அட்டல் குகைப்பாதை, உர்லிங்காவின் அதி உயர மோட்டார் வாகன சாலை, 13,000 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள சேலா குகை போன்றவை எல்லை சாலை அமைப்பு படையினரின் திறனுக்கு சான்றாக திகழ்கிறது என்று அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். பொறியியலின் புதுமைகளான இந்த கட்டமைப்புகள் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டதற்கு எல்லை சாலை அமைப்பினரை திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார். நாட்டு மக்களுக்கு எளிதான, விரைவான, வெளிப்படையான சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் அருகாமையிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை மணலி எண்ணெய் நிறுவன வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழாவை மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 500 மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்று சுற்றுச்சூழல் உறுதிமொழி ஏற்றனர். உணவு பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உணவுத்துறை செயலர் திரு அவினாஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 17th உணவு வர்த்தக தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான உணவு வகைகளை முன்னெடுத்துச் சென்று பொறுப்புத்தன்மையுடன் கூடிய பதப்படுத்தும் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அதிக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் வண்ண அப்பள விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. வண்ண அப்பளம் உட்கொள்வதால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உளுந்து அரிசியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அப்பளத்தை விற்க தடை இல்லை என்றும் உணவுத்துறை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாக்அப் மரண வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உடல் நலக்குறைவு காரணமாகவே புழல் சிறை கைதி உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவுடன் இணைந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற திமுக முயற்சி செய்வதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக மாநில அரசில் யாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கூறினார். பழனி நில முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் என்றார். தமிழ்நாட்டில் அரசு விளையாட்டு விடுதிகளில் மாணாக்கருக்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி சென்னையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கடந்த 60 நாட்களில் 12 ரூபாய் மதிப்பில் விளையாட்டுத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களுக்கு விரைவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று திறந்து வைத்தார். 120 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் மூலம் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி இவ்விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது தஞ்சை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கும்பகோணத்தில் கடந்த 2004 ஆண்டு நிகழ்ந்த பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் 22 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. தீ விபத்து நிகழ்ந்த பள்ளி முன்பு உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படங்கள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி

0: மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004 ஜூலை 16 நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். நினைவு நாளையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரங்கள் வாடகை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதுள்ள வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கப்படுகிறது. இந்த இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாடகைக்கு பெறுவதற்கு இ வாடகை 2.0 செயலி மூலம் வீட்டிலிருந்தே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முறையான அனுமதி பெறாமல் செயல்பட்ட 20 மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகள் மூடி சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் பணியாற்றும் 500 மேற்பட்ட ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் விழுப்புரம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பரவநந்தல் கிராமத்தில் கடந்த 15 குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் செங்கம் குப்பநத்தம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 நேரத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டது. நெல்லை மாவட்டம் மானூர் கிராம பகுதிக்குள் கரடி நடமாட்டம் தென்படுவதால் அதனை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை அருகே அமைந்துள்ள மானூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் கரடி ஒன்றின் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று இரவு நேரத்தில் இந்த கரடி கிராமத்து தெருக்களில் உலாவரும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. மலைப்பகுதியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கிராமத்திற்குள் கரடி புகுந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியில் நடமாட அச்சமடைந்துள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடக்கும் முன் வனத்துறையினர் உடனடியாக இப்பகுதியில் கூண்டு வைத்து கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய 15 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாவிக்கா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஒரு மணி 55 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: workers. The United States has launched a new wave of strikes on Iran aimed at protecting vessels in the Strait of Hormuz. U.S. military said it completed a second wave of strikes on Iran yesterday that were aimed at degrading Tehran's ability to target vessels in the Strait of Hormuz. President Donald Trump is also weighing options to expand the U.S. military operation to loosen Tehran's grip on the critical waterway. The Rath Yatra of Lord Jagannath will begin today at Puri in Odisha. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have greeted the people on the occasion. Two-time Olympic medalist P.V. Sindhu produced one of her best performances of the season to outclass world number 5 Han Yue of China in straight games and storm into the quarterfinals of the Japan Open Super 750 badminton tournament today. P.V. Sindhu needed just 35 minutes to register a commanding 21-16-21-14 win over the higher-ranked Chinese shuttler in their second-round contest. In men's cricket, the second one-day international of the three-match series between India and England will be played at Sophia Gardens in Cardiff today. The match will start at 5:30 p.m. Indian time. Earlier, India defeated hosts England by 6 wickets in the first ODI at Edgbaston, Birmingham on Tuesday to lead the series 1-0. In football, defending champions Argentina defeated England 2-1 in the second semi-final at Atlanta Stadium in the USA to set up the title clash of the FIFA World Cup against Spain. Argentina will now play against Spain in the final on Sunday night. And now before we end the bulletin, the headlines once again. India calls for closer cooperation among BIMSTEC member countries to tackle security and economic challenges amid geopolitical conflicts. Defence Minister Rajnath Singh says government is ensuring development and national security progress on same path. Supreme Court suggests CBSE to introduce third language from class 5 or 6. India set to launch first hydrogen-powered train to promote green and sustainable rail mobility. P.V. Sindhu stuns world number 5 Han Yue of China in straight games to storm into quarterfinals of Japan Open badminton tournament. And in cricket, second ODI between India and England to be played in Cardiff this evening. With that, we end the midday news.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் பிற்பகல் 2:15. இனி கேட்கலாம்
2: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று தென்னை வகைகள் மற்றும் தென்னங்கன்று உற்பத்தி முறைகள் நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய் செல்வராஜ் அவர்கள். நிகழ்ச்சி தொடர்கிறது.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பிள்ளைய பெத்தா கண்ணீர், தண்ணியை வச்சா இளநீர் அப்படின்றது பொதுவாக நம்ம சொல்ற சொல்வலுக்கு. அதே மாதிரி ஒரு பயிர் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வருஷ கணக்கில் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னை. ரெண்டாவது, இப்போ இருக்கிற சந்தை சூழ்நிலையில் ஒரு தொடர்ச்சியான நல்ல விலை கிடைக்குது. ஆனால் சவால்கள் நிறையா இருந்தால் கூட, ஏன்னா நிறைய பூச்சி தொந்தரவு அது இதுன்னு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா பருவநிலை மாற்றம் அந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் நம்ம எதிர்நோக்கிறோம். அப்படி இருக்கும்போது தென்னையிலையும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சரியான விலை வந்து கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக இருந்துகிட்ருக்கு விவசாயிகளுக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம டெல்டா பகுதிகளில் தென்னை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயிராக தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த தென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வகைகள் இருக்குது, தென்னங்கன்னுங்களை எப்படி நம்ம உற்பத்தி பண்ணலாம், இந்த தகவலெல்லாம் நம்ம கூட சொல்கிறதுக்கு ஈச்சங்கோட்டையில் இருக்க வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட இணைப்பேராசிரியர் டாக்டர் விஜய் செல்வராஜ் அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார்
4: சார் வணக்கங்க. சார்
3: தென்னை அப்படின்ற பயிர் நம்ம நாட்டுக்குள்ளே எப்படி முதல்ல வந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேங்க சார்.
4: தென்னை வந்து முதல் முதலாக உலகத்திலேயே தோன்றினது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா அந்த மாதிரி அந்த தீவுகளை தான் சொல்லுவாங்க சார். நாளடைவில் அப்படியே அந்த கடல் மூலமாக வந்து அப்படியே அடிச்சு நம்ம ஒரு அதிகமாக வந்துருச்சுங்க. தென்னை வந்து நிறைய பரவலாக இருக்குது. ஆனால் அந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கப்பட்டது எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா முதன் முதலாக 1916 கேரள மாநிலத்தில் நீலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து தென்னை வந்து மரபியலுக்காக, அதாவது ஜெனட்டிக் மேக்கப் அப்படி சொல்லுவாங்க, எந்தெந்த ரகம் எந்தெந்த வகையில் வருது அப்படிங்கிறதுக்காக அங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்து உலகத்திலேயே முதல் ஆராய்ச்சி நிலையம் கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1947 வருடாண்டு காயங்குளம், அதுவும் கேரளாவில் தான் இருக்குது,

0: அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா வாடல் நோய் அதுக்கான ஒரு ஆய்வு மையமாக அது தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கேரளாவிலேயே பார்த்திங்கன்னா குமரக்கோம் மற்றும் வந்து பலராமபுரம், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டல ஆய்வு நிலையங்கள், அதாவது ரீஜினல் ரிசர்ச் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கர்நாடகத்தில் பார்த்திங்கன்னா அரிசிக்கரை, ஆந்திராவில் பார்த்திங்கன்னா அம்பாஜிப்பேட்டை, மராட்டியில் பார்த்திங்கன்னா ரத்னகிரி, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜினல் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸை வந்து அந்தந்த பகுதிக்கு ஏற்றபடி தென்னைகளை வகைப்படுத்துவதற்கும் ஆராய்ச்சி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வேப்பங்குளம் என்ற இடம் நம்ம பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்குங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் 1958 வருடத்திலே வந்து சென்னை ஆராய்ச்சி நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் வாடல் நோய்க்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண் நோய் பல்கலைக்கழகத்தின் கீழே வந்து 1972 வருடம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்குளம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மேற்கு மண்டலத்தில் பொள்ளாச்சியில் ஆலியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த ரெண்டு இடங்களில் வந்து தென்னைக்கான ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு வந்து கட்டுப்பாடு எங்களுடைய தலைமை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் தாங்க சார்.
1: சரிங்க சார். இப்போ எந்தெந்த மண் வகைகளில் தென்னை நல்லா வரும், எந்தெந்த பகுதிகளில் வந்து தென்னை பொதுவாக நல்லா வருதுங்க சார்? இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க சொன்னப்ப தஞ்சாவூர் சைடில் பட்டுக்கோட்டை, இங்கே வந்து பொதுவாக நிறைய பரப்பு வந்து தண்ணி சாப்பிட்டு செய்கிறோம். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி ஒட்டிய பகுதிகளில் நிறைய தண்ணிகள் பார்க்க முடியுது. அதை தாண்டி இப்போ பொதுவாக எந்தெந்த பகுதிகளெலாம் தென்னை வரும்? ஏன்னா இப்போ நம்ம கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் பார்க்கும்போது அரசம்பட்டி இந்த மாதிரியான ஊர்கள்லையும் அந்த தென்பனையை ஊற்றி நிறைய பேர் போடுறாங்க. அந்த பகுதியிலையும் சில ரகங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்படிங்கும்போது எந்தெந்த பகுதிகளில் தென்னை நல்லா வருங்க சார், அதை பற்றி சொல்லுங்க.
0: இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீரை வந்து நிறைய பயன்படுத்தி வளரக்கூடியது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 80 அதிகபட்சமாக 120 லிட்டர் வரையும் அதுக்கு நம்ம தண்ணி கொடுத்தாகணும். ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணீர் வசதி நிறைய இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு இடம் வந்து நமக்கு மிகவும் சிறந்தது. அதாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மணல் கலந்த அந்த வண்டல் மண், இருமண்பாடு அந்த மாதிரி ஒரு மணல் கலந்த அந்த இதில் வந்து நல்லா வளரக்கூடியது. தென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த களிமண் மட்டும் அதுக்கு வந்து உகந்தது இல்லைங்க சார். களிமண் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா தண்ணீர் தேங்கி நிற்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென்னையினுடைய அந்த வேர்பகுதியில் தான் அது வந்து ரெஸ்பிரேஷன் மூச்சு விடக்கூடியது. அதனால் நல்ல மணல் சாரியான இடங்களில் வந்து தென்னை வளரக்கூடியது, நல்ல ஒரு உகந்த இடமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அமைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை ஓரங்கள். பொதுவாக நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம அந்த ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபடி இந்த தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, பேராவரணி, சேதுபாசோத்திரம் அந்த லைன் ஃபுல்லாக வந்துருங்க. அதே மாதிரி அந்த கோயம்புத்தூர் பகுதிகளில் அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், ஆனமலை அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வருங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வளரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி பகுதி, தேனி, கம்பம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அளவில் வந்து பயிர் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ரகங்களை வந்து நம்ம கொடுக்கக்கூடியது நம்மளுடைய கடமைங்க. ஏன்னா ஒரு சிலது வந்து அந்த இடத்துல எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கிழக்கு கடற்கரை ஓரம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டால் அப்படிங்கிறது வந்து அந்த சீத சுனைக்கு ஏற்றபடி நல்லா தாங்கி வளரக்கூடியது. அதே மேற்கு மண்டலம் எடுத்துட்டிங்கன்னா அந்த வெஸ்ட் கோஸ்டால் சொல்லுவாங்க, மேற்கு கடற்கரை நெட்டை அப்படிங்கிறது வந்து அந்த பகுதிகளுக்கு ஏற்ற ஒரு சிறந்த ரகமாகும். இதே வந்து நீங்கள் கன்னியாகுமரி அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஈத்தாமொழி நெட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வந்து ரகங்கள் வகைகள் வந்து மண்ணுக்கு ஏற்றபடி நம்ம பயிர் செய்வது மிகவும் சிறந்தது சார்.
1: சரிங்க சார். இப்போது நிறைய இடத்துல விவசாயிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க, நிறைய பயிர் போட்டு பார்க்குறாங்க, சரியாக வர மாட்டேங்குது. குறிப்பாக மானாவாரி மாதிரியான இருக்கிற இடங்களில் அவங்களால தொடர்ச்சியாக செய்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க தென்னைக்கு போகலான்ற ஒரு ஆப்ஷனை நிறைய பேர் எடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுக்கும்பொழுது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தென்னை வகைகள்லாம் இருக்குது, எதை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கலாம், எந்த மன்றத்துக்கு எது சரியாக இருக்கும்? ஒரு நீண்ட காலமாக நம்ம ஏன்னா இப்போ தென்னை மாதிரியான பயிர் வந்து ஒரு நீண்டகால பயிர் தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த ரகம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ரகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை விவசாயிகள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்?
0: இயற்கையாகவே தென்னையில் வந்து நெட்டை ரகம் தான் சொல்லுவாங்க. அது பெயருக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல பருத்த தண்டுடன் நீண்டு வளரக்கூடியது. காய்ப்புகள் வந்து 4-5 ஆண்டுக்கு தான் வரும். அடுத்தபடியாக வந்து சடுதி மாற்றத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டது தான் வந்து குட்டை ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பேருக்கிட்டபடி குட்டையாகவே இருக்கும். ஒரு 3-3.5 ஆண்டுகளுக்குள்ளார பருவத்துக்குள்ளார வந்துடும். இது ரெண்டு தான் வந்து இயற்கையிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டது. மற்றும் மனிதனுடைய தேவைகள், அதாவது துரிதமாக எனக்கு வந்து பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரிய ஒட்டு அப்படிங்கிற ஒரு நுட்பத்துக்குள்ளார உள்ளே போகணும். அது வந்து 1937 ஆண்டு ஜிஹெச் பட்டேல் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் அந்த முதல் முறையாக தென்னையிலையும் வீரிய ஒட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாருங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டை தாய்மரமாக வைத்து குட்டையில் வந்து ஆண்மரத்தை சேர்க்கிறது, அதையும் ரிவர்ஸ் ஆர் குட்டையை வந்து தாய்மரமாக வைத்து நெட்டிலேருந்து அந்த மகரந்தத்தை சேர்த்து அப்படியே இல்லை குட்டையும் அது மாதிரி நிறைய வந்து ஹைபிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவிலேயே முதன் முதல்ல வெளியிடப்பட்ட ஹைபிரிட் அந்த வீரிய ஒட்டு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா SC1 அப்படி சொல்லுவாங்க, வேப்பங்களும் ஹைபிரிட் கோகோனட் 1 அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை நெட்டையை வந்து தாய்மரமாக வைத்து அதராமண்டலத்தில் இருக்கிற ஒரு பச்சை குட்டை அதுலேருந்து மகரந்தை சேர்த்து கருவட்டை சேர்த்து பண்ணது. பொதுவாக தென்னை வந்து அதிகமான தண்ணீரை பருகக்கூடிய ஒரு பயிர். ஒரு நெட்டை ரகம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 80 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு கொடுத்தே ஆகணும். 80 லிட்டர்

0: கொடுக்குறோம் அப்படின்னா 80 லிட்டர் குடிச்சிருமா சார் அப்படின்னா கேட்கக்கூடாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 லேருந்து ஒரு 30% வந்து தண்ணீரை எடுத்துக்கிறோம் அதனுடைய பயன்பாட்டுக்காக. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடினமான தண்ணீர் உப்பு தண்ணீர் ஓர்ற இது நிலமாக இருந்தால் கூட நம்ம வெட்டி குடிக்கிற இளநீர் வந்து பார்த்திங்கன்னா இனிமையாக கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த இது வந்து தென்னைக்கு மட்டுமே உள்ளது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கற்பக விருட்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். நெட்டை ரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வறட்சி தாங்கக்கூடிய, நீங்கள் கேட்டபடி இந்த மானாவரி அதில் வந்து பயிரிடலாம். தண்ணீர் வசதி நல்லா இருக்குது, எனக்கு நல்லா கொடுக்க முடியும், நிலத்தடி நீரும் இருக்குது, எனக்கு ஆற்று பாசனம் வசதியும் இருக்குது, தண்ணீர் நாங்கள் கொடுத்துக்கலாம், நிறையா கொடுக்கலாம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குட்டை மற்றும் வந்து அந்த வீரிய ஊட்ட ரகங்களுக்கு நம்ம சென்றிடலாம் சார். இதுதான் வந்து மக்களுடைய தேர்வாக இருக்க முடியும்.
1: சரிங்க சார். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கன்று உற்பத்தி. இந்த கன்று உற்பத்தி ஒருத்தரைக்கும் நம்ம தாய்மரத்தை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார். தாய்மரங்களை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? ஏன்னா இப்போ ஒருத்தங்க முதல்ல ஒரு பண்ண போடுறாங்க, பண்ண போட்டதுக்கப்புறம் முதல்ல அவங்க இயல்பான முறையில் அதுக்கான விற்பனை வாய்ப்புகளை பார்ப்பாங்க. அதை தாண்டி இந்த மாதிரியான கன்று உற்பத்தியும் அவங்களுக்கு ஒரு உபரி வருமானமாக அமையும். அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம், தாய்மரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து கவனித்து பார்த்துக்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: பொதுவாகவே வந்து தென்னை எந்த ஒரு பயிராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வித்து அல்லது விதை அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது. அதுவே வந்து தென்னையிலையும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து தென்னை வந்து ஒரு பல்லாண்டு பயிராக இருக்கிறதுனால விதை அதிலிருந்து அந்த நாற்று அதை நடவு செய்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புக்கு வந்து நெட்டை மரமாக இருந்தால் 5 இடங்களில் வரக்கூடியது. ஸோ 5 இடங்களுக்கு அப்புறம் தான் அது எப்படி காய்க்கிறது அப்படிங்கிற அதனுடைய திறனை நம்ம பரிசோதிக்க முடியும். மறுபடியும் அது சரியாக காய்க்கவில்லை என்றால் மறுபடியும் அதை பின்னோக்கி நம்ம செல்ல இயலாது. அதனால் வந்து விதை தேர்வு, அதாவது நல்ல ஒரு தரமான ஒரு நாற்று கன்று அப்படிங்கிறது நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது. அதில் தாய்மர தேர்வு அப்படிங்கிறது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தென்னையில் வந்து நெட்டை மரம் அந்த மரங்களுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மரத்தோட வயது 25 வருடங்களுக்கு மேலாக இருக்கணும். 25 லிருந்து 60 வருடங்களுக்குள்ளாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப சிறிய வயதுலையும் நம்ம எடுத்துடக்கூடாது. அந்த ஸ்டெபிளைஸ்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து நல்ல நிலையான ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு தாய்மரமாக இருக்கணும்.
1: இப்போ நம்ம அதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்க சார்? இப்போ நம்மகிட்ட ஒரு பெரிய தோட்டம் இருக்குன்னா நல்ல ஈல்டு வருது அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக தெரியும். இருந்தாலும் பெரிய தோட்டங்களாக இருக்கும்போது அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு பராமரிப்பு பதிவேடு மாதிரி ஏதாவது வச்சுக்கிறது பயனுள்ளதாக இருக்குமா? ஏன்னா இப்போ ஒரு நீண்ட கால ஒரு அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் ஒரு மரம் நல்ல அளவுக்கு நமக்கு மகசூல் கொடுக்குதா அப்படின்றது. அதெல்லாம் எப்படி நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம் சார்? அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: தென்னை வந்து ஹைலி கிராஸ் பாலினேட்டட், அதாவது அயல் மகரந்தத்துக்கு உட்பட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 75 லிருந்து நம்ம 90 மரங்கள் வரையும் பயிரிடலாம். அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மரம் ரொம்ப அருமையாக காய்க்குதுங்க சார், எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாத்தும் ஒரே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கேன். உரத்துலேருந்து எல்லாமே பராமரிப்பெல்லாம் இருந்தாலும் கூட இந்த 15-20 மரங்கள் வந்து ரொம்ப அசாத்தியதாக இருக்குன்னா அந்த மரங்கள் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒரு 75 மரம் இருக்குன்னா மரங்களுக்கு வந்து நம்பர் சுண்ணாம்பு அல்லது வந்து பெயிண்டில் எழுதி மரத்துக்கு வந்து 1, 2, 3 சொல்லி 75 மரம் போட்டுட்டு அந்த 75 மரத்திற்கான என்னென்ன நம்ம வந்து உரம் கொடுக்குறோம், எப்பப்போ கொடுக்குறோம், கலை மேலாண்மை பண்ணுறோம், எதுக்கு பூச்சி நோய் தாக்கு மருந்துக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வகைப்படுத்தி எழுதிக்கொள்வது மிக நல்லது. அதே மாதிரி தென்னை வந்து சொன்னபடி பார்த்தீங்கன்னா 45 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை தென்னை பொறுத்த வரைக்கும், ஒரு சில பேர் 2 மாதங்களுக்கு ஒரு முறையும் கூட அறுவடை பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணுறப்போ அந்தந்த மரத்துக்கு நம்ம அறுவடை பண்ணுறப்ப அந்த மரம் இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம 70வது மரம் வந்து பார்த்தீங்கன்னா 69வது மரம் அந்த அறுவடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 காய் கொடுத்துருக்கோம். அதே வந்து இந்த 70வது மரம் வந்து எனக்கு வந்து ஒரு 40 காய் கொடுக்குன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ரெக்கார்டிங் சொன்னபடி அந்த பதிவேட்டில் நம்ம ஏற்றிக்கொண்டு அந்த மரங்களை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க சார். மிகவும் முக்கியமானது என்னன்னா அந்த தாய் மரத்தோடைய தண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பருமனாக இருக்கணும். அந்த மட்டைக்கும் அடுத்த மட்டை அந்த ஓலைன்னு சொல்கிற இல்லைங்களா, அதுக்கும் அந்த இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா மிக குறுகியதாக இருக்கணும். அடுத்தபடியாக நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடையை வந்து நம்ம விரிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு பறந்து ஒரு திடகாத்திரமான மட்டை அந்த ஓலை இருந்துச்சுனாலே அந்த மரம் வந்து நம்ம தாய் மரத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். மட்டையினுடைய எண்ணிக்கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 லிருந்து 40க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்படின்னா ரொம்ப நல்லது. குலைகளோட எண்ணிக்கையும் ஒரு 12க்கு மேலே 13-14 வரையும் போகும், அதுக்கு மேலே போகாது. அந்த மாதிரி இருக்கிற மரங்களை வந்து நம்ம தாய்மரமாக தேர்வு செய்து அதிலிருந்து நம்ம காய்களை பறித்து 2 மாதம் வந்து கியூரிங் சொல்லுவாங்க பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட்டங்கள் உற்பத்தி பண்ணி விவசாய பெருமக்கள் தங்களுடைய உபரி வருமானங்களை அதிகமாக பெறலாம்.
1: சரி, தண்ணி உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களில் கவனத்தில் வச்சுக்கணும் அதையும் சொல்லுங்க. இப்போ என்ன நீங்கள் சொன்னதில் முக்கியமான விஷயங்கள் தாய்மரத்தை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும், தாய்மரத்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அந்த தாய்மரத்தை எப்படி பராமரிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. கண்ணை பொறுத்தவரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ணும்போது என்னென்ன விஷயங்களில் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க.
0: இந்த தாய்மரங்களை தேர்வு செய்து அதிலிருந்து நம்ம நெற்றுகளை வந்து அறுவடை செய்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் கியூரிங் சொல்லுவாங்க, மணலில் வந்து காயை வந்து முட்டா போட்டாங்க. நம்ம வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பண்ணுவாங்க. போட்டுட்டிங்கன்னா அந்த மட்டையெல்லாம் லைட்டாக காய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிழலில் வந்து 1 மாதம் போட்டுறணும். 2 மாதங்கள் வந்து முதிர்ந்த காய்களை அறுவடை பண்ணி அந்த தோட்டத்தில் நிழல்லையும் மழைநிலை வச்சுட்டனாலே அந்த முதிர்ந்த காய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முளைப்பதற்கு அது வந்து தயாரான சூழ்நிலை இருக்குங்க சார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளியில்

0: அனலில் வந்து பதிச்சு வச்சிட்டோம் அப்படின்னாலே நெட்டை மரம்னால 3 மாதங்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொறுத்து வந்து நமக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு பிறகு அந்த இடைப்பட்ட இடைவெளி அந்த 1 அடிக்கு 1 அடி நம்ம ஒரு நெத்து நட்டுறோம் இல்லைங்களா, அந்த இடையில உள்ள அந்த களைகளை எடுத்துடணும். சரி, களை வராமல் இருக்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில வந்து சனப்பை அந்த மாதிரி போட்டோம்னா களை வராதுங்க. அதே அப்படி மடைப்பூக்கும் தருவையில் போட்டோம்னா அதுவே அதுக்கு வந்து நல்ல ஒரு உரமாக போயிடும். இதற்கிடையில் வந்து இந்த பூச்சி நோய் எதுவும் தாக்காத அளவுக்கு இளங்கன்றுகளை வந்து நம்ம பராமரிக்கணும். இளங்கன்றுகளை நேரடியாக சூரிய வெளிச்சத்தில் வளராமல் ஒரு நிழலான ஒரு இடம் அந்த தோப்பு கீழேயே வந்து ரைஸ்டு பெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் போட்டுக்கலாம். இல்லை வந்து அந்த பச்சை நிழல் உள்ள குடிலுக்குள்ளார நம்ம வந்து வளர்க்கலாம். வளர்த்துட்டிங்கனாலே 6, 7, 8 மாதங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்றுகள் வந்து தயார் நிலையில் வந்துடும். இது வந்து கன்று உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு எளிய ஒரு உயரிய நடைமுறைகளாகும் சார்.
1: சரிங்க சார். தென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக நம்ம அந்த பகுதிகளில் டெல்டா பகுதிகளில் நிறைய விவசாயிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுவும் புதிதாகவும் இப்போது நிறைய பேர் வந்து விரும்பி தென்னைக்கு போகலாம் அப்படின்றதுக்கு ஏன்னா சந்தை ஒரு காரணமாக இருக்குது, போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்ற இந்த சூழலில் தென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரகங்கள் இருக்குது, என்ன பகுதிக்கு என்னென்ன ரகங்கள் போடலாம், தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும், அதுலேயே வந்து நம்ம ஒரு தாய்மரத்தை எப்படி கவனிச்சுக்கிறது, அந்த தாய்மரத்துலேருந்து எப்படி நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம் என்ன, அந்த கன்றுகள் எப்படி உற்பத்தி பண்ணுறதுன் மூலமாக நம்ம அதையும் ஒரு தொழிலாக செய்ய முடியும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறீங்க. இது சம்மந்தமாக விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் அதை கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: என்னுடைய அலைபேசி எண் வந்து 948-93-20 மறுபடியும் 948. இதுலேயும் கூட நீங்கள் வாட்ஸ்அப் இருக்குது, அதே நம்பர் தான், அதாவது 948-93-20-948. சப்போஸ் இதில் வந்து ஏதாவது நான் கால் எடுக்க முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிடுங்க. முடிந்த அளவுக்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களை விவசாயிகளிடம் நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக நன்றி.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் K.S. விஜய் செல்வராஜ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் S. கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: பயனுள்ள தகவல்களோடும் பல்சுவை நிகழ்ச்சிகளோடும் உங்களோடு உறவாடும் இது திருச்சி வானொலி.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பது கே ராஜா குழுவினரின் நையாண்டி மேளம். மரங்கள் நம்முடைய மிகப்பெரிய நண்பர்கள். நம் முன்னோர் மரங்களை தெய்வமாக வழிபட்ட செய்திகளை சங்க இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. சங்ககால மக்கள் பெரிய பழமையான மரங்களில் தெய்வங்கள் வாசம் செய்வதாக முழுமையாக நம்பினர். இத்தகைய மரங்கள் கடவுள் முதுமரங்கள் என்று அழைக்கப்பட்டன. இந்த குழுவினரும் அரச மரத்தையும் பிள்ளையாரையும் வணங்கி நிகழ்ச்சியை தொடங்குகின்றனர். பிள்ளையார் சுழி போட்டு.

மர வழிபாட்டின் தொடக்க நிலை கந்து வழிபாடு. ஒரு மரத்தின் கிளைகளை வெட்டிவிட்டு அடிமரத்தை மட்டும் நட்டு அதை தெய்வமாக வழிபடுவது கந்து வழிபாடு. அகநானூறு இந்த வழிபாட்டின் மரத்தூண் பற்றி விரிவாக விளக்குகிறது.

சங்க காலத்தில் ஒவ்வொரு நிலத்து மன்னர்களும் தங்கள் வீரத்தின் அடையாளமாக ஒரு குறிப்பிட்ட மரத்தை காவல் தெய்வமாக போற்றி பாதுகாத்தனர். இம்மரம் கடிமரம் என அழைக்கப்பட்டது. கடிமரம் என்றால் காவல் மரம் என்று பொருள். ஊரின் எல்லையில் உள்ள இந்த மரத்தை வெட்டி வீழ்த்தினால் அந்த நாடே அழிந்ததாக கருதப்பட்டது. முற்காலத்தில் சேர மன்னர்களின் பனைமரமும் சோழ மன்னர்களின் ஆத்தி மரமும் இதற்கு மிகச்சிறந்த சான்றாக விளங்குகின்றன.

வந்த பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருவாசகம், நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்றவை தலமரத்தின் பெருமைகளை பல பதிகங்களில் குறிப்பிடுகின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் தனது திருமுறைகளில் இயற்கை வருணனையுடன் தலமரத்தை பற்றியும் அதிகம் குறிப்பிடுகிறார். குரு அமர்ந்த மரம் குருந்தை மரம் என அழைக்கப்பட்டது. மாணிக்கவாசகர் குருந்தை மரத்தடியில் ஞானம் பெற்றதை ஞான சம்பந்தர் தன் வாக்கால் கூறுவது குறிப்பிடத்தக்கது.

கோயில்களில் இன்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மர, செடி, கொடி, புல் வகைகள் தலமரமாக வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றன. பல தாவர இனங்கள் தலமரமாக இருப்பதாலேயே இன்றும் அழியாமல் உள்ளன. இது நமது முன்னோரின் நம்பிக்கை. இயற்கையே இறைவன் என்பதே அதன் உள்ளார்ந்த தத்துவம். முன்னோரின் வழி நடப்போம், இயற்கையை பாதுகாப்போம்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 மணிமணம் நிகழ்ச்சியில் இதுவரை கே ராஜா குழுவினரின் நையாண்டி மேளம் இசைக்க கேட்டீர்கள்.

0: நேயர்களே, அடுத்ததா எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் கேட்டு ரசிக்க இருக்கும். நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. நேரம் பிற்பகல் 3 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று நடைபெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளத்தை இவ்விழா கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாட்டு மக்களுக்கு எளிதான, விரைவான, வெளிப்படையான சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் சுற்று வட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் அருகாமையிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் தாவேக தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என எச்சரித்துள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9வது வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி வி நாகரத்னா, ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு, எனவே 3வது மொழியை 9வது வகுப்பில் அறிமுகம் செய்ய வேண்டாம் என வாய்மொழியாக மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது. கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி இவ்விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பொது சுகாதார நோய் தடுப்பு மருந்துத்துறை மற்றும் தேசிய நலக்குழுமம் மாவட்ட நலசங்கம் மூலமாக காலியாக உள்ள பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தகுதியுடையோர் இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து வரும் 21வது தேதிக்குள் நேரடியாகவோ விரைவஞ்சல் மூலமாகவோ மாவட்ட நலசங்கத்திற்கு அனுப்பலாம். ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 15 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 நடைபெறும். 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்கள் உங்களின் என்ன கருத்துக்களோடு இனிதே மலர்கிறது இசைத்தூரல்.

0: பெற்றோருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: கண்டா.
1: கொள்ளிடக்கரையில் வீற்றிருக்கும் அன்பில் அரசி,
2: கண் நோய் தீர்க்கும் கருணை மாறி,
1: திருச்சிராப்பள்ளியின் ஏழு அம்மன்களில் மூத்தவளான அன்பில் மாரியம்மன் பெருமைகளும் ஆலய அற்புதங்களும்,
3: அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி வாதங்கி பஞ்சாட்சரி வேதாரி சுந்தரி துரந்தரி ஆதீஸ்வரி கௌமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்த்தினி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1
1: நாளை காலை 8 மணிக்கு
3: எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே.
2: இந்நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: மூன்று மணி 12 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். திருநெல்வேலியை சேர்ந்த 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி தௌலத் இஷ்ரா உலக புத்தகத்துல, அதாவது உலக சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. சங்ககால தமிழ் இலக்கியமான குறிஞ்சி பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 99 மலர்களோட பெயர்களை 31 வினாடிகளில் அதிவேகமாகவும் அதே சமயத்தில் பிழை இல்லாம மனப்பாடமா ஒப்பிச்சு இந்த சாதனையை புரிஞ்சிருக்காங்க. இந்த சாதனை மட்டும் இல்லைங்க, பல துறைகளில் தன்னோட திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த மாணவி 8 உலக சாதனைகளையும் 15 கௌரவ விருதுகளையும் பெற்று பல்துறை திறமையாளராக இருக்கிறாங்க. இந்த திருநெல்வேலியை சேர்ந்த தௌலத் இஷ்ராவை நாமளும் வாழ்த்தலாமே.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 3:18 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். நேற்றைய நிகழ்ச்சிகளை பாராட்டி நேயர்கள் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில முதல் மின்னஞ்சல் கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா இவங்களுடையது. பண்பலைக்கு வணக்கம். நேற்று புதன்கிழமையன்று 10 மணிக்கு காலை போட ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் வந்த அனைத்து பாடல்களும் சிறப்பு. 10:30 இருபட பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகா, இந்த பாடல்கள் எல்லாம் ஆடியோ கேசட்டில் கேட்ட ஞாபகம் வந்துவிட்டது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள். அவங்களை தொடர்ந்து வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்களுடைய மின்னஞ்சல் இது. கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில மாவட்ட இளையோர் அலுவலர் கீர்த்தனா, திருவரம்பூர் தஸ்லிம், புள்ளம்பாடி திவ்யா இவர்களின் பங்கேற்பில் நல்ல கருத்துக்களை வழங்கிய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அறிவிப்பாளர்கள் கோகிலா மற்றும் திருமகள் ஆகியோருக்கு நன்றி. அவங்களை தொடர்ந்து பெரம்பலூரிலிருந்து தேவி, நேற்று பொன்மாலை நிகழ்ச்சியில நல்ல பாடல்களை கொடுத்த அபிராமிக்கு வாழ்த்துக்கள். 6 மணிக்கு ஆரவாரத்தில் வந்த பாடல்களும் தகவல்களும் சூப்பர். நிகழ்ச்சியில சித்த வைத்தியத்தை பற்றி அம்மா சொல்வதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்போம். வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு பெரம்பலூரிலிருந்து தேவி மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மூன்று நாடுகளை கடந்து பாய்ந்து இந்தியாவோட வளமான சூழலியல் மண்டலங்கள்ல உன்னை பேணி வளர்க்கக்கூடிய பிரம்மபுத்திரா மற்ற நதிகளை விட சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. வடகிழக்கு இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய பல சமூகங்கள் பிரம்மபுத்திராவை ஒரு ஆண் தெய்வமா வழிபடுது. இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 இது இசைத்தூரல்.

0: மாதிரி இருக்கும். எங்க அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ சந்தையில அந்த பழத்தை வாங்கி வந்தாங்க. அந்த காலத்தை ஞாபகப்படுத்திய தரணி மேடம் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து அன்றைய காலை மலர் நிகழ்ச்சி சிறப்பு. தமிழமுதம் நிகழ்ச்சியில் ஜாஸ் சலிதையா அவர்கள் சங்ககால தமிழர்களின் உணவு வகைகளை பற்றியும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்று கூறியது சிறப்பாக இருந்தது. இதைத் தொடர்ந்து வந்த பாடல்கள் தகவல்கள் என்று அருமையாக நிகழ்ச்சியை வழங்கிய யோகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு பாராட்டுகள். 11 மணிக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில நேயர்களின் இனிமையான நேரலை பாடல்களை அருமையாக வழங்கிய கௌதமன் சார் அவர்களுக்கு பாராட்டுகள். மதியம் 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் என்று நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய தரணி மேடம் மற்றும் அறிவிப்பாளர் இருவருக்கும் நன்றிகள். அன்று மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில 5க்குள் எண்ணொன்று சொல் அப்படின்ற நேயர்களோடு கலகலப்பா விளையாடிய அபிராமி நீலவண்ணன் மற்றும் தரணி இருவருக்கும் பாராட்டுகள். மாலை 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்களும் கவிதையும் இனிமை. 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களின் நேரலை பாடல்கள் அருமையாக இருந்தது. 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்கள் நேரலையில் கேட்ட பாடல்கள் சூப்பர். இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அபிராமி நீலவண்ணன் மேடம் அவர்களுக்கு திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த மின்னஞ்சல் தொகுப்பு தஞ்சாவூரிலிருந்து லட்சுமி அனுப்பியிருக்காங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய உலாவில்

இசைத்துறலோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை அனுப்பியிருக்கக்கூடிய வரிசையில அடுத்து வந்திருக்கக்கூடிய மின்னஞ்சல் தஞ்சாவூர்லிருந்து லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று பகல் 12:10 மங்கை உலகம் நிகழ்ச்சியில சுவையான சிறிய பழம், தோழிகள் கூறிய ஒவ்வொரு பழமும் சுவையான பழம், ஆனால் அவர்கள் கூறாத ஒரு பழம் பால் பழம். அது வேப்பம் பழம் மாதிரியே இருக்கும், அளவு நிறம் சுவை எல்லாமே அப்படிதான் இருக்கும். வெள்ளச்சர்க்கரை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது

0: வெள்ளை பாறைகளால் ஆன மலையில் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் செய்யும் பங்கைய செல்வி சமேத செந்தாமரை கண்ணன் காணும் தட்சிணாயன வாசல் திறப்பு பெருவிழாவின் நேரலை திருவள்ளரையிலிருந்து.
1: கோவிந்த நாமம் ஆனந்தம் சேர்க்கும் கோலாகலம் தான் மலையெங்கும்.
2: நாளை காலை 10 மணிக்கு FM ரெயின்போ 102.1
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடைவீதி திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.

0: ஒண்ணுல இசை தூரலோடு
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மூன்று மணி 38 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். நம்ம பூமியில மனிதர்களாகிய நமக்கோ இல்ல நம்ம சுத்தி இருக்கிற விலங்குகளுக்கோ 100 வயசை தாண்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனைங்க. ஆனா கடலோட இருண்ட ஆழத்துல 400 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் அசால்ட்டா நீந்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு இருக்குது. வட அட்லாண்டிக் கடலோட ஆழத்துல வாழக்கூடிய கிரீன்லாந்து சுறாக்கள் தான் அது. இந்த பூமியோட மிக வயதான முதுகெலும்பு உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல மீனவர்களோட வலையில தற்செயலா சிக்கிய சில சுறாக்களை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு சுறாவோட வயது 392 ஆண்டுகளுக்கு மேலா இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இது வெறும் மீன் இல்லைங்க, கடந்து போன வரலாற்றோட வாழக்கூடிய சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாம், இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதம்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன். மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறலோடு இணைந்திருக்கின்றோம். கிரீன்லாந்து சுறாக்கள், இது 300

0: 92 ஆண்டுகளுக்கு மேலானது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஆயில் எவ்வளவு ஆச்சரியமோ அதே மாதிரி கவலை அளிக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த கிரீன்லாந்து சுறாக்களுக்கு தங்களோட 100வது வயதை தாண்டின பிறகுதான் இனப்பெருக்க முதிர்ச்சி அடையுதான். அதாவது ஒரு சுறா தன்னோட அடுத்த தலைமுறையை உருவாக்க ஒரு 100 காலம் காத்திருக்கணுமா. இதனால கடல்ல மனிதர்களால தற்செயலாக அளிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு முதிர்ந்த சுறாவும் அந்த இனத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பா மாறுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்திருங்கள் இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்கள் உங்களின் என்ன விமர்சனங்களோடு. இசைத்தூரல் FM ரெயின்போ 102.1.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிக்ஸ்
5: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொன்மலைப்பட்டியிலிருந்து தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் இவங்களுடைய மின்னஞ்சலிது இன்று காலை 7 மணிக்கு டெக்பைட் நிகழ்ச்சியில் அலையாத்தி காடுகள் பற்றிய குறிப்புகள் யாவும் மிகச்சிறப்பு. சகோதரி எடுத்துரைத்த விதம் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கூட கரையும் அதுபோல இருந்தது வாழ்த்துக்கள். கூடவே மருத்துவ நேரத்தில் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மைகள் வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் விளையாடும் போது கவனமாக கவனிக்க வேண்டும். இதனை வண்ண வண்ண வண்ண பூச்சிகள் மற்றும் பேட்டரி போன்றவற்றினால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் அழகாக எடுத்துச் சொன்னார் மருத்துவர். தொடர்ந்து 9 மணிக்கு மருத்துவ குறிப்பில் எலும்பு தேய்மானம் பற்றியும் அதனை பாதுகாக்கும் முறையை பற்றியும் நமது தேசிய கொடியை மேற்கோள் காட்டி மருத்துவர் ஐயா சொன்ன தகவல் சிறப்பு. உடலை பேணி காத்துக் கொள்வதில் உடல் பராமரிப்பிலும் உண்ணும் உணவிலும் உள்ளது என்பதனை மிக விளக்கமாக சொன்னார்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அவங்கள தொடர்ந்து நேற்று இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் சஜிதா பேகம் அவர்கள் எண்ணிய முடித்தல் வேண்டும் என்ற தலைப்பில் எழுத்தின் வலிமையை பற்றி சிறப்பாக பேசினார்கள். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் மேகநாதன் அவர்கள் தடுப்பூசிகளின் அவசியம் பற்றியும் அத்தனை தடுப்பூசிகளையும் நாம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் பேசியது அருமை. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பேசிய தஞ்சாவூர் செந்தலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராதாரவி அவர்கள் பாரம்பரிய நெல் ரகங்களான ஆத்தூர் கிச்சடி சம்பா முதல் தங்க சம்பா, கருப்பு கவனி மற்றும் வாசனை சம்பா ஆகிய நெல் சாகுபடி பற்றியும் இயற்கை இடுபொருள்கள் மற்றும் இயற்கை பூச்சி விரட்டிகள் பற்றியும் பேசியது பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு இந்த மின்னஞ்சல தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்காவிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல்.

இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில இதமான பாடல்களோட இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்கள் உங்கள் இதயம் தொற்றுக்கும் நம்புறோம். மீண்டும் இசைத்துறல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு வளம் வரும். நேயர்களே, நமது திருச்சி வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி AR Trichy@gmail.com, அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. இணைந்திருங்கள் நேயர்களே. இனி நாம் கேட்கலாம் சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், படை வீரர்களுக்கு வாழ்த்து செய்தி.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இதுவரை சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் படை வீரர்களுக்கான வாழ்த்துச் செய்தி கேட்டீர்கள். டெல்லி அஞ்சலாக நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை ஹரியானா மாநிலம் ஜின் சோனிபட் இடையே நாளை தொடங்கி வைக்கிறார். முற்றிலும் சென்னை பெரம்பூர் ICF தொழிற்சாலையில் வடிவமைக்கப்பட்ட இந்த ரயில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் இருப்பினும் அதிகபட்சமாக இவ்வழித்தடத்தில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும். தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாக்அப் மரண வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சென்னையைச் சார்ந்த மீன்பிடி விசைப்படகுகள் வழக்கமாக மீன்பிடிப்பில் ஈடுபடும் ஆந்திர தமிழக கடற்பகுதிகளில் தொடர்ந்து சுமூகமாக மீன்பிடிப்பில் ஈடுபட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறந்த ஆதிதிராவிட பழங்குடியின எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்தார். இதற்கான விண்ணப்பங்களை நேரிலோ இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 14ஆம் தேதி ஆதிதிராவிடர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அனுமதியின்றி செயல்படும் 21 ரிசார்ட்களுக்கு சீல் வைக்கும் பணி தொடங்கியது. 23 ரிசார்ட்களில் 2 ரிசார்ட் உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் தடையாணை பெற்றுள்ளதால் 21 ரிசார்ட்களுக்கு சீல் வைக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நவராத்திரி விழா வரும் செப்டம்பர் மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் வெளிநாட்டு தமிழர்களை ஈர்க்கும் வகையில் 2 மாதங்களுக்கு முன்னதாகவே பொம்மைகள் கண்காட்சி தொடங்கியுள்ளது. பெருமாள் தாயார் செட், பொய்க்கால் குதிரை செட், மரப்பாச்சி பொம்மைகள், தஞ்சை தலையாட்டி பொம்மைகள், சுடுமண் பொருட்கள் உட்பட 150 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரையிலான பொம்மைகள் விற்பனை செய்யப்படுவதாக இதன் மேலாளர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே தமிழ்நாடு அரசு நிபந்தனையின்றி கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 100க்கணக்கான விவசாயிகள் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெறும். 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

பூங்காற்றில் தேடி வரும் நினைவுகள், மௌனமான இதயத்தை கொள்ளை கொள்ளும் இன்னிசை கீதங்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கானமுமாய் பொன் மாலையில் திருச்சி FM Rainbow 102.1 இல்.

0: கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆணழகன். பாடலை பாடியவர்கள் மனு, ஸ்வர்ணலதா. பாடலுக்கு இசை இளையராஜா.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: காற்றலைகளில் கவிதை தென்றலாய், இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காற்றுக்கும் கைகள் முளைத்து உன்னை தீண்ட தொடரும். உன் நிகக்கண் இடுக்கினுள் என் நித்தமும் தொலையும். உன் புருவ அசைவுகளில் சிறு பூவும் பூ பெய்தும். உன் சைவ கண்களில் அசைவ பார்வை அலைமோதும்.
7: அன்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
8: கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே.
7: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
8: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
7: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
8: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
7: அதான்,
8: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
7: அதேதான் பிரமாதம். கவிதை, கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும்

0: குணா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இளையராஜாவின் இசையமைப்பில் கமலஹாசன், எஸ் ஜானகி குரல்களில்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 5:17 நிமிடம் நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய் இது பொன் மாலை. சந்தங்கள் எல்லாம் உன்னை பாட சண்டைகள் போடுது ஏனும், உன் உதடு வழி வார்த்தைகள் கேளாத காதிலும் தேனாக பாய்ந்திடும்.

காற்றடைகளில் கவிதை தீன்றலாய். இது போன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தொலைதூரத்தில் உன்முகம் ஆகாயத்தின் ஒற்றை நிலவு, உன் விழிப்பட்டாலே அக்ரிமையும் உயர்திணையாகும்.

மரகதமணி இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். பிரதாப் திரைப்படத்திலிருந்து. உன் பாதையும் என் பாதையும் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் அவை ஒரே கையின் ரேகைகள்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் இளையராஜாவின் இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் பாடல் ஒலித்தது உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திற்காக.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காற்றலைகளில் கவிதை தென்றலாய். இது பொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீ நதி, நான் உன்னில் விழுந்த சருகு. நீ எங்கே கொண்டு போகிறாயோ அங்கேதான் நான் போக முடியும்.

ராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக. நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:15 உணவே மருந்து சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள் தரும் தகவல்களோடு. இன்றிரவு 7 நமது திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 ஓடி விளையாடு இளம் கிரிக்கெட் வீராங்கனை எஸ் அபர்ணாவுடன் ஒரு சந்திப்பு. நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று இரவு 7:25 வேளாண் தோழர்களுக்கான உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனில் மதிப்பு கூட்டல் நேர்முகம் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலாதேவி அவர்கள். திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய் இதுபோன் மாலை காதல் கவிதைகளை கப்பல் செய்து கண்ணீரில் விட்டுவிட்டேன் உன் மௌனத்தில் என் காயம் உறங்க இடம் கொடு.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படத்திலிருந்து.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
0: காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இதுபோன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தண்ணீர் தொட்டி மீன்களைப் போலே உனக்குள்ளேயே நீந்திக் கொண்டிருக்கின்றது என் எண்ணங்கள்.

0: திரைப்படத்திலிருந்து பாடலொலித்தது இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே எஸ் தாஸ் கே சித்ரா குரல்களில்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இளைப்பாறும் இனிய மாலை வேளையில் உங்கள் மனம் வருடிக் கொண்டிருப்பது பொன் மாலை.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ள முதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: கேட்ட பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய பொன்மாலை. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். சென்னை பூங்கா, சின்னசேலம் ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை முன்னிட்டு அவைக்கு வரும் உறுப்பினர்கள் ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட நவீன பொருட்களை அணியக்கூடாது என மக்களவை செயலகம் அறிவுறுத்தியுள்ளது. உறுப்பினர்களின் தனிநபர் பாதுகாப்பிற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்நடவடிக்கை என செயலகம் கூறியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் வேளாண் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத், நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் ஏவிசி கல்லூரியில் இதுகுறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணாக்கர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான உறுதிமொழியை ஏற்றனர். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறுதி நாள் கூட்டம் நாளை ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறும் என ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் கூறினார். இதில் விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வேளாண் தொடர்பான கோரிக்கைகள், குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறலாம் என அவர் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மண்டலம் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரியலூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாவட்ட அளவிலான கலை போட்டிகள், குரலிசை, பரதம், ஓவியம், கிராமிய நடனம் உள்ளிட்ட பிரிவுகளில் வரும் 26 நடைபெறவுள்ளது. மாவட்ட அளவில் 5 முதல் 8 வயது, 9 முதல் 12 வயது, 13 முதல் 16 வயது என 3 பிரிவுகளில் நடைபெறும் இப்போட்டிகளில் வெற்றி பெறுவோர் மாநில அளவிலான கலைப்போட்டிக்கு தகுதி பெறுவர். திருச்சி எடமலைப்பட்டிபுதூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் டிஎஸ்பி கேம்ப், அன்பு நகர், ஆர்எம்எஸ் காலனி, கிராப்பட்டி காலனி, ராமச்சந்திரா நகர், பஞ்சப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நாளை மறுநாள் காலை 9:30 முதல் 5 வரை மின் விநியோகம் இராது. தேனி மாவட்டம் குச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வரர் கோவிலில் நாளை மறுநாள் முதல் ஆகஸ்ட் 15 வரை நடைபெறவுள்ள ஆடி திருவிழாவின் முன்னேற்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் உத்தவபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் பக்தர்களின் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை ஏற்பாடுகளையும் உரிய துறைகள் மூலமாக முழுமையாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கார்டிஃபில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 5 விக்கெட் இழப்பின்றி 30 எடுத்திருந்தது. முன்னதாக டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச தீர்மானித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

எண்ணங்களை செயலாக மாற்றும் ஆற்றலே வெற்றியாக மலர்கிறது. உங்கள் இலக்கின் தினசரி செயல் வடிவம்தான் வெற்றியாக மாறுகிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

நாளை மறுநாள் திருவையாறு துணை மின்நிலையம் மேலத்தி திருப்பூந்துருத்தி துணை மின்நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய திருவையாறு, கண்டியூர், ஆவிக்கரை, செங்கமேடு, காட்டூர்கோட்டை, கரூர், கீழ்பூந்துருத்தி, மேலத்திருப்புருந்துருத்தி, திருவாலம்பொழில், நடுக்காவேரி, ஆச்சனூர், வைத்தியநாதன்பேட்டை, பனையூர், கடுவேடி, தில்லைஸ்தானம், பெரும்புள்ளியூர், புனவாசல், விளாங்குடி, வில்லியநல்லூர், செம்மாங்குடி, அணைக்குடி, திருப்பழனம், திங்களூர், ராயம்பேட்டை, காரக்குடி, பொன்னாவரை, கல்யாணபுரம், புது அக்ரஹாரம், நடுக்கடை மற்றும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை மறுநாள் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.

0: காலையில இருந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த நேரம் நமக்கான நேரம், உங்க ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்கான நேரங்க. உடல் ஆரோக்கியம் கவனிக்கணும்னா சாப்பிடுற உணவு முதல் கவனிக்கணுங்க. அதுக்காக தான் இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
1: இளைப்பு நோயாளிகள் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க எல்லாம் எப்படி சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். முதல்ல இளைப்பு நோயாளிகள் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரியே சாப்பிடணும். தண்ணியும் சூடாவே குடிக்கிற அளவுக்கு சூடாவே குடிக்கணும். ஆறுன தண்ணியோ இதெல்லாம் சாப்பிடுறப்ப அவங்களுக்கு இளைப்பு நோய் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மூச்சு விடுறதுக்கு. அவங்க எல்லாமே கொஞ்சம் சூடான தண்ணியே குடிக்கலாம். தண்ணிய குடிக்கிறப்ப ஒரு சிட்டிகை மிளகுத்தூளும் கொஞ்சமா சீரகமும் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியவே அவங்க நாள் முழுக்க குடிக்கலாம். இந்த இளைப்பு அதிகமா இருக்கிறப்ப இந்த மாதிரி குடிச்சிட்டா கொஞ்சம் இதமா இருக்கும், இளைப்போட தீவிர தன்மையும் குறையுங்க. இவங்க தூதுவளை இருக்கு இல்லையா, அதோட இலைய சார் எடுத்து அதோட தேன் கலந்து குடிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆடாதோட இலை இருக்கு இல்லையா, அந்த இலை சாறு ஒரு 10 ml. ஆடாதோட இலை வந்து எல்லா இடத்துலயுமே பொதுவா கிடைக்குங்க. கிடைக்காதவங்க கீரைக்காரங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கொண்டு வருவாங்க. அதுல ஒரு 10 ml எடுத்துக்குங்க. அதை நல்லா சாறு எடுத்துக்கோங்க. 10 ml சாறு எடுத்தீங்கன்னா 10 ml தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சளி எல்லாம் வெளியில வந்துடும், அந்த இழைப்பு வந்து கண்டிப்பா குறைஞ்சு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்காதுங்க. இதை எல்லாருமே பண்ணி பாருங்க. அதே மாதிரி பூண்டு வந்து ரசமாவும் வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சும்மாவே வேக வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 10 பல் பூண்டு கண்டிப்பா எடுத்துக்கிட்டோம். இவங்க வந்து குளிர்ச்சியான காய்கள், அதாவது நீச்சத்து மிகுந்த காய்கறி அதெல்லாம் அவங்க எடுக்க வேண்டாம். இளைப்பு இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் அந்த நோயை, அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். சாப்பாடுன்னு எடுக்கிறப்ப ஈஸியா செரிக்கிற மாதிரி உணவுகளை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கணும். இளைப்பு நோய் இருக்கிறப்ப கடினமான உணவுகள், அதாவது அசைவ உணவுகள், செரிப்பு தன்மை லேட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். மூச்சு விடுற சிரமம் இருக்கிறப்ப கஞ்சி, இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ரசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தூதுவளை ரசம் சாப்பிடலாம், மிளகு ரசம், பூண்டு ரசம். ஆனா ரசத்துல கண்டிப்பா மிளகாய கம்மி பண்ணி கொடுத்துட்டு வந்தா இவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுல இருக்கக்கூடிய சிரமம் வந்து குறையுங்க. இது ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அருகில் உள்ள சித்த மருத்துவங்களுக்கு போனீங்கன்னா அங்க வந்து தூதுவளை நெய், ஆடாதொடை மணப்பாகு, அது மட்டும் இல்லாம சுவாசகுடோரி மாத்திரைன்னு தருவாங்க. இதெல்லாம் அவங்களோட இளைப்பு நோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வாவே இருக்குங்க. ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க அருகில் உள்ள சித்த மருந்தங்களை போய் பார்த்து உங்களுக்கான மருந்தை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
0: இளைப்பு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவுகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நம்ம திருச்சிராப்பள்ளி சமயபுரம் எஸ்ஆர்வி பள்ளியில் நாளையும் நாளை மறுநாள் ஆகிய இரண்டு நாட்களில் மாணவர்களின் திறன் மேம்பாட்டினை வளர்க்கும் படைப்பாக்க பயிலரகங்கள் தலைமைத்துவ பயிற்சிகள் நாளை காலை 10 மணிக்கு சமயபுரம் பள்ளி வளாகத்தில் தொடங்குது. மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015ஆம் ஆண்டு 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உற்பத்தி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகை

0: வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல்கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 20 தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் நாளை முதல் வரும் 20 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை இன்று தமிழக உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீசக்கூடும். மேலும் நாளை கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீச வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர் சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளைக்கூட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷார்ஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்கிறது ஆரவாரம்.
4: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜ ஹரிணி ஜுவல்லர்ஸ்.

0: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா.
2: வெள்ளரையில் வீற்றிருக்கும் வித்தகன்,
0: திருப்பங்கள் தரும் திருவள்ளரே நாயகன்,
2: நினைத்தாலே முக்தி தரும் நித்திய கல்யாண மூர்த்தி,
0: செந்தாமரை கண்ணன் ஆலயத்தின் தட்சிணாயன வாசல் திறக்கும் பெருவிழாவின் நேரலை.
3: அந்த கோவிந்தன் அழகை கண்டு உள்ளம் குளிர விரைந்து செல்வோம்.
0: நாளை காலை 10 மணிக்கு
2: FM ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

0: கண்டா.
1: கொள்ளிடக்கரையில் வீற்றிருக்கும் அன்பில் அரசி,
2: கண் நோய் தீர்க்கும் கருணை மாறி,
1: திருச்சிராப்பள்ளியின் ஏழு அம்மன்களில் மூத்தவளான அன்பில் மாரியம்மன் பெருமைகளும் ஆலய அற்புதங்களும்,
3: அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி வாதங்கி பஞ்சாட்சரி வேதாரி சுந்தரி துரந்தரி ஆதீஸ்வரி கோமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்த்தினி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1
1: நாளை காலை 8
3: எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே.
2: இந்நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்தின் கலை கலாச்சாரம் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தும் உயர்த்தும் வகையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலமா 11 சிறந்த எழுத்தாளர்களோட படைப்புகளை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு தலா ₹1,00,000 நிதியுதவி வழங்க அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படி தகுதியுடையவங்க பெரம்பலூர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் தங்களோட படைப்புகளை இரு நகல்களை மென்பதிப்பு முறையில உரிய படிவத்தில் பூர்த்தி செஞ்சு ஆகஸ்ட் 31 மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு ஆட்சியரக வளாக தரைத்தளத்தில் உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சி ஒன்றிய தலைமையிடங்கள்லையும் மாவட்ட தொழில் மையம் மூலமா செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய மானியத்தோடு கூடிய சுய தொழில் கடனுதவி திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல நாளை முற்பகல் அந்தநல்லூர்லையும் நாளை பிற்பகல் திருவரம்பூர்லையும் இந்த கூட்டம் நடைபெறும்.

0: வெள்ளை பாறைகளால் ஆன மலையில் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் செய்யும் பங்கைய செல்வி சமேத செந்தாமரை கண்ணன் காணும் தட்சிணாயன வாசல் திறப்பு பெருவிழாவின் நேரலை திருவள்ளரையிலிருந்து.
1: கோவிந்த நாமம் ஆனந்தம் சேர்க்கும் கோலாகலம் தான் மலையெங்கும்.
2: நாளை காலை 10 மணிக்கு FM ரெயின்போ 102.1
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடை வீதி திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.
4: அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் நடைபெற இருக்கு. இதில் 10ஆம் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு ITA பொறியியல் கல்வி தகுதி பெற்ற 18 வயதிலிருந்து 40 வயதுடையோர் பங்கேற்கலாம். மாற்றுத்திறனாளிகளும் இதில் பங்கேற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 03-1-2-4-1-3-5-1-0 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததா வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடக்கு கடலோரக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன்

கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் உள்ள ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று வங்கக்கடல் பகுதிகளில், தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறாா்கள்.

0: மாற்ற வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா ஒன்று நாம் முயற்சியை மாற்றணும், இல்லைன்னா முயற்சியை கூட்டணும். அதற்கான முடிவு தானாகவே மாறும். நிறைய பெறுகிறது இன்றைய ஆறு வாரம். இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டில் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட சவால்கள் இருந்தபோதிலும் இந்த ஆண்டு 376 மில்லியன் டன் உணவு தானியங்களும் 377 மில்லியன் டன் தோட்டக்கலை விளைபொருட்களும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறினார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஞ்ஞானிகள் தற்போது விவசாயிகளுடன் இணைந்து பணியாற்ற நேரடியாக வயல்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டார்.

0: சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட அண்ணாநகர் டிபி சத்திரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 967 பயனாளிகளுக்கு மாநில உணவு வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை இன்று வழங்கினார். தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிட நலத்துறையை சமூக நீதித்துறை என மாற்றிருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளை அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் கம்பு நெல் பயிர்களுக்கு இம்மாதம் 31 தேதிக்குள்ளும், மக்காச்சோளம் ராகி துவரை நிலக்கடலை பயிர்களுக்கு அடுத்த மாதம் 17 தேதிக்குள்ளும், வெண்டை கத்திரிக்காய் தக்காளி உள்ளிட்ட பயிர்களுக்கு அடுத்த மாதம் 31 தேதிக்குள்ளும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்ட மருந்தகத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் அறிந்த காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்ட போது 37 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவரம்பூர் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் திருவரம்பூர், மலைக்கோவில், டி நகர், சோழமாதேவி, காவேரி நகர், சூரியூர், வாவுசி நகர், கூத்தைப்பார் ரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாளை மறுநாள் காலை 9:30 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் இராது. உறையூர் அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகம் நாளை நடைபெறும். கார்டிஃபில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 18 2 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8
1: போடி விளையாடு.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது கிரிக்கெட் வீராங்கனை எஸ் அபர்ணா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய ஓடி விளையாட நிகழ்ச்சியில நம்ம கூட இணைகிறாங்க கிரிக்கெட் வீரர் எஸ் அப்பண்ணா அவர்கள். வாங்க அவங்களை சந்திச்சிடலாம். வணக்கம்மா.
4: வணக்கம், என் பேர் அப்பர்ணா.
3: கிரிக்கெட் எத்தனை வருஷமா விளையாண்டுருக்கீங்கம்மா?
4: ஒரு 3 ஆகுது சார்.
3: நீங்க என்ன மாதிரியான பரிசுகள்லாம் வாங்கியிருக்கீங்க இதுல?
4: போன வருஷத்துல வந்து சிஎம் டிராஃபி, திருச்சியில நடந்த சிஎம் டிராஃபி வந்து வின்னர் நாங்க தான். நெக்ஸ்ட் வந்து இன்டர் ஜோன் வந்து விளையாண்டோம், அண்ணா யூனிவர்சிட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணி, அதுல இருந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அதுல செலக்ட் ஆகி சவுத் ஜோன் விளையாண்டோம் சார், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரெப்ரசென்ட் பண்ணோம்.
3: நீங்க டீம்ல என்ன மாதிரியான பிளேயரா இருக்கு?
4: நான் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்.
3: சரி, இப்போ விக்கெட் கீப்பரா நீங்க வந்து விளையாடுறீங்க, பேட்டிங் பண்ணிருக்கீங்க, மேக்ஸிமம் ரன் எவ்வளவு எடுத்திருக்கீங்கம்மா?
4: ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 52 சார்.
3: ஓகே.
4: அரியலூர் ரெப்ரசென்ட் பண்ணும் போது லாஸ்ட் மயிலாடுதுறை கூட விளையாடும் போது 52 ரன்ஸ் எடுத்தேன்.
3: ஓகே, எத்தனை பந்துக்கு 52?
4: 64 சார்.
3: விளையாண்டுருக்கீங்க?
4: ஓடிஐ விளையாண்டுருக்கோம் சார், 20 ஓவர்ஸ்ன்றத விட 25 ஓவர்ஸ், 30 ஓவர்ஸ்

0: இந்த மாதிரி கிளப் கிரிக்கெட் விளையாடும் போது விளையாண்டுருக்கோம் சார்.
1: சரி, இப்போ வந்து இது ஒரு குரூப் கேம்ங்கிறதுனால ஒரு 11 பேருடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி எல்லாரையும் வந்து செலக்ட் பண்ணி அந்த ஒரு டீமுக்குள்ள கொண்டு போகிறாங்க?
0: ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் சார் பண்ணுவாங்க. நம்ம பண்ணணும் விளையாடணும் அப்படின்னா நம்மளோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தணும் சார்.
1: சரி, இப்போது ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்லேருந்து வந்துட்டீங்க, இந்த கிரிக்கெட்டில் வந்து தேர்ட் அம்பியருங்கிற முறை இருக்கும் இல்லையா, அதில் எப்படி வந்து டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க இல்லாட்டி ஹியூமன் தான் வந்து முறை தான் பயன்படுத்த?
0: டெக்னாலஜியும் இருக்கும், தேர்ட் அம்பையர் ஹியூமனும்
1: இருப்பாங்க.
0: பின்னாடி வந்து விக்கெட் கீப்பரா வந்து இருக்கிறப்ப நான் தான் சார் பேசி ஆகணும். இப்ப நான் தான் வந்து எல்லாரையும் பூஸ்ட் அப் பண்ணணும், நீ வந்து நல்லா போட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு. சில வந்து ஸ்லெட்ச் பண்ணுவாங்க சார், பேட்ஸ்மேனை ஸ்லெட்ச் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குறையும், பவுலருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ஹை ஆகும். நீ நல்லா போட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி நல்லா போடு, இந்த லைன்ல போடு, இந்த லென்த்ல போடு, சூப்பரா போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து பேசுவாங்க. ஃபீல்ட் செட்டப் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் வைக்கணும். ஒரு பவுலர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா பவுலருக்கு தகுந்த மாதிரி ஆச்சு, இல்ல அப்படின்னா நான் விக்கெட் கீப்பர் வந்து ஃபீல்ட் செட்டப் பண்ணுவோம், கேப்டன் ஃபீல்ட் செட்டப் பண்ணுவாங்க சார். மோஸ்ட்லி வந்து பின்னாடி இருக்கும் போது விக்கெட் கீப்பர் வந்து பேசிட்டே இருக்கணும். பேசிட்டே இருந்தாதான் எல்லாத்தையும் 10 பேரையும் என்ன தவிர 10 பேரையும் வந்து ரன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அவங்க கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மேட்ச்குள்ளே இருக்கணும் சார். விக்கெட் கீப்பரா இருக்கும் போது பின்னால இருந்து பேசிட்டே இருந்தாதான் எல்லாரும் மேட்ச்குள்ள இருப்பாங்க.
1: சரி, எந்த இதுக்கெல்லாம் வந்து ஃபீல்ட் செட்டப் எல்லாம் வந்து அடிக்கடி மாத்த வேண்டியிருக்கும்?
0: பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்ட் செட்டப் வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பவுலர்ஸ் வந்து நீ இதுல போடு, இதுல போட்டாதான் அவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல்ட் செட்டப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போட சொல்லுவோம்.
1: சரி, இப்போ விக்கெட் கீப்பரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்பின் போட்டா வந்து ஈஸியா இருக்குமா கேட்ச் பண்றதுக்கு, இல்லாட்டி வந்து ஸ்பேக் பந்தா போட்டா வந்து ஈஸியா இருக்கு?
0: ரெண்டுமே ஈஸியா தான் சார் இருக்கும். ஈஸின்றத விட நம்ம ரியாக்ஷன் ஸ்பீட் வந்து அதிகம் இருக்கணும். கிரிக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம், மைண்ட் செட் அப்புறம் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருந்தா அப்படிதான் பண்ண முடியும்.
1: கிரிக்கெட் விளையாடுறது ஓகே, ஆனா வந்து உங்களை வந்து ஸ்டாமினாவை மேம்படுத்துறதுக்காண்டி மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாட விடுவாங்களா?
0: பால் பாஸ் பண்ணி நிறைய கேம் வந்து விளையாடுவோம் சார். ஃபுட்பால் இருக்கும், ஆனா ஃபுட்பால்னா அவங்க விளையாடுற மாதிரி விளையாட மாட்டோம் சார், சும்மா காலில் வந்து தட்டி ரியாக்ஷனுக்காக விளையாடலாம் சார்.
1: உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லுங்களேன்.
0: ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணணும் சார், ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணி WPL ஆடணும், WPL இருந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்னா இந்தியாக்கு விளையாடணும்.
1: அதற்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இங்கே அவைலபிள் இருக்குதா? ஏன்னா இப்போ வந்து IPL மேட்சஸ், உமன் IPL இருக்குது.
0: ஆமாம்,
1: ஸோ அதிலலாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, வாய்ப்பு இருக்குதா?
0: நம்ம பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் சார் எடுப்பாங்க, நம்ம இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை அதிகமாக கொண்டு வரணும்.
1: உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பேசும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசைப்பட்ட அனைத்தும் வந்து கிடைக்க அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளி சார்பாக வாழ்த்துக்கிறோம்.
0: தேங்க்யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஓடி விளையாடு, கிரிக்கெட் வீராங்கனை S. அபர்ணா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேயர்களே, இன்று இரவு 7:25 நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் வேளாண் தோழர்களுக்கான உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனில் மதிப்பு கூட்டல் நேர்முகம் பங்கேற்கிறார். நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலாதேவி அவர்கள். என்றும் பசுமையான 80-90களின் விருப்ப பாடல்களை நேயர் விருப்ப பாடலா இரவு இசை இனிமையில் இன்றிரவு 8 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் பங்கேற்க 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பேனோடு 246-102-1 240-102-1. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் டாக்டர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா

0: சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹில் கொரோட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். உடான் திட்டத்தை 120 இடங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி விமான பயணிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார். நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை விமான நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 100 புதிய விமான நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் நுண் வேளாண்மை, பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் விவசாயம் உள்ளிட்டவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிப் பணியில் ஈடுபடுவர் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படும் இந்த ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படவுள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி வந்துள்ள நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியிருக்கிறது. பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக மேற்குவங்கம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா வட மற்றும் தெற்கு 24 பர்கானா, முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களிலும், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேச மாநிலம் சாரங்பூர், தில்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பங்களாதேஷிலிருந்து ரோஹிங்கியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவதற்கு சில அமைப்புகள் வசதி செய்து கொடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கோயல்

0: மாலிக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கு வங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக ராஜினாமா செய்த அக்கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பின்னர் பிஜேபியில் இணைந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியில் நாளொன்றுக்கு 24 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுவதாக இந்த இயக்கத்தின் மேற்பார்வையாளர் திருமதி சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எஸ்பிஎம் சூப்பர்வைசரா இருக்கிறேன். இங்க விருத்தாச்சல நகராட்சியில 33 வார்டு இருக்கு. 33 வார்டுலயும் ஒரு நாளைக்கு 26 டன் வந்து திடக்கழிவு உற்பத்தி ஆகிறது. ஈரக்கழிவு, ஈரல்லாத கழிவுன்னு 113 அவுட்சோர்சிங் ஒர்க்கர்ஸ் எடுத்துட்டு போய் கண்டிப்பா மயிலூர் MCC ஆராய்ச்சியில வந்து தனித்தனியா பிரிச்சு வெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரியலூர் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏற்றி விடுறோம். 33 வார்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத குப்பைகளை வந்து திடக்கழிவுகள் அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏத்தி விடுறோம். அதுல சேலபிள் வேஸ்ட் எல்லாமே ஒர்க்கரே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்து வராத எல்லாமே தனித்தனியா பிரிச்சு சேல் பண்ணிக்கிறாங்க. மக்கள் குப்பை மக்கள் குப்பைன்னு எல்லாமே தரம் பிரிச்சு வழங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியா 24 டன் திடக்கழிவுகள் மக்களிடம் வந்து பெறப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க.
0: உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் செர்கி கொரெஸ்கியின் பெயரை அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்தார். எரிசக்தி துறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குளிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றம் செர்கி கொரெஸ்கியை பிரதமராக அங்கீகரித்தது. இதனிடையே உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெட்ரோவை அதிபர் திரு ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. வரும் 21 தேதி வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று ஒடிசாவில் தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி, சுதர்ஷன் ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். 9 நாட்கள் நடைபெறவுள்ள ரத யாத்திரை பண்டிகையின் போது லட்சக்கணக்கானோர் வருகை புரிவார்கள். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷாஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும் 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும் 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கத்தாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 4வது மற்றும் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் மீனில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலா தேவி அவர்கள்.
2: கா புனாக்கா,
3: என்ன காமாச்சு இந்த பக்கம்?
2: சும்மா தான், தினமும் பிள்ளைகளுக்கு தீனி ஏதாவது செஞ்சு தரணும். அதான் எதை செய்யறது என்ன செய்யறதுன்னு ஒரே யோசனையா இருக்குக்கா.
3: நல்ல சத்தான உணவு பொருள் செஞ்சு கொடுக்க வேண்டியதுதானே.
2: கடலை, பொட்டுக்கடலை, ராகி மாவு, இதுல எல்லாம் விதவிதமா பொருளை நானும் செஞ்சு குடுக்கறேன். ஆனாலும் பாருக்கா, பிள்ளைங்களுக்கு நல்ல டேஸ்டா வேணுமா? எங்க போறது, நீயே சொல்லுக்கா.
3: காமாச்சி, இப்பெல்லாம் பிள்ளைங்க ஒரே மாதிரியான உணவை விரும்புறதே கிடையாது. விதவிதமா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கடையில விக்கிறது தான் நல்ல டேஸ்டா இருக்குதுன்னு அத வாங்கி சாப்பிடுறாங்க. போ,
2: அப்படிதாக்கா ஆச்சு இன்னைக்கு நிலைமை.
3: அத நாம மாத்தணும் காமாச்சி.
2: எப்படி?
3: நம்ம பகுதியில கிடைக்கிறத வச்சே பல விதவிதமான பொருளை விதவிதமா செய்யலாமே.
2: என்னக்கா, பக்கத்துல மீன் தான் இருக்குது, மீன்ல குழம்பு வைக்க தெரியும், வறுவல் பண்ண தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு வேற என்னக்கா தெரியும்?
3: காமாச்சி காமாச்சி, மீன்ல கட்லட்டு, பாப்கார்ன், பிரியாணின்னு சத்தான உணவு பொருளை நாம வீட்லயே செய்யலாம். கூடவே மீன்ல அதிகமா புரதமும் இருக்கு. இத விட உனக்கு வேற என்ன சத்தான உணவு பொருள் கிடைச்சிரும்னு நினைக்கிற?
2: அப்படியாக்கா, இது தெரியாம போச்சு.
3: இது மட்டும் இல்ல, கடல்ல இருந்து கிடைக்கிற கடல் பாசியிலயும் அதிக அளவு சத்து இருக்குதான். ஏன், இறால்ல கூட தின்பண்டம் நிறைய செய்யலாம்.
2: சரிக்கா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
3: பக்கத்து வீட்டுல இருக்கிற கண்மணி சொன்னான். ஏன்னா கண்மணி மீன்ல என்னென்ன உணவு பொருள் தயாரிக்கலாம், அதை எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிற பயிற்சியை எடுத்துக்கிட்டாலாம்.
2: அப்படியா, நான் கூட இத பத்தி தெரிஞ்சுக்கணும்க்கா.
3: தாராளமா தெரிஞ்சுக்கலாம் காமாச்சி. ஏன்னா நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா சமீபத்துலதான் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலா தேவி அவங்க கிட்ட மீனை பத்தின பல தகவல்களை நல்ல விவரமா கேட்டு இருக்காரு. பிளே பண்றேன், நீயும் கேளு.
2: சரிக்கா.
4: வணக்கம் நேயர்களே. பொதுவாக மீன் அப்படின்னாவே அதை பதப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து தெரிந்த ஒரு பதப்படுத்தப்பட்ட மீன் பொருள் அப்படின்னா அது வந்து கருவாடு தான். ஆனால் கருவாடு தவிர மீனில் வந்து நிறைய மதிப்பு கூட்டலாம், அதில் வந்து நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி அதை பற்றி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் நிறைய தகவல்கள் சொல்வதற்காகத்தான் இன்னைக்கு விமலா தேவி வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சார்.
4: கருவாடு தவிர மீனில் வந்து என்ன மாதிரியான மதிப்பு கூட்டல் செய்யலாம் அப்படின்றத சொல்லுங்களேன்.
5: பொதுவாக மீன் அப்படின்னாலே வந்து குழம்பு வைக்கிறத பற்றி தெரியும், வறுத்து சாப்பிடுவோம். இதுக்கு தாண்டி நம்ம வந்து எதுவுமே வீட்டளவுக்கு நம்ம எதுவும் யோசிக்க மாட்டோம். அதை தாண்டி நம்ம அந்த சிக்கன் தான் முக்கியமாக எல்லாரும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல கூட மீனை கம்பேர் பண்ணுறப்ப சிக்கனுக்கு தான் ரொம்ப அந்த டேஸ்ட்டுக்கு வந்து பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மீன் பாப்கார்ன் அப்படின்னு ஒன்று செய்யலாம். மீன் பாப்கார்ன் அப்படின்னா நீங்கள் மக்காச்சோளத்தில் பாப்கார்ன் செய்கிறது கிடையாது. அதாவது குட்டி குட்டியாக மீனை வந்து துண்டு துண்டு, அதாவது மீனில் இருக்கிற முள்ளெல்லாம் வந்து எடுத்துட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதை வந்து உருண்டை உருண்டை மாதிரி பண்ணி, இப்போ பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பஜ்ஜி மாவில் முக்கி நம்ம வந்து போட்டு கொடுத்தா அதுதான் மீன் பாப்கார்ன். அந்த மாதிரி கொடுக்குறப்ப பிள்ளைங்க வந்து என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்து சாப்பிடுவாங்க.
4: அதே மாதிரி சின்ன சின்னதாக இருக்குமா?
5: சின்ன சின்னையாக உருண்டை உருண்டையாக நம்ம அந்த குலாப் ஜாமுன் சைஸ்லேயோ இல்லை அதுக்கும் சின்னதாகவும் நம்ம வந்து வேறு வேறு ஷேப்பில் கூட குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது மோல்டு வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். மீன் ஷேப்பு, காளான் ஷேப்பு, அந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்ச ஷேப்ஸ்லாம் வந்து செஞ்சு நம்ம அந்த குழந்தைங்க கொடுக்குறப்ப குழந்தைங்க ஆச்சையாக சாப்பிடுவாங்க. இதை தாண்டி மீன் கட்லெட்டு, நார்மலாக கடையில் வந்து வெஜ் கட்லெட்லாம் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி மீன் இதே மாதிரி தான் வேக வச்சு முள்ளெல்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த சதப்பகுதியை எடுத்து மீன் கட்லெட்டில் உருளைக்கிழங்கு மற்ற ஏதாவது காய்கறி சேர்க்கணும்னா அந்த காய்கறியும் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுக்கிறப்போ மீன் வாடு அதிகமாக வராது, ஆனால் டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும். குழந்தைங்களும் வந்து

0: இப்போ சாஸ் தொட்டு சாப்பிட்றது தப்புன்னு சொல்கிறோம், இருந்தாலும் குழந்தைங்க வந்து இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்ற அந்த பழக்கத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் அதை தாண்டி அதிகமான நற்குணங்கள் உள்ள ஒரு சத்தான உணவாக நம்ம வந்து அந்த கட்லெட்டை நம்ம கொடுக்கலாம்.
1: இதில் வந்து அந்த சோளமாவு இதெல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்களே, இப்போ ஏன்னா கட்லெட்னா அதுக்கு வந்து அது வடிவம் பெறுவதற்கோ இல்லை அது உண்பதற்கு ஏற்ற வகையில் மாற்றும் போது அதில் வந்து ஏதாவது ஒரு மாவு
0: சோள மாவு மாதிரி கொடுக்கறது கிடையாது. நம்ம பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு இருக்கே, உருளைக்கிழங்கை வந்து நம்ம சேர்க்கிறப்ப அந்த ஷேப் நமக்கு வந்துடும்.
1: பாப்கார்ன்ல அதே மாதிரியா?
0: பாப்கார்ன்ல வந்து நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி பஜ்ஜி மாவுல கலந்து டிப் பண்ணி இப்படி முக்கி போட வேண்டியதான். இது கட்லெட்ல வந்து நீங்க உருளைக்கிழங்கு சேர்ப்பீங்க, எல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து முட்டையை நல்லா அடிச்சு வச்சு அந்த முட்டையில ஒரு டிப் பண்ணுவீங்க, ஒரு முக்கு முக்கி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஸ்க் இருக்கு இல்லையா, ரஸ்க் தூளை அரைச்சு வச்சு அது மேல ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து வறுத்து எடுக்கிறப்போ அதோட கலரும் மாறும், உடையவும் உடையாது, வெளியில இருக்க கோட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்பினஸ், அந்த மொறுமொறுப்பு தன்மையும் கொடுக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை, மவுத் ஃபீல் இதெல்லாம் வர்றப்போ ஆசையா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பீஸா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதுலயுமே மேல சும்மா இந்த சிக்கன் வச்சுலாம் தராங்க இல்லையா பீஸால, ஸோ டாப்பிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்தக்கு பதிலா மீனை வந்து மேல டாப்பிங்கா கொடுக்குறோம், இறால டாப்பிங்கா கொடுக்குறோம். அதே இது அந்த பேஸை வந்து மைதால பண்ணாம கோதுமையில பண்றோம். அப்ப டோட்டலாவே வந்து அது ஒரு நல்ல ஒரு உணவா மாறிடுது,
1: ஒரு சத்துள்ள உணவு
0: உணவா மாறிடுது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எதையோ கொடுக்குறோம், அந்த பசிக்குதுன்னு கேட்கிறப்போ ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கிறப்போ ஒரு சத்துலாத உணவா கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இல்லாம தாராளமா சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்கலாம். ஒன்னு ரெண்டு பீஸ் அதிகமா சாப்பிட்டாலும் நம்ம வருத்தப்பட தேவையில்லை, சந்தோஷம்தான் படுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்தர சத்தான உணவா வந்து நம்ம கொடுக்கலாம்.
1: பொதுவாக இந்த பீஸாலாம் ஒரு துரித உணவு, அது வந்து உடல் நலத்துக்கு அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி அதை நல்ல நமக்கு ஏற்ற உணவாக மாற்றுவதற்கான வழி.
0: அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைங்க நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த நூடுல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் செய்கிற நூடுல்ஸை பண்ணி மீனோ ராலோ இல்லை நண்டையோ சதப்பகுதி மட்டும் எடுத்து கடைசியில் அந்த முட்டையை போட்டு பிரட்டுற மாதிரி இது போட்டு பிரட்டலாம். பிரட்டி கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. இது மீன் இறால் நண்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ கடலில் கடற்பாசின்னு கிடைக்கும். ஸோ அந்த கடற்பாசியை கூட நம்ம சேர்த்து கொடுக்கலாம். அந்த கடற்பாசிக்கு அப்படி என்ன நல்ல குணம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகம், நார் சத்து அதிகம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து கண்டதையும் சாப்பிட்டுட்டு மோஷன் சரியாக போகாது, அந்த பிரச்சனையிலிருந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணவை எப்பயுமே அதான் சொல்லுவாங்க, கீரை வகைகள் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்தில் நான்வெஜில் எல்லாமே அதாவது மீனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் புரதம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபைபர் வந்து குறைவாக இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கடற்பாசியை நம்ம உணவில் சேர்க்குறப்போ தேவையான ஃபைபரும் நார்ச்சத்தும் கிடைக்கும். அப்போ வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் அதாவது சரியாக மோஷன் போகாமல் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும்.
1: கடற்பாசி பத்தி சொன்னீங்க, இது எப்படிங்க விற்பனையில கிடைக்குதா, என்ன மாதிரி ரூபத்துல கிடைக்குது அதை பத்தி சொல்லுங்களா?
0: இப்ப கடற்பாசி வந்து ராமநாதபுரம் ஏரியால எல்லாம் வந்து கல்ச்சர் பண்றாங்க, உற்பத்தி பண்றாங்க, பண்ணி ட்ரை பண்ணி சேல் பண்றாங்க. இப்ப எல்லாமே ரிசர்ச் ஆராய்ச்சி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு. கடற்பாசியில இருந்து எடுக்கிற அந்த அகார் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பாத்தீங்கன்னா ஜெல்லி எல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த ஜெல்லிக்கு பேஸா பண்றதே வந்து இந்த கடற்பாசியில இருந்து எடுக்கிற ஒரு பொருள், ஒரு கெமிக்கல்னு சொல்லலாமே, ஒரு மூலப்பொருள் சொல்லலாம். ஸோ அதை எடுத்து தான் அந்த ப்ராடக்டை வந்து செய்கிறாங்க சரிங்களா. அது விற்பனையில் இருக்கு, எக்ஸாக்டாக கடற்பாசியே விற்பனையிலேயே இன்னும் வந்து அந்த அளவுக்கு வரல, ஆனால் கடற்பாசி சேர்த்த உணவுப் பொருட்கள்னு நிறைய விற்பனையில் இருக்கு.
1: சரிங்க, பீஸா பற்றி சொன்னீங்க, பாப்கார்ன் பற்றி சொன்னீங்க, வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லுங்களேன்.
0: வேற பார்த்தீங்கன்னா மீன் பிரியாணி, இறால் பிரியாணி இதெல்லாம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸ் குடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஜூஸில் கடற்பாசை சேர்த்து குடிக்கிற ஜூஸஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கைட்டோசன் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது, ராலோட தலைப்பகுதியிலிருந்து எடுக்கிற இந்த வேஸ்ட் போடுறாங்க இல்லையா, அந்த வேஸ்ட்லேருந்து எடுக்கிற ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளுக்கு நிறைய நற்குணங்கள் இருக்குது. எந்த மாதிரினா நம்ம உடல் எடை குறைகிறதுக்கான ஒரு வேதிப்பொருள்லாம் அதில் இருக்குது. ஸோ அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளோட ப்ராடக்டில் நம்ம சேர்த்து செய்கிறப்போ இந்த மாதிரி உடல் பருமனாக இருக்கிறவங்க எல்லாருமே அதை சாப்பிட்றப்போ உடல் பருமன் வந்து குறையுது.
1: என்ன பேர் சொன்னீங்க?
0: கைட்டோசன். அது வந்து ராலோட ஷெல்லிலிருந்து கைட்டோசன் சொல்லி அது ஒரு வேதிப்பொருள். இப்போ வந்து நிறைய ரிசர்ச்சஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த கைட்டோசன்ன்ற வேதிப்பொருளை வந்து அது வந்து தண்ணியில் கரையாது, தண்ணியில் கரைக்கக்கூடியதாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து அந்த மாதிரி ரிசர்ச்சஸ்லாம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இந்த குழந்தைங்க கலந்து குடிக்கிறதுக்கு இந்த சத்து மாவு எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, சத்து மாவில் சேர்க்கறது, அதுக்கப்புறம் சூப்பு வகைகளில் சேர்க்கறது, ட்ரிங்க்

0: வகைகளில் சேர்க்கறது, மற்ற மாதிரியான கிரேப் ட்ரிங்க்கு அந்த மாதிரி கான்சன்ட்ரேட்ஸ்லாம் விற்கும், அந்த மாதிரியானதுலலாம் சேர்த்து குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அதிகமான உடல் எடையோடு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கான ரிசர்ச்சஸ்லாம் பேசிக் ரிசர்ச்சஸ் போயிடுச்சு. ஸோ டெக்னாலஜி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேஜில் இருக்குது.
1: இது ரெண்டும் கொஞ்சம் புதிய செய்திகளாக இருக்குது, இந்த கடல் பாசி சீவீடு அப்படின்னு. அது சில பேர் வந்து கடலில் இல்லாமல் கொஞ்சம் வீட்லேயே கூட சில பேர் செய்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாயவரம் பக்கத்தில் கூட ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான ஒரு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். அது மாதிரி செய்கிறாங்களா எப்படிங்க?
0: கடற்பாசின்றதே கடலோரமாக இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான கண்டிஷன் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சு செயல்படுத்தும் போது ரொம்ப கஷ்டம். அதுவே இன்னும் ஃபுல்லாக ரிசர்ச்சஸில் தான் இருக்குது. மேக்ஸிமம் கடலோரம் கடலோர பகுதிகளில் தான் வந்து பண்ண முடியும். அதுக்கான கிராஃப்ட் கல்ச்சர் சிஸ்டம் எல்லாம் போட்டு அதுக்கு வந்து
1: ஆர்டிஃபிஷியலாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள் பண்ணுறது

0: கல்ச்சர் சிஸ்டம் எல்லாம் போட்டு அதுக்கு வந்து
1: ஆர்டிஃபிஷியலாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள்
0: பண்ணுறது வாய்ப்பில்லை சார்.
1: ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு புழக்கத்தில் இருக்குதா அப்படின்றது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு.
0: அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து தான் ஆல் ஓவர் எல்லா இடத்துக்குமே சப்ளை ஆகுது. இப்போ எங்களுக்குமே நாங்கள் அங்கேருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்த ஜூஸில் பயன்படுத்துறது வந்து அந்த கைட்டோசன் தான் சொல்கிறீங்க.
0: ஆமாம்,
1: மீனை வந்து அது மாதிரி எதுவும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அது மாதிரிலாம் எதுவும் பழக்கத்தில் இல்லை இல்லையா?
0: மீனில் வந்து ஜூஸ் போடுறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது சார். இப்போ மீன் பவுடராக பண்ணி தான் நம்ம ஜூஸில் ஆட் பண்ணணும். என்ன ஆகுதுன்னா அந்த பவுடராக பண்ணுறப்போ கருவாடோட ஸ்மெல் வந்துடும். ஸோ மக்கள் வாங்கி குடிக்கிறப்போ அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறப்போ கப்புன்னு கருவாடோட ஸ்மெல் அடிச்சிடும். அதனால் யாரும் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அது மாதிரி ஜூஸ் ஐட்டம்னு போனாலே நம்ம வந்து இந்த சீவீடு கைட்டோசனு அந்த மாதிரி போகிறோம். கைட்டோசனை விட சீவீடு தான், கடற்பாசி தான், கடற்பாசி சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் வந்து ஜூஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் குர்குரேலாம் விற்கிறாங்க இல்லையா. ஸோ குர்குரேயில் வந்து நம்ம என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ன், அதாவது சோளம், சோள மாவு தான் வந்து 70%. மீதி இருக்கிற 30%ல வந்து கடற்பாசியோட பவுடரை நம்ம போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளேவருக்கு தேவைப்படுற தக்காளி ஃப்ளேவராக இருக்கட்டும், சால்ட் ஃப்ளேவராக இருக்கட்டும், இல்லை ஸ்பைசி ஃப்ளேவராக இருக்கட்டும், காரத்துக்கான ஃப்ளேவராக இருக்கட்டும் மட்டும் போட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். செங்கை ஃபுட்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனி இப்போது வந்து அந்த ப்ராடக்டை எடுத்திருக்காங்க, பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சீக்கிரமாக அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார்.
1: இந்த பஜ்ஜி அதை பற்றியே நீங்கள் ஓரளவு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு உணவு, அதாவது நேரடியாக மீனை வந்து அப்படியே நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். நான் வந்து நிகழ்ச்சியை துவங்கும் போது பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டல் அப்படின்னா அந்த மீனை வந்து வேற ரூபத்தில், அதாவது மீனை உடனடியாக பயன்படுத்தாமல் கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதை வந்து பதப்படுத்தி பயன்படுத்துகிற ஒரு தொழில்நுட்பமாக நினச்சி கருவாடு தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். பதப்படுத்தி செய்யக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்னென்ன ஆராய்ச்சிகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்களேன்.
0: மீனை பதப்படுத்தி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டீப் ஃப்ரீசிங் பண்ணுறாங்க சார். டீப் ஃப்ரீசிங்னா -18°C வந்து வருஷக்கணக்கில் வைப்பாங்க, வச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் தாப் பண்ணி அதாவது உருக்கி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, கோல்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பதப்படுத்துதலை வந்து இப்போ இருக்கு. இப்போ நம்ம இங்கே இருக்க நாகப்பட்டினம் பக்கத்தில் கடல் இருக்குது, அந்த கடலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த பதப்படுத்தினு சொன்னாலே அதை வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க. மீனே கிடைக்காத இடத்துக்கு வேணால் அது போகிறப்போ அதை வந்து அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அவங்களுக்கு கண்ணில் தெரியும். இங்கே பதப்படுத்தினு சொன்னாலே அதை வாங்க மாட்டாங்க. கருவாடு வேற, கருவாடு வேற வேற மாதிரி பதப்படுத்துறது, அதோட டேஸ்டே மாறிடும். ஆனால் இது அப்படின்றது ஒரு பழைய மீனுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க போயிடுறாங்க. இதே இது பதப்படுத்துறது, இப்போ இந்த கட்லெட்டே சொன்னேன் இல்லையா, அதை வந்து அந்த கோட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த கோட் பண்ணி லைட்டாக ஒரு ஃப்ரை, அதாவது ஒரு 5 seconds மட்டும் எண்ணெயில் போட்டு அதுக்குன்னு டெம்பரேச்சர் இருக்கு, அந்த டெம்பரேச்சர் எண்ணெயில் போட்டு அந்த 5 seconds எடுத்து பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க -18°C. அது வந்து எந்தெந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு போகும் அப்படின்னா மீனே கிடைக்காது அந்த மாதிரியான கண்ட்ரீஸ், இல்லைன்னா டக்குன்னு அவங்களுக்கு குக் பண்ண டைமே இருக்காது, எடுத்தும் குக் பண்ணணும் அப்படின்னு தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு போனோடனே டக்குன்னு அவங்க எண்ணெயை சூடு பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பதப்படுத்தல் பண்ணலாம். இன்னொரு டெக்னாலஜி ரிட்டார்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க சார். அந்த ரிட்டார்ட் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹை ப்ரெஷரில் அப்புறம் ஹை டெம்பரேச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில், அதாவது 121°C 15-18 PSI ஒரு 10 minutes வந்து பதப்படுத்துவாங்க. பதப்படுத்துகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வைக்கிறப்ப இப்போ பிரியாணி வைக்கிறோம், பிரியாணி இறால் பிரியாணி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே அந்த பேக்கெட்டை நம்ம வெளியே எடுக்கிறோம், ஒரு வருஷத்துக்கு அதை வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப ஜஸ்ட் அதை ஒரு தண்ணியில், சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு டக்குன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி கட் ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். அதில் குழம்பு செய்கிறாங்க, சூப் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் காலேஜில் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம், சூப்பு பிரியாணி குழம்பு இறால் துக்கு இதெல்லாம் பண்ணலாம். அதை தாண்டி தான் நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான பதப்படுத்தினதில் தான் ஊறுகா, மீன் ஊறுகா, இறால் ஊறுகா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எப்பயுமே இறால் ஊறுகாக்கு வந்து எப்பயுமே டிமாண்ட் ஜாஸ்தி அந்த டேஸ்ட்டுக்கு.
1: அதான் ஊறுகாயை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். அதை பதப்படுத்துவது எப்படிங்க, மற்ற ஊறுகாய் நம்ம செய்கிறோம் வீட்டில் அது மாதிரி தானா, இல்லை இதில் என்ன மாதிரியான ஒரு நுட்பம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? மீன் ஊறுகாய் வீட்லேயே செய்யணும் அப்படின்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள்.
0: ட்ரைனிங் வந்து நடக்கும் சார். அந்த ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் டெக்னாலஜி எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து மேக்ஸிமம் ரோல் ப்ளே பண்ண போகிறது இஞ்சி பூண்டு சார். இஞ்சி வந்து இப்போ 100 கிராம் போடுறோம் அப்படின்னா ஒரு 75-80 கிராம் வரைக்கும் பூண்டு போடலாம். அதை தாண்டி மற்றதெல்லாம் நம்ம வறுத்து போடுறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வறுத்து போடுவோம். மசாலாலாம் கறி மசாலா ஆட் பண்ணுவோம், மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு

0: இதெல்லாம் அரைச்சு போடுவோம். அரைக்கிறப்ப வந்து தண்ணியை ஊற்றாம அரைக்கணும். அரைச்சிட்டு ஃபுல்லாக மை மாதிரி, அதாவது ரொம்ப சாஃப்டாலாம் அரைக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி கொர கொரன்னு அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எண்ணெய் சூடு பண்ணி ஒவ்வொன்றா போட்டு வதக்கணும். பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் தான் எல்லா மசாலாவும் போடணும். அப்புறம் அது பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ராலை சேர்க்கணும். ராலை சேர்க்குறப்ப இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ராலை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருவோம். சுத்தம் பண்ணி மஞ்சளும் உப்பு மட்டும் போட்டு பிரட்டி வச்சுருவோம். பிரட்டி வச்சுட்டு மொதல் வறுத்து எடுத்துருவோம். வறுத்து எடுத்துட்டு தான் இந்த கடைசியில் இந்த எல்லாத்தையும் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இந்த ராலை போடுவோம்.
1: இப்போ இந்த ஊறுகாய் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் மற்ற ஊறுகாய் தயாரிக்கிற அதே விதம் தான். ராலை மட்டும்
0: வறுத்து போடணும்.
1: வறுத்து போடணும்,
0: முன்னாடி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வறுத்து போடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு செயல்பட வேண்டாம்.
1: எவ்வளவு நாள் இருக்குங்க?
0: இருக்கும் சார், 8 மந்த்ஸ்ல இருந்து 1 இயர்.
1: மீன்லயும் அதே மாதிரி பண்ணலாம்.
0: மீனும் இதே ப்ரொசீஜர் தான்.
2: என்னக்கா மீனை கருவாடாக்கலாம், எனக்கு அதான் தெரியும். மீன்ல கட்லட்டு, பாப்கார்னு, பிரியாணி, இறால் ஊறுகாய், இப்படி விதவிதமா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க போல.
3: ஆமா காமச்சி, பின்னென்ன நாமளும் செய்ய ட்ரை பண்ணுவோமே.
2: சரிக்கா, மீன்ல பல வகை இருக்குது. எந்த மீன்ல கட்லட் செய்யணும்? ஏன்னா மீன்ல முள் அதிகமா இருக்கும் இல்லக்கா, அதான் எனக்கு ஒரு சந்தேகம்.
3: உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யதான் அதையும் நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா கேட்டிருக்காரு. நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலாதேவி அவங்க கிட்ட. இது மட்டும் இல்ல காமாட்சி, மீன்ல சூப்பு எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காரு. தொடர்ந்து கேளு, இப்பதான் உனக்கு என்னெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யலாங்கிற ஐடியா வரும்.
2: ஓகேக்கா.
1: நிறைய மதிப்பு கூட்டிய விஷயங்கள் சொன்னீங்க, ஆனால் இப்போ ஒரு பாப்கார்ன் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மீன் ரகம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆராய்ச்சிகள் ஏதோ இருக்கா? ஏன்னா மீனில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் மாங்காய் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாய் போடுறதுக்குன்னு ஒரு மாங்காய் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மீன்லேயும் இது மாதிரி ஒரு ஊறுகாய் போடுறதுக்கு இந்த மீன் நல்லா இருக்கும், ஒரு பாப்கார்ன் செய்யறதுக்கு இது நல்லா இருக்கும், கட்லெட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நல்லா இருக்கும், அது மாதிரி எதுவும் இருக்கா?
0: முக்கியமாக குழந்தைங்களை தான் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் இதெல்லாம் செய்வோம். அப்படி இருக்கிறப்ப முள் கம்மியா இருக்கிற மீன் எந்த மீனும் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா
1: எடுத்துட்டு தான் போடணும் இல்லையா?
0: ஆமா, பெரிய முள்ள நடுவுல இருக்கிற மீன் முள்ள எடுத்துருவோம். உள்ள இருக்கிற, அதாவது மீன் கொஞ்சம் பெருசாகிறப்போ, பெரிய மீனை வாங்குறப்போ உள்ள இருக்கிற சின்ன சின்ன முள்ளு வந்து நமக்கு வந்து செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். இதே ரொம்ப சின்ன மீனை வாங்கினோம்னா நிறைய குட்டி குட்டி முள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சூர மீன் சொல்லுவாங்க, மேக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீன் பாத்தீங்கன்னா சதைப்பகுதி நிறையவே இருக்கும். ஸோ அந்த சதைப்பகுதியை நம்ம எடுத்து ஊறுகாய்க்கும் யூஸ் பண்ணலாம். கட்லட் மாதிரி மீன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிசார்ட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, பண்ணா மீன். ஸோ அந்த மீனை வந்து யூஸ் பண்ணுறப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மோதான்னு ஒரு மீன் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரியே டேஸ்ட் கொடுக்கும். அந்த மீனெல்லாம் வந்து சிக்கன் என்ன எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மீனை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஆமாம், மோதா அப்படின்னு சொல்லிட்டு.
1: இன்னொரு விஷயம், பிரியாணி அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணவு தொழிலில் பிரியாணின்றதுக்கு வந்து பெரிய ஒரு இது இருக்குது, அதுக்கான வரவேற்பு பயங்கரமாக இருக்குது அப்படின்றாங்க. எங்கேயோ படித்தேன், சென்னையில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே 2000 கோடிக்கோ என்னமோ பிரியாணி விற்கிதுன்னு கூட ஏதோ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் படித்த ஞாபகம். ஆனால் அந்த பிரியாணியில் மீன் பிரியாணின்றது வந்து ரொம்ப புகழ்பெற்ற மாதிரி தெரியலையே, இல்லை அது அப்படி இருக்கா எனக்கு தெரியாத இருக்கு.
0: சார், இப்போ சிக்கனுனா என்ன ப்ளஸ் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். அப்போ அந்த பிரியாணியே வந்து நமக்கு வந்து வெறும் சிக்கன் இல்லாமல் சாப்பிட்டாலும் அந்த ஃப்ளேவர் நமக்கு ஃபீல் ஆகும், ப்ரெசன்ட் ஆகும். அதே இது வந்து ஃபிஷ்ஷுன்றப்போ நீங்கள் அந்த ஃப்ளேவர் இறக்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த மீன் வந்து குழஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் அந்த பேச்சப் ஆகல. அதே இது ரால்ல வந்து பேச்சப் ஆகும். ரால் பிரியாணி வந்து அந்த எசன்ஸ் எவ்வளோ தான் இறங்கினாலும் அந்த இது குழஞ்சு போகாது. ஸோ அது வந்து பேச்சப் ஆகும். ஸோ அதுதான் அதில் இருக்க ப்ளஸ்.
1: அதுதான், அதனால ஒரு மீன் பிரியாணின்றது ரொம்ப மீன் பிரியர்களுக்கு வேணால் ஒத்து வரும், மற்றவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ன்ற. இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னும்போது மீனில் வந்து ஏற்றுமதி வாய்ப்புகள் என்னென்ன மாதிரி இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம மீனவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம், அதை பற்றி சொல்லலாம்.
0: இப்போ ஏற்றுமதியில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்றுமதி வந்து ரொம்ப கம்மி தான் சார். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேல்யூ ஆடட்னாலே அவங்க வந்து ஒரே ஒரு இதில் கன்ஸ்டன்ட்டாக நின்றுறாங்க, கருவாடு மட்டும் அவ்வளோதான். ஸோ மற்ற வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஏற்றுமதி பண்ண முடியாமல் தான் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து கன்ஸ்டன்ட்டாக நின்றது. என்ன அப்படின்னா, இப்போ கட்லட்டே நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நாள்.

0: அந்த ஸ்டோர் பண்ணி வச்சு இது பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க.
1: இப்போ நீங்கள் ரிட்டார்ட் பேக்ஸ் பற்றி சொன்னீங்க, பன்னெடுக்கு.
0: ஆமாம், பன்னெடுக்கு பை.
1: அதெல்லாம் வேணால் கொஞ்சம் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: ஏற்றுமதிக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா நிறைய ரிக்வெஸ்ட் இப்போ வருது சார், ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு. இப்போ பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா, அதாவது இப்போ இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பைலட் ஸ்கேல் தான், ஒரு 6 kg தான் ஒரு நேரத்துக்கு நம்மளால் ரன் பண்ண முடியும். அதே இது வந்து 50 kg அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறப்போ அந்த மாதிரியான ரிட்டார்ட் பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ் வந்து வரவேற்பை பெறும். எங்கன்னா நம்ம ஃபிஷ் ப்ராடக்ட்ஸே கிடைக்காத இடத்துல வந்து வரவேற்பை பெறும். அதுவும் இல்லாமல் இப்போது ஃபாரினில் இருப்போம், இந்தியாவில் இருக்க மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கும், அப்படி அவங்களுக்கு வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்கக்கிட்ட நிறைய ரிட்டார்ட்டுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது
1: சார். இந்த மாதிரி இங்கே மீன் குழம்பு அது மாதிரி தயாரிக்கிறவங்க, ஒரு பாரம்பரிய முறையில் தயாரிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ரிட்டார்ட் முறையில் செஞ்சு அந்த பேர் பிராண்டிங் பிராண்டோட கொண்டு போய் அங்கே விற்பதற்கான வாய்ப்புகள்
0: இருக்கு.
1: அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆனால்
0: என்னன்னா ட்ரைனிங்கோட பண்ணணும் சார், ப்ராப்பர் ட்ரைனிங்கோட. ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு, ரிட்டார்ட் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ் இருந்தாலும் அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ சேலஞ்சஸ்ன்னு சொல்ல போனோம்னா, இப்போ ரிட்டார்ட் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், அந்த ப்ராடக்ட்டை சும்மா அந்த கவர்ல போட்டு அந்த மெஷினில் வச்சு எடுத்தா அது அப்படியே இருக்கும் அப்படி கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கு. அந்த டைமிங்ல அந்த ப்ராடக்ட் வெளியெடுக்கிறப்ப அதோட உண்மைத்தன்மை மாறி இருக்கக்கூடாது, குவாலிட்டி மாறி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதில் ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது மீன்ஸ் நெகட்டிவ்னா என்ன சொல்றது, ஒரு பக்குவமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொட்டிலினல் டாக்ஸின்னு ஒரு டாக்ஸின் இருக்கு சார், அதாவது கிளாஸ்ட்ரிடியம் பொட்டிலினம்னு சொல்லி ஒரு நுண்ணுயிரி இருக்கு. அந்த நுண்ணுயிரி வந்து அனரோபிக் ஏரியாவில் தான் வளரும், அதாவது காற்று கம்மியாக இருக்கிற ஏரியாவில் தான் வளரும். அப்போ அந்த கவருக்குள்ளே போட்டு நம்ம அடைச்சிடும், அப்போ உள்ள வந்து காற்று ஆக்சிஜன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதில் வந்து ஜாலியாக வளரக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அது. அந்த ஆர்கானிசமை நம்ம கொள்றதுக்கு தான் அந்த 3 temperature வந்து அதை நம்ம இயக்குவோம். அந்த டெக்னாலஜி பொறுத்து அந்த மெஷினை நம்ம இயக்குவோம். அப்படி இயக்குறப்போ அதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவை. அந்த சென்டரில் அந்த ப்ராடக்ட்டை இப்போ ஃபில் பண்ணி வைக்கிறோம்னா, அந்த சென்டர் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் போய் ரீச் ஆனால் தான் எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்டெர்லைசேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் நம்ம கொடுக்கணும். அந்த டைமிங் கொடுக்காம நம்ம ப்ராடக்ட் வந்து உள்ளே வச்ச மாதிரியே வெளியே வரணும் அப்படின்றதுனால நம்ம டைமிங்கை குறைச்சோம் அப்படின்னா இந்த ஆர்கானிசம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்போ அதை சாப்பிட்டா 1 nanogram இருந்தாலுமே உயிருக்கு ஆபத்தாயிடும்.
1: அது என்ன பேர் சொன்னீங்க?
0: கிளாஸ்ட்ரிடியம் பொட்டிலினம்ன்றது அந்த ஆர்கானிசத்தோட பேர். அது ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸினோட பேர் தான் பொட்டிலினல் டாக்ஸின். ஸோ அதனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டைசேஷன் தேவை. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா தே கேன்.
1: இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பதப்படுத்தப்பட்ட உடனே அது நம்ம உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி நீங்கள் பண்ணிட்டு
0: இருக்கீங்க.
1: இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுடைய நம்ம தலை ஞாயிறு மீன்வள கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த பதப்படுத்தக்கூடிய இந்த துறை, அந்த துறையில் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
0: ரிட்டார் டெக்னாலஜி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரிட்டார் டெக்னாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் திங். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் இங்கே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரலோட தலைப்பகுதியிலேருந்து எடுக்கிற கைட்டோசன், கைட்டோசனில் இருக்கிற அந்த கைட்டோசனை வாட்டர் சாலபிளாக மாற்றி தண்ணியில் கரையக்கூடியதாக மாற்றி அதை வந்து நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இன்கார்ப்ரேட் பண்ணி அதுக்கான ரிசர்ச்சஸ்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெடி டு ஈட் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராசஸிங் பண்ணால் போதும், அதை பண்ண ரெடி டு குக் இல்லை ரெடி டு ஈட் அந்த மாதிரி 2-3 வெரைட்டிஸில் சீவீட் இன்கார்ப்ரேட்டட், அதாவது கடற்பாசி புகுத்தப்பட்ட உணவு பொருட்கள், குழந்தைகளுக்காகவே 2-3 பொருட்கள்லாம் வந்து
1: எங்களுக்கு வெளியில் கிடைக்கிறது இல்லை. நான் நீங்கள் கடற்பாசின்னு சொன்னோன்னே அதான் எங்கே கிடைக்குங்க அப்படின்னு தான் கேட்டேன். இப்போ அதையும் நீங்கள் சேர்த்து ஒரு பொருள் ஒன்று செய்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சிகள்
0: பண்ணிட்டுருக்கோம் சார்.
1: சரிங்க, முக்கியமாக ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, அதாவது பயிற்சி, சரியான முறையில் ஒரு பயிற்சி இருந்து இதை செய்தால் நல்லது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம தலை ஞாயிறு மீன்வள கல்லூரியில் என்ன மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க?
0: அதான் சார், 1 நாள் பயிற்சி இருக்குது, 3 நாள் பயிற்சி இருக்குது, 1 வார பயிற்சி இருக்குது. 1 நாள் பயிற்சியில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ரிட்டார்ட்டை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அதுக்குள்ளே வைக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க, அதுக்கு 1 நாள் போதும். இதே இது வந்து இல்லை, எங்கள் ரிட்டார்ட்டும் தெரிஞ்சுக்கணும், பேக்கிங் இந்த கேக் எப்படி பண்ணுறது, பிரெட் எப்படி பண்ணுறது, பிஸ்கெட்ஸ் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த சீவீட்ஸ் போட்டு செய்கிற ப்ராடக்ட். அதில் மீன்லேயும் பண்ணுவோம், கிராப்லேயும் பண்ணுவோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி கருவாடு வாடு அடிக்கும் நம்ம அந்த பேக்கிங் பண்ணுறப்போ. அதனால் நாங்கள் வந்து அந்த சீவீடோட கடற்பாசியோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் பேக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி குர்குரே அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கட்லெட்டு, பஜ்ஜி, பிரியாணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அது தனியாக சொல்லிக் கொடுப்போம். ஊருகாய் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதை மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறப்போ நமக்கு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும்

0: டைம் தேவைப்படுது. மினிமம் வந்து ஒரு ட்ரைனிங்க்கு 25 பேர், மேக்ஸிமம் 25 பேர், மினிமம் 5 பேர் இருந்தால் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் சார்.
1: இப்போ யாராவது உங்களை அது மாதிரி தொடர்பு கொள்கிறாங்களா, எங்கே இருந்தெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க? இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு இப்போ மகளிர் சுய உதவிக்குழு நிறைய இடங்களில் இருக்கிறாங்க, அவங்க வந்து இது மாதிரி பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களா. கட்டணம் எதுவும் உண்டா? அது ரொம்ப முக்கியம்.
0: ஆமாம், ஒரு நாளுக்கு வந்து 300 ரூபாய் சார் கட்டணும், 3 நாளைக்கு வந்து 500 ரூபாய், ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் சார், இதுதான் கட்டணும். இது போக நாங்கள் அவங்களுக்கு வந்து கையேடெல்லாம் கொடுப்போம். ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்கள் கிளாஸில் கவனிச்சதெல்லாம் கையேடாகவே அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது உண்டு.
1: வீட்டில் போய் செஞ்சு
0: பார்த்துக்கிறதுக்கு இல்லை தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம்.
1: அது மாதிரி இங்கே கற்றுக்கிட்டு இப்போ எத்தனை ஆண்டுகளாக இந்த மீன் பதப்படுத்தும் துறை இங்கே செயல்படுத்துங்க, அது மாதிரி இங்கே யாராவது கற்றுக்கிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒன்று சொல்ல முடியுமா?
0: இப்போ செங்கை ஃபுட்ஸ் அவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் குர்குரே பண்ணுற எக்யூப்மெண்ட் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அதை பேக் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. பிக்கலுக்குமே பேக் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு இல்லை, கண்டினியூஸ் பேக்கிங் மிஷின் இல்லை. ஸோ அதெல்லாம் அவங்க ப்ரொக்யூர் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டில் வச்சு மியூச்சுவல் பெனிஃபிட் மாதிரி அவங்க வந்து தொழில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க.
1: ஊர்கா பண்ணுவாங்க,
0: அவங்களும்
1: பொதுவாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி மீன் அது தொடர்பான ஒரு மதிப்பு கூட்டல் அப்படின்னா ஏதோ மீனவர்கள் அவங்க தொடர்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை கூட இருக்குது. ஆனால் நான் அண்மையில் நாகப்பட்டினத்தில் ஒருத்தரை சந்திச்சிருக்கேன், அவர் வந்து எம்எஸ்சி ஏதோ படித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடை கொண்டு போய் கோழி வளர்க்குற இடங்களில் விற்ற ஒரு பெரிய ஒரு வியாபாரம் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் கூட ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவருக்கும் மீனவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத இருந்தது. அவர் கீழ்வேலூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து வந்து கடற்கரையில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கருவாட்டு பொருள் வீணாகுதே அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போய் நாமக்கல்ல விற்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா எங்கெங்கயோ வித்தன்லாம் சொன்னார் அவரு. அது மாதிரி மீன்ல மதிப்பு கூட்டலாம் அது மீனவர்கள் மட்டும்தான் பண்ணுமா, இல்ல மற்ற உணவு சார்ந்த ஒரு ஆர்வம் உள்ளவர்களும் செய்யலாமா? அந்த அனுபவம் எப்படி இருக்கு?
0: மீனவர்கள் தான் இதை பண்ணணும்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். இது வந்து என்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர் யாரா
1: அந்த சிந்தனை இருந்தா
0: யாரா இருந்தாலுமே பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து மீனவர்களை தாண்டி அடுத்தவங்க தான் வந்து நிறையா பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க. இப்போ மீன் அதிகமாக கிடைக்குது, அவங்களால அதை வந்து வாங்கி மற்ற பொருட்களை செய்ய முடியும்னு பக்கத்தில் அவங்களுக்கு ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் மீனவர்கள் வந்து இதை செய்கிறதுக்கு. கருவாடு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வேணால் அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே வச்சு காய வச்சு அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா கருவாடு கடைகளை பார்க்கலாம் ஜங்ஷன்ஸ்லாம், அது
1: மட்டும்தான் அவங்க பண்றாங்க.
0: ஃபேப்ரிகேட் பண்ணி தரதுக்குன்னே கம்பெனிஸ் இருக்குது. நான் சொல்கிறது வந்து வீட்டு ஹவுஸ் ஹோல்டுக்கு 5-10 kg கெப்பாசிட்டி இருக்கிறது வாங்கலாம். அதுக்கு வந்து மீனுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடிய தேவை கிடையாது, கோதுமை காய வைக்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்.
1: அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட தரவுகள் நீங்கள் தரத்துக்கு இங்கே தயாராக இருக்கிறீங்க நம்ம மீன் பதப்படுத்தக்கூடிய துறையில் இல்லைங்களா?
0: ஆமாம் சார்,
1: ரொம்ப மகிழ்ச்சியமாக உங்களை சந்திச்சதில் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இல்லை ஆலோசனைகள் தேவைப்பட்டால் மீன் உணவு பிரியர்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசலாம். எஸ் விமலா தேவி அவர்களை குறித்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய கைபேசி என 80-72-135-265. இது வந்து எஸ் விமலா தேவியோட கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை 80-72-135-265. நன்றிங்க.
0: நன்றி.
2: காமாட்சி, இப்ப புரிஞ்சதா? மீன்.

0: அப்புறம் இறால்ல நாம நல்ல உயர்தர சத்தான உணவுகளை செய்யலாம். இது மட்டும் இல்ல, அருமையா சூப்பு கூட வைக்கலாம். முக்கியமா இறால் ஊறுகாய் கூட போடலாம். பாத்துக்க.
1: ஆமாக்கா, நல்ல யோசனை கிடைச்சது மட்டும் இல்லாம உடனடியா கிடைக்கிற மீன்ல இவ்வளவு மதிப்பு கூட்டு பொருட்களையும் தயார் செய்யலாம் அப்படிங்கறத நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலாதேவி மேடம் சொன்னதை நல்லா புரிஞ்சுகிட்டக்கா.
0: நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயாவும் நமக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்டாரு இல்ல?
1: ஆமாக்கா.
0: சரி காமாட்சி, எப்ப பயிற்சிக்கு போற?
1: நாளைக்கே போறக்கா, அதுவும் 5 நாள் பயிற்சி எடுத்துக்க போறேன்.
0: அப்படியா?
1: ஆமாக்கா, அப்பதான் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளையும் என்னால தெரிஞ்சுக்க முடியும்.
0: அதுவும் சரிதான். நன்னீர் மீன் வளர்ப்பு பயிற்சி பத்தி திருச்சி வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையம் ஜீயபுரத்துல இந்த மாசம் 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் பயிற்சி நடைபெற இருக்கு.
1: அப்படியாக்கா?
0: ஆமா.
1: இதுக்கு ஏதாவது பயிற்சி கட்டணும்?
0: பயிற்சி கட்டணும் 500 ரூபாய். மதிய உணவும் இருக்கு, பயிற்சி சான்றிதழும் கொடுத்துருவாங்க.
1: அப்படியாக்கா?
0: இந்த அலைபேசி என்ன சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோ. 9790597602. எங்க சொல்லு பாக்கலாம்.
1: 9790597602. சரியாக்கா?
0: கரெக்டா சொல்லிட்ட போ.
2: நிகழ்ச்சியில் இனி
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள் மற்றும் விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருங்குடி மக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். தரமான விதையானது இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச விதை சான்றளிப்பு தரத்திற்கு ஏற்ற புற தூய்மை, மரபு தூய்மை, முளைப்பு திறன் மற்றும் விதையின் நலத்துடன் கூடிய வீரியமும் கொண்டிருக்க வேண்டும். விதையின் புற தூய்மை என்பது குறிப்பிட்ட பயிர் விதையை தவிர பிற பயிர் விதைகள், களை விதைகள் மற்றும் இதர தேவையற்ற பொருட்களின் கலப்பு இல்லாமல் தூய்மையானதாக இருத்தல் வேண்டும். திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் விதைகளின் முளைப்பு திறன் குறித்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு முடிவுகள் தபால் மூலமாகவோ, மின்னஞ்சலிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ வழங்கப்படுகிறது. ஆகையால் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், விதை விற்பனையாளர்கள் தங்களிடம் இருப்பில் உள்ள விதைகளின் தரத்தை அறிய பனிவிதை மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்தை நேரிலோ அல்லது மணியாளர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், 15B பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்புமாறு மூத்த வேளாண்மை அலுவலர் தெரிவிக்கின்றார்.
2: உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
4: நேரம் 8:00. இனி கேட்கலாம்
5: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே நாளை தொடங்கி வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். சென்னை பூங்கா, சின்னசேலம் ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். நாட்டில் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட சவால்கள் இருந்தபோதிலும் இந்த ஆண்டு 376 மில்லியன் டன் உணவு தானியங்களும் 377 மில்லியன் டன் தோட்டக்கலை விளைபொருட்களும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மண்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 1657 அறிவியல் குழுக்கள் 728 மாவட்டங்களை சென்றடைந்து குறிப்பாக எல்நினோ பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் 1 கோடி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக சுட்டிக்காட்டினார். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு

0: திட்டங்களின் கீழ் பயனடைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 19% இருந்த பாதுகாப்பு திட்டங்கள் பயனடைந்தோரின் எண்ணிக்கை தற்போது 68.4% பேராக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு எளிதான, விரைவான, வெளிப்படையான சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் அருகாமையிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் வேளாண் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி விசைப்படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இத்திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரையில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 குறித்த சிறப்பு கலந்தாய்வு மற்றும் விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையாளர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்டத் சேர்ந்த பல்வேறு அரசு துறைகளின் பொது தகவல் அலுவலர்கள், மேல்முறையீட்டு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர்நாள் கூட்டம் மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்பு கருத்தரங்கம் ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படைவீரர்களின் வாரிசுகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 1,00,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பட்டா திருத்தம், நில அபகரிப்பு, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 13 மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சித்தலைவர் அவற்றின் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் திருப்பத்தூர், ஜோலாப்பேட்டை நகராட்சிகளில் அதிக அளவில் விபத்து ஏற்படக்கூடிய பகுதிகளை ஆட்சித்தலைவரும் காவல் கண்காணிப்பாளரும் இணைந்து பார்வையிட்டு உயர் கோபுர மின்விளக்கு பொருத்தவும், பிரிவு சாலைகளில் வேக தடை அமைத்து எச்சரிக்கை பலகைகள் அமைக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். அரியலூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை, மாவட்ட மகளிர் அதிகார மையம் சார்பில் குழந்தை திருமண தடுப்பு கண்காணிப்பு குழு உறுப்பினர்களுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து இணையதளம் வாயிலாக சுய கணக்கெடுப்பு மேற்கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக படிப்படியான விளக்கங்களுடன் கூடிய வழிகாட்டு காணொலி தேசிய தகவல் மைய தூத்துக்குடி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்தார். திருவரம்பூர் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் திருவரம்பூர், மலைக்கோவில், டி நகர், சோழமாதேவி, காவேரி நகர், சூரியூர், வாவுசி நகர், கூத்தைப்பார் ரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாளை மறுநாள் காலை 9:30 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் பெறாது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் வரும் 20ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. உறையூர் அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகம் நாளை நடைபெறும். ஜகார்த்தாவில் நடைபெறும் 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நியூஜெர்சியில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 33 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: Well, that was I Just Died in Your Arms Tonight by Cutting Crew. And dear listeners, let's take a quick detour as it's time for latest updates of FIFA World Cup 2026.
3: World Football Update from the BBC.
4: Hello, I'm Mike Perkins at the BBC Sports Centre with the latest World Cup news. Argentina head coach Lionel Scaloni is pleased his side put their best foot forward in adversity after the defending champions reached the World Cup final. That's on Sunday. Argentina trailed England in their semi-final in Atlanta until the 85th minute before two late goals turned the contest in their favour. It means Argentina could become just the third side in World Cup history to win back-to-back tournaments. But South American football expert Tim Vickery says Spain will be favourites in Sunday's final.
5: in a tournament which is trying to throw

காலத்துக்கு ஏற்ப ரசிகர்கள் மாறலாம், ரசிகர்களோட ரசனைகள் கூட மாறலாங்க. ஆனா இந்த ஒரு காலகட்டத்துல மட்டும் எல்லோருடைய ரசனைகளும் ஒரே மாதிரி இருக்குங்க. அது எந்த காலகட்டம்? ஆமாங்க, 80-90கள் அப்படின்னு சொன்னாலே போதும். அப்பப்பா என்ன மாதிரியான காலகட்டங்க அது! எல்லோரும் விரும்பக்கூடிய அந்த பசுமையான நினைவுகளை எப்படிங்க மறக்க முடியும்? மீண்டும் அந்த காலகட்டத்திற்கே போக மாட்டோமான்னு ஏங்கி தவிக்க வைத்த காலம் இல்லையா அது? அது ஒரு கனா காலம். அது இப்போ சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் அந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே ஒரு பயணம் போலாமா? இப்போ இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வாங்க. சுழி 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பேனோடு 246-102-1 இந்த எல்லா வழக்கமான பழக்கமான நேயர்கள் 3 நாள் இடைவெளி விட்டும் அறிமுக நேயர்கள் 240-102-1 இந்த எண்ணிலும் தொட்டு வரலாம்.

8:16 நேயர்கள் கேட்டு நெஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி மத்திய அலை 96 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இறப்பு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்முடைய இணைக்கூடிய முதல் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்,

இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை உங்க விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பேனோடு 240-6-102-1 240-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க.

0: உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: உற்சாகமான இனிய இரவு வணக்கத்துடன் திருச்சி முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா. நல்லா இருக்கீங்க மேடம்?
0: அனைவரும் நலமா இருக்கும். உற்சாகமான இணைப்புல வந்திருக்கீங்க. அப்படி என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் நீங்க அத ஜானகி அம்மாவுடைய நினைவாக அந்த இரவு நேரத்துல ஒரு இனிமையாக ஒரு சனம் தூங்கிருச்சு ஊர காற்றும் அடிச்சு அந்த பாட்டு ஒரு இனிமையா பாடலை இந்த இரவு நேரத்தை வழங்குமா அன்பு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நல்ல திறந்தது கதவு திரைப்படத்துல இருந்து ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக கொடுத்தலாம். இணைப்புல நன்றி.
1: நன்றி நன்றி மேடம்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம்பெறும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.

நேர்களே, இப்போ இரவு இசை இனிமையில் என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பமான கருப்பு வெள்ளை காலகட்டத்தின் பொற்கால பாடல்களை கேட்டு ரசிக்கணுமா? இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகவரதி நிகழ்ச்சியில. அதற்கு உங்களுடைய பெயர், உங்களோட ஊர் பெயரோட உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை 938 542 1 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கலாம்.

0: இரவு இசை இனிமையில நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: தேனினும் இனிமையான பாடல்களை திகட்டாமல் வழங்கிக் கொண்டிருக்கும் நமது 102.1 அன்பு சகோதரி உங்களுக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நினைவது. கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோழிலிருந்து கணேசன். அம்மா நலமா இருக்கலாம்?
0: அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க ஐயாவிற்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து அம்பிகை நேரில் வந்த படத்துல இருந்து கல்யாண சேலை உனதாகும் நாளை அப்படிங்கிற பாடல் வந்து அனைத்து அன்புள்ளவங்களுக்கான வழங்குமா வாய்ப்பு. நன்றிங்க.
0: நன்றிங்க இணைப்புள்ளதுக்கு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. 80-90களில் வந்த பாடல்கள் நேர்விருப்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். எங்களின் மனம் போல் ஒழித்து மன ஒளி நேயர்களின் மகிழ்ச்சி ஆறாவார ஒளி திருச்சி வானொலி. இது வானொலி நிலை அழகிய பணி சொல்லி நான் வானொலியின் சாதலி திருவையாறு சாத்தனூர் ராஜேஸ்வரி.
0: அப்பா சூப்பரா சொன்னீங்க. என்ன பேர் என்ன சொன்னீங்க?
1: திருவையாறு சாத்தனூர் ராஜேஸ்வரிங்க சார்.
0: சரிங்க, என்ன பாடலுமா வேணும்?
1: எனக்கு பண்ணே படுத்து பாண்டவர்கள் ரெண்டு பச்சில சேல கழுத்துல ரத்தின மாலை அந்த பாட்டு வேணும் சார்.
0: கேட்டலாங்கம்மா. நன்றி.
1: கேட்டலாம் சார்.
2: தங்கம் நீ எங்கிட்டு இருக்கே?

0: இரவு பொழுது இனிமையாகும். இரவு இசை இனிமை கேட்டிருந்திருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. யாருங்கம்மா?
2: நான் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேன்.
1: என்ன பாடல் வேணுங்கம்மா?
2: என்ன
1: பாடல்
2: வேணும்?
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்க.

0: என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல 8:45 நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்களுடைய அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்மா.
0: இனிய இரவு வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம் மேலமாங்காவன் தேவேந்திரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து சந்தைக்கு வந்த கிளியில இருந்து எருக்கஞ்சேரி ஓரம் எழுத்தி போட்டு மாமான்னு சொல்லி எஸ்பியும் ஜானகி அம்மா மறைஞ்சாங்க. அவங்க நல்ல ஒரு பாடக்கூடிய அம்மா. அந்த பாட அவங்கள அவங்க பாடல் எங்க போட்டாலும் நான் ரொம்ப அருமையா கேட்டேன். அதுல எனக்கு இதுவும் பிடித்த பாடல்.
0: நன்றி.
1: உங்களுக்கு எல்லாத்துக்கும்
0: நன்றி.

0: இரவு இசை இனிமையில் நடத்த நேயர் வணக்கம். யாருங்க அது? சொல்லுங்க சார்.
1: சிப்பிக்கல் முத்துல இருந்து பேசுறேன்.
0: சரிங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கய்யா?
1: கரூர் மாவட்டம் ராஜநாதன் மலை.
0: சரிங்கய்யா, சிப்பிக்கல் முத்துல இருந்து பாட்டு கேட்டலாமா?
1: சிப்பிக்கல் முத்துல இருந்து ராஜாவும் கமலும் பாடின பாட்டு
0: கேட்டுருங்கய்யா. நன்றிங்க.
1: சரிம்மா,
0: நன்றி.
1: சரிங்க, நன்றியா.

கிட்டத்தட்ட இரவு இசை இனிமையோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி.

நிழலில் ஓர் இசை பயணம். வான்மேகங்கள் பொழியும் கானமலையில் நனைந்திருக்கலாம் இப்போது இனிய ராகத்தில். திருச்சி FM ரெயின்போ 102.1 இல்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரிமார் வழங்கும் ஆலய உலாவில்

0: வெள்ளைப்பாறைகளால் ஆன மலையில் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் செய்யும் பங்கைய செல்வி சமேத செந்தாமரை கண்ணன் காணும் தட்சிணாயன வாசல் திறப்பு பெருவிழாவின் நேரலை திருவள்ளரையிலிருந்து.
1: கோவிந்த நாமம் ஆனந்தம் சேர்க்கும் கோலாகலம் தான் மலையெங்கும்.
2: நாளை காலை 10 மணிக்கு FM ரெயின்போ 102.1
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீராமா ஜுவல்லர்.

0: தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடை வீதி திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.
1: தென்றலின் வீதியில் உலாவரும் தேனிசை கானங்கள், இது இனிய ராகம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: இரவின் நிழலில் இளைப்பாறும் நேரம் இது. இனிய ராகம்.

0: இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நனைத்துச் சொல்லும் இது இனிய ராகம்.
1: திவா.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி ஒரு நிமிஷம். நேயர்கள் கேட்டு நின்றிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

இரவின் மடியில் இனியதோர் இசைப்பயணம். அன்றும் இன்றும் என்றும் உங்கள் நினைவுகளோடு நிழலாடும் தேனமுத கானங்களை காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம். இப்போது உங்கள் விருப்ப காவிய கானங்களை வாட்ஸ்அப் வழியாக ஞாபகப்படுத்திய நிகழ்ச்சியில் இதற்கு நீங்க என்ன செய்யணும்? உங்களோட பெயர், ஊர் பெயரோட உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை குரல் பதிவிட்டோ அல்லது தட்டச்சு செய்தோ 938-546-102-1 என்ற எண்ணிற்கு அனுப்பி வைக்கலாம். ஞாபகவதி நிகழ்ச்சியில முதலாவதா விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்கக்கூடிய நேயர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீராம் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திலிருந்து.

10:07 நேரில் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாய் இது ஞாபகம் பர்தே. அடுத்ததா வாட்ஸ்அப் வழியாக விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க. கேரள கூட்டு நாடு கருப்பசாமி அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தங்கமலை ரகசியம் திரைப்படத்திலிருந்து.

உறங்கு வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகம் வருதே கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க வாட்ஸ்அப் எண் 938 546 201.

இதில் உங்களுடைய பெயர் ஊர் பெயரோடு உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை குரல் பதிவிட்டோ அல்லது தட்டச்சு செய்தோ அனுப்பி வைக்கலாம். அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் தஞ்சாவூர் மோகன லட்சுமி அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து.

0: ஞாபகம் நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக விருப்பப்பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ராமகிருஷ்ணன், வெங்கடேஸ்வர நகர், குமாரமங்கலத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் திருவிளையாடல் படத்தில் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா என்ற பாடலை கே வி சுந்தராபால் பாடியது. எனக்காகவும் என் குடும்பத்தினருக்காகவும் நிலையத்தாருக்காகவும் வைபவனோடு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

நான்கு வேளையில் உறங்கா நினைவுகளுடன் பயணிக்கும் நேரம் இது. ஞாபகம் வரது நிகழ்ச்சியை கேட்டறிஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக விருப்பப்பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் திருச்சி மனோகர் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேற்றின் நிழல்களை இன்றும் நெஞ்சில் வரையும் இசை பழைய பாடல்களோடு நேர்விருப்பு பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் கீழப்புலிவாரோடு ஸ்ரீராம தீபம் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஒரு பாடல் போதும் 1000 நினைவுகள் உயிர் பெற, ஒரு மெட்டு போதும் உறங்கிய உணர்வுகள் விழித்தல. ஞாபகம் நிகழ்ச்சியை கேட்டு நெஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன், தருண், சமிதா, மலர்விழி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பட்டாக்கத்தி பைரவ.

0: காலங்கள் கரைந்தாலும் சில ராகங்கள் கரைவதில்லை. நேரொற்ப பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தது அவர்ப்பு பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் வடக்கு ஆண்டார் வீதி குறிஞ்சி ராமசாமி சண்முகம் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜ

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 10:45 ஆகிறது. நேர்கள் கேட்டு நிற்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு பாடல், ஒரு நினைவு, ஒரு அழகான கால பயணம். அந்த இனிய பயணத்துல உங்களோட இணைந்திருப்பதுல மகிழ்ச்சி. ஞாபகத்தை நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் கருமண்டபம், ஜியா, பவித்ரா ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து.

மறக்க முடியாத மெட்டுகளும் மனம் நிறைந்த நினைவுகளும் உங்கள் இரவை இன்னும் இனிமையாக்கி தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஞாபக பரதே திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா வடலூர் ஜோதிமணி அவர்கள் வாட்ஸ்அப் வழியாக விருப்ப பாடல் தெரிவிச்சிருக்காங்க. அவளுக்கு என்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து

0: ஞாபகூர்தி நிகழ்ச்சியில் அடுத்தது விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர்.
1: வணக்கம். திருச்சி கே கே நகரிலிருந்து பாலசுப்ரமணி. 1965 வெளிவந்த சாந்தி திரைப்படத்திலிருந்து யார் அந்த நிலவு பாடலை ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

கிட்டத்தட்ட ஞாபகத்தை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைவு பாடலை யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா திருப்பூர் கனியாம்பூண்டி கனகரத்னம் அவர்கள். பெருமைகள் இருக்கக்கூடிய பாடல் குமுதம் திரைப்படத்திலிருந்து. இன்றைக்கி வாட்ஸ்அப் வழியாக நிறைய விருப்ப பாடல்களை தெரிவிச்சிருக்கீங்க. நேரம் கருதி சிலருடைய பாடல்கள் மட்டுமே ஒளிபரப்ப முடிந்தது. நேர்களே, உங்களுடைய அன்புக்கும் விடாமுயற்சிக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. நிறைவேறுகிறது இன்றைய ஞாபகம் பரதே.

நேயர்கள், இனி நமது பண்பலையில் விவித்த பாரதி நிகழ்ச்சிகளை அதிகாலை மணி 5:45 வரை தொடர்ந்து கேட்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி பண்பலை 102.1 ஓடு.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் இரவில் இனிமையான பாடல்களுடன் ஆர் ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இளையராஜா எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் தெய்வ வாக்கு படத்திற்காக.

பாடல் முடிந்தாலும் பாடலுடைய அந்த ரிதம் திரும்ப திரும்ப காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே வர மாதிரி இருக்கிறது. அந்த பாடல் ஒரு பயணத்தின் போது கேட்பதாக இருந்தாலும் சரி, ஒரு டிராவல் மோடோ இல்லைனா வந்து நடந்து கொண்டிருக்கும் போது மனசில் கேட்கும்போது அந்த இசை வந்து நம்மளை மீண்டும் மீண்டும் அதை கேட்டுருக்கு. அந்த இசை அதுனா அவங்க பாடல் வரிகளை மீண்டும் மீண்டும் கெஞ்சு தூண்டும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பாடல் வரிகள் உள்ள வரும். கவிஞர் வாலி அவர்களோட வலி வரியோட தான் இளையராஜாவுடைய இசை அவரே பாடிக்காரு. அந்த பாடலும் சொல்ல வேண்டாம், சொல்லால் சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் நில்லாதது கண்ணால் உண்டானது கைகள் தொட இன்னால் ஒன்றானது அப்படின்னு அந்த பாடல் ராகம் வரும்போது அப்புறம் அந்த ராகம் ஒரு சேஞ்சை கொடுத்துருப்பாரு. அதில் வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய்வெடித்த வாசப்பூ அன்புத்தேன் இன்பத்தேன் கொட்டுமா இந்த பூ சின்னப்பூ கன்னி போகும் கன்னிப்பூ வண்டுதான் வந்துதான் தட்டுமா என்னை மீண்டும் கொஞ்சம் தூண்டும் நாணல் போல தேகம் தண்ணில் நாணம் என்னம்மா அப்படின்னு சொல்லி அந்த ராகத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்து ஜானகியம் அந்த பாடலை இணைஞ்சு வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புதுக்கோலம் தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு சொல்லித்தந்து சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று முல்லைச்சரம் கொண்டு சூடினார் அப்படின்னு அந்த வார்த்தைகளுக்கும் அந்த பாடலையும் சொல்லி பார்க்கும் போதும் மனசுக்குள்ள ஒரு அப்படி ஒரு ஆனந்தம் அந்த பாடலை கேட்கும் போது ஏற்பட்டிருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்துதான் வில்லுப்பாட்டுக்காரன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சோலைமலை ஓரத்தில் கோலக்குயில் பாடிய பாடலுடைய வெர்ஷனா ரெண்டு பாடல் கொடுத்திருந்தாங்க. அதாவது எஸ் பி பாலசுப்ரமணிய அவர்கள் அவருடைய தவிப்பை சொல்லும்போது அந்த கேள்விகளுக்கான பதிலா எஸ் ஜானகி அவர்கள் பாடக்கூடிய அந்த ஒரு ரெண்டும் இணைந்து அந்த பாடலை நிறைவு செய்தார்.

அந்த பாடல் வரிகள் கங்கை அமரன் அவர்கள் எழுதி இளையராஜாவினுடைய இசையெல்லாம் பாடல் வரிகளில் அந்த மெட்டுக்குள்ள அழகாக வச்சிருக்காரு பாருங்க. பாட்டாலே நான் போட்ட பூவாரமே, படிப்பேனே நம் காதல் தேவாரமே, உன் பேரை நான் பாட தேனூருமே, என் ஜீவன் உன்னோடு இழைப்பாருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வரியில நல்ல எக்ஸ்பிரஷனோடு சூப்பரா அந்த பாடலை பாடிடுவாங்க. பாடி இழைத்தேன் உனையே வருவாய் குயிலே, தேடி தவிக்கும் மனமே தினம் வாமையிலே, காதலினும் ராகம் தாளம் கூடும் இடமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ் ஜானகி அம்மா பாடும்போது அந்த பாடல் அழகா பாடிருப்பாங்க. ஜீவன் இருக்கும் வரைக்கும் உனையே நினைக்கும், சேர துடிக்கும் இதயம் உனையே அழைக்கும், கூட வரும் காலம் நேரம் இன்றே பிறக்கும். அதாவது அந்த அன்பு என்றைக்கும் அந்த பிறந்த இடத்திலிருந்து கண்டிப்பா இணைந்தால் அது என்றும் நிலைத்துதான் இருக்கும் சொல்லி இந்த பாடல் வரிகள் சொல்லியிருப்பாங்க. பாடல் முடிந்தாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், கூட ஒரு முறை கேட்டாலும் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். பாடலை கேட்டு ரசிச்சோம். நேரம் இரவு 11:15, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் இனி உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

வீணைக்கும் பெண்மைக்கும் உள்ள தொடர்பு அழகா அந்த பாடல் மூலம் சொல்லியிருந்தாங்க. மானும் மீனும் சேர்ந்து மாயம் செய்வதனுடைய அந்த கண்கள்ல மானும் மீனும் இரண்டும் இணைந்திருக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன புதுக்கவிதை வரிகள்ல அழகா அந்த பாடல் வரிகள்ல எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பாடல் கேட்கும் போதும் பாடி பார்க்கும் போது கூட அந்த பாடல் கொஞ்சம் கஷ்டமான பாடல் தான் பாடி பார்க்கறதுக்கு. ஆனா அந்த இடையில் அந்த இசையில அந்த தபேலாவோட சத்தத்தினுடைய அந்தரிதமோடு சேர்ந்து அந்த பாடல் கேட்கும் போது இன்னும் நம்ம கொஞ்சம் பாடி ஒரு துள்ளலா மெலடி அந்த பாடலை கேட்டுட்டு இருக்கலாம்னு தோணும். பிரைசூடன் அவர்களுடைய பாடல் வரிகள் இளையராஜாவினுடைய இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக பாடல்.

கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் திருமதி பழனிசாமி படப்பாடல்.

நடு ராத்திரியில் பூத்திரிதான் பாட்டு ரசிக்குது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட பாடல நேர்கள் அனைவரும் ரசிச்சு கேட்டுட்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கையில அந்த பாடல் கேட்டோம். வாலி அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில்

நேரம் இரவு 11:31. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில் தங்க மனசுக்காரன் படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல்.

மனசுக்குள்ள ஆசைகள் பூத்தா எப்படி இருக்கும்? நீரூற்று வந்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி பொருளது அப்படின்னா, அந்த மனசுக்குள்ள ஆசைகளும் அந்த காதலும் பிறக்கின்ற நேரங்களில் வரக்கூடிய விஷயத்த அழகான வரிகளை அந்த மெட்டுக்குள் எழுதியிருந்தாரு. கங்கை அமரன் தான் பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை தான். அதுல ஒரு அழகான அந்த இரண்டாவது சரணத்துல, கூந்தலா மேகம் தானா, கூடுது மோகம் தானா, சேர்ந்தது யோகம் தானா, பாடுது ராகம் தானா, பார்த்ததும் பார்வையானா, பார்வையால் மாறினா, சேர்த்ததும் தேவியானா, தினசரி உன்கனா, இப்படி அந்த நா நா என்ற வார்த்தையில முடிகிற மாதிரி எழுதிட்டு கடைசியில அந்த வரையை எப்படி எழுதியிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். கோயிலில் வாழ்கிற மீனா வாழ்க்கையை காட்டினா, கூட உன் கைகளை சேர்த்து வானத்தில் ஏந்தினா, பாலோடு தேனா சேருது தானா, பாடினா தேன்கனா அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி அந்த அவருடைய தனித்துவமான ஒரு கவிதை வரிகளும் இந்த பாடல் வரிகளுக்குள்ள இருந்து கங்கை அமரன் அவர்கள் எழுதினதுதான். அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில ஒலித்த குரல்களை மீண்டும் மனோ எஸ் ஜானகி குரல்களை செம்பருத்தி படப்பாடல்

பாடல் இப்பந்தான் தொடங்கின மாதிரி இருந்தது, அதற்கிடையில முடிந்து விட்டது. மாலை நேரங்களில் திருமண வீடுகள் கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போகும்போது ஒரு அந்த ஆர்கெஸ்ட்ரா மெல்லிசை நடக்கும், அந்த மெல்லிசையில் இந்த பாடல் கண்டிப்பாக இடம்பெறும். அப்படி ஒரு மென்மையான அந்த பாடல் தான். பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும் அப்படின்னு பார்க்கும் பார்வைக்கும் கவிதைக்கும் தொடர்படுத்தி கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாடல் வரிகள் தான். அவருடைய ஐகானிக் வரிகள் இந்த எழுதியிருக்கு பாருங்க. தென்றல் தேரில் நாம் தான் போகும் நேரம் பார்த்து தேவர் கூட்டம் பூத்தூவி பாடும் நல்ல வாழ்த்து. மேல பார்த்துன்றது கீழே வாழ்த்துன்னு எழுதியிருப்பார். அடுத்தபடி கண்கள் மூடி நான் தூங்க திங்கள் வந்து தாளாட்டும், காலை நேரம் ஆனாலே கங்கை வந்து நீராட்டும், தாளாட்டும் நீராட்டும், நினைத்தால் இது போல் ஆகாது இதேது, அனைத்தால் உனைத்தான் நீங்காது பூமாது, நெடுநாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்ச அன்பை நீயே அழகினமுதே, நிலாக்காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும். அந்த பாடல் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இந்த இரவு நேரத்தில் நிலவு வந்ததோ இல்லையோ, இந்த பாடல் வந்து நம்ம மனசுல சந்தோஷத்தை கொடுத்துன்னு தான் சொல்லணும். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்கள் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம்.

உறங்க செல்வதற்கு முன்னால் நம்ம நிகழ்ச்சியை பாடலை கேட்டு பாடல்களுக்கு உடனே லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேர்கள் யாரும் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து நிலாக்காய் நேரம் முடிந்த பாடல் கூட கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. நன்றிகள் பலன் போட்டிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல் இருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு போஸ்ட் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏழு கிணறு அபுதாகிர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விசாரம் செல்வம் என்ற நேயர் வந்து பாடல்களை வந்து சொல்லிருக்காங்க. தூக்கம் வராத நேரத்தில் வந்து பாடல் போட்டி அசத்துறீங்க, கோழி கூவும் நேரத்தில் அந்த பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க மனசமயங்கும் நிகழ்ச்சியில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு ராகம் தராத வீணை அந்த பாடலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முனிராஜ் அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்க இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்கள் நம்ம அருமையாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் முதல்ல தெய்வ வாக்கு படத்தில் ஒழித்த பாடல்கள், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்தில் ஒழித்த பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவருடைய கவிதைகள், கனிவான இரவு வணக்கம், கழிப்பு தரும் ராக கீதங்கள், காவிய வரிகள் பெறும் நாதங்கள், கலப்பை தீர்க்கும் ஸ்வர அலங்காரங்கள், கேட்க இனிய ஆலாபனை தோரணங்கள், இனிக்க அளிக்கும் பண்பலை பாடல்கள், இதயம் மகிழும் நிகழ்ச்சி, எழிலின் கீதங்கள், இரவில் மணக்கும் பாமாலைகள், இனிக்க இனிக்க விரும்பும் அப்படின்னு எழுதியிருக்காரு. முனிராஜ் தர்மபுரியிலிருந்து அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ராஜேஷ் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்ந்து ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:46 மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா சின்ன கவுண்டர் படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய

பாடல் கேட்டோம், பாடலுக்குள்ள அந்த பாடல் சிச்சுவேஷன், அந்த ஒரு கதைய அந்த வரிகளாவே நம்ம கண் முன்னாலே நிறுத்திட்டாரு. ஆர் வி உதயகுமார் தான் பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பாடலாம் கேட்கும்போது அந்த பாடலுடைய காட்சிகள் அப்படியே நம்ம கண் முன்னாடி வந்து போயிட்டே இருக்கும். அதை வந்து முதல் வரையில் கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன கோலக்கிளியே அப்படின்னு கேட்கற மாதிரி, அதாவது அந்த பாடல் முதல்ல பார்க்கும்போது அந்த கிளிகள்லாம் வந்து அந்த கூண்டுக்குள்ள இருக்கும், அதற்கு பின் பகுதியில் அதுலயும் ஒரு சந்தோஷமான சாங் வெர்ஷன் வச்சிருப்பாங்க. அதன் பிறகு இந்த சோக வெர்ஷன் பாட்டில் வரும்போது கூண்டுக்குள்ள வந்து அவங்க வந்து அந்த ஒரு படத்தை அந்த ஒரு காட்சிக்காக அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அந்த கூண்டுக்குள்ள போனது என்ன கோலக்கிளியே அப்படின்னு கேட்கற மாதிரி அந்த காட்சியும் இந்த காட்சியும் தொடர்படுத்தி பாடுற மாதிரி தான் பாடல்கள் இருக்கும். அதுல ஊர்களில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து இருக்கும், அதையும் வந்து பாடல் வரிகள் எழுதியிருப்பாரு. கண்ணு வலது கண்ணு தானா துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சு, மானம் குறையும்னு மாசுபடியும்னு வீணா கதை முடிஞ்சு போச்சு, ஈசான மூலையில லேசான பள்ளிச்சத்தம், மாமன் பேரை சொல்லி பேசுது, ஆறாத சோகம் தன்னை தீராம சேர்த்து வச்சு, ஊரும் சேர்ந்து என்ன ஏசுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த ஊர்ல வலது கண்ணு துடிச்சாலோ இல்லைன்னா ஈசான மூலையில பள்ளிச்சத்தம் கேட்டாலோ அதுல சில விஷயங்கள் அந்த மரபு வழியா நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஊர்களில் பேசுவாங்க, அதையும் அந்த பாடல் வரிகள்ல எழுதி வச்சிருப்பாரு. இனிமையான இந்த இரவு பொழுதுக்கு அந்த ஒரு சோகமான பாடல் சில காயங்களை ஆற்றுகின்ற மருந்தாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜா இசையமைத்து எழுதி ஜானகி அவர்களுடன் இணைந்து பாடிய பாடல் தான் கேட்க போறோம்.

நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு மூன்று நேயர்கள் இறுதியாக கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அமராவதி புதூர் பிரேம்நாத் லண்டன் நகரில் இருந்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம் கொப்பலூர் செந்தில்குமார் நிகழ்ச்சி அருமை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கேன். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் இந்த நேயர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இறுதியாக கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். நிறைவாக சிங்காரவேலன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களின் நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் 100.1, திருப்பூர் எஃப்எம் ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அனிமலர் பார்வை, அயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை, பழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய

இன்னும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் உலகத்தை முழுமை தராது. நாளை என்னும் நாளை விட்டு இன்று மட்டும் ரசிக்க, முன்னும் பின்னும் பின்னி பின்னி பெண் அழகில் நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கும் புரியாத ஒரு வித மயக்கத்தில் இருவரும் இருக்கையை காதலன் யாரென்று.

ಸಹಜ ಎನ್ನಡ ಕಣ್ಣೇ ಅನುಭವಿಪೋ ಅನುಭವಿಚ್ಚಾ.

பார்த்துக்கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு, பார்த்துக்கொண்டது கண்ணுக்கு கண்ணு.

0: இத்தனை எண்ணங்களா,
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா,
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா,
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா,
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, அழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு,
1: கட்டழகன் கண்ணடிப்பட்டு வெட்கத்தால் சொல்லது திட்டு,
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தின்

உண்டு, இடையை ரசிப்பது உண்டு. எதிலே விழுந்தால் சுகமோ அதிலே இதயம் பதிவது உண்டு. தொட்டு காட்டலாம் மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டலாம் வட்டம் போடலாம் வாலிபத்தின் தேகத்தோடு.

அஞ்சாமல் நடப்பதும் வேதியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தின் வேகத்தை.

சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஒரே ஒரே ஒரே ஒரே ஒரே

எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. பூவை எடுத்து ஒரு மாலை.

0: ரெண்டா பெரியசாமி பட்டணத்துல போய் படிச்சவங்க எல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓன் தங்கச்சி அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துக்கு வந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி ஊர் எல்லாம் நல்லபடி மாத்துவ, அட உன்ன கூட ஏணி மேல ஏத்துவ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: அவனை சொல்லுவான், எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்ர பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்பா
1: சல
0: பாத்திரம். நீ சொல்றதுக்கு நான் கைவன் ஆயிட்டேன், அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணை அலைவரிசைகளாக சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3, கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4 மற்றும் திருப்பூர் FM 100.1 அலைவரிசைகளில் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலில் SP பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய அம்மன் படப்பாடல், வாலியினுடைய பாடல்வரிகளுக்கு ஸ்ரீயினுடைய இசையில்

மூக்குத்தி அம்மன் படத்திற்காக ஜெயராம் பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கிரீஷ் கோபாலன் இசையில், கவிஞர் ப. விஜயின் பாடல் வரிகள்.

0: திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10. இனி கேட்கலாம்
1: பொங்கும் மங்களம். வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் விடஜாலதுரா, தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதிதாள்.

சரஸ்வதி நமோஸ்துதே. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். சரஸ்வதி ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம் பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில். தொடர்ந்து

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வாணியம் பாடி எஸ் ஞான பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில்.

நேரிலை நேரம் காலை 5 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பரை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம்.

நீல நேரம் காலை 5:30. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியிலேயே எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் பாடியுள்ள கனகதாரா ஸ்தோத்திரம்.